மீள்திறன் போன்ற வட்டார சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவது அவசியம் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சாங் லி காங் மேற்கோள் காட்டினார். வெனிசுவேலாவில் இரு சக்திமிக்க நிலநடுக்கங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான லா குவாய்ரா மாநிலத்திற்கு நுழைவதை கட்டுப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருகிறது. உள்துறை அமைச்சர் டிசுடாடோ கபேலோ அந்நாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த நேரலையில் இதனை அறிவித்தார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள் நேற்றிரவு பெய்ரூட் வீதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த உடன்படிக்கையை செயல்படுத்துவது உள்நாட்டு போரை தூண்டும் அபாயம் உள்ளது என ஈரான் ஆதரவு பெற்ற அந்த அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் ஃபடல்லா எச்சரித்தார். விளையாட்டு உலகக்கிண கால்பந்து ஹெச் குழுவில் கேப்வெர்டி சவுதி அரேபியாவை சந்திக்கும் ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இவ்வேளை அதே குழுவில் மற்றொரு ஆட்டத்தில் உருகுவேயும் ஸ்பெயினும் களமிறங்கியுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகை குணசேகரன். வணக்கம்.

0: சரி, ஆட்டங்கள் ஆரம்பமாகிவிட்டன. களத்தில் அணிகள் எல்லாம் அவங்களுடைய அணியை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கேப் வெட் சவுதி அரேபிய அணியை சந்தித்து விளையாடுகின்றது. உருகுவே ஸ்பெயின் அணியை சந்தித்தும், அந்த பக்கமாக வந்து நியூசிலாந்து, பெல்ஜியம், ஈஜிப்த், ஈரான் அணிகள் எல்லாமே இன்று இந்த திடல்ல அவங்கவுங்க நாட்டிற்காக எப்படியாவது அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறணும் என்ற கடும் முயற்சியில வந்து களத்துல இறங்கி இருக்கிறாங்க. முக்கியமாக கேப் வெயிட் அப்படின்னு சொல்லும் போது ஒசின்ஹா, அவருக்காக ரசிகர்கள் கூட்டம் அவ்வளோ பலமா இருக்கு. இந்த முறை எத்தனை கோல்களை தக்க வைக்க போறாரு, காப்பாற்ற போறாரு அவங்க நாட்டுக்காக அப்படின்றத ஆட்டத்தின் முடிவுல தான் தெரியும். இப்போவும் நீங்க மிக சரியா பாத்தீங்கன்னா, ஒசின்ஹா அவருடைய அவங்களுடைய அம்மா அந்த பக்கமா வந்து தேசிய கொடியோட மகனை பார்த்து அங்கிருந்து கையாசி எல்லா ஒளிப்பதிவு கருவிகளும் கேமராவும் அவரை தான் இப்போ சரியா காட்டுறாங்க. இதுக்கு முன்னுக்கு ஆட்டத்தை நீங்க பாக்கலன்னா பரவாயில்ல, இப்ப கட்டாயமா நீங்க ஆர்டிஎம் பக்கமா போங்க. ஆர்டிஎம் கிளிக் அல்லது ஆர்டிஎம் ஸ்போர்ட்ஸ் டிவி ஓகே வாயிலாக இந்த ஆட்டங்களை நீங்க நேரடியாக கண்டு களிக்கலாம்.
1: மறந்து

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஏய் பவி, எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
1: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் johor.ehitmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபா CSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: ஸ்லாங்கூர் மாநில அளவிலான செந்தமிழ் விழா 2026 தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்லாங்கூர் மாநில அளவிலான இந்த செந்தமிழ் விழா குறித்து தெரிஞ்சுக்கலாம். அன்பு வணக்கம் விஜயலட்சுமி.
1: வணக்கம் திரிசா, நான் திருமதி விஜயலட்சுமி பக்கிரி, ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் கல்வி திணைக்களத்தின் மொழி பிரிவின் உதவி இயக்குநராக இவ்வாண்டு தொடங்கி பணியில் இருக்கிறேன். இன்று நான் உங்களோடு ஸ்லாங்கூர் மாநில அளவில் நடைபெறும் செந்தமிழ் விழாவை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில செந்தமிழ் விழா போட்டி கல்வி அமைச்சின் விளையாட்டு புறப்பாடல் கலையியல் பிரிவு மற்றும் மாநில கல்வி இலாக்காவின் இணை ஏற்பாட்டில் நடத்தப்படும் ஒரு ஆண்டு நடவடிக்கையாகும். இந்த போட்டியானது மாணவர்களின் உடல் உணர்வு ஆன்மீகம் அறிவுசார் மற்றும் ஆளுமை ஆகியவற்றை தேசிய கல்வி தத்துவத்தோடு அதோடு நமது மடானி சமுதாயத்தின் வடிவமைப்பதற்கான ஒரு முயற்சியாகும். இந்த மலேசிய மண்ணில் இருக்கின்ற கல்வி கூடங்களில் தமிழ் கல்வி பயில்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம். இந்த போட்டி வந்து தொடக்கப்பள்ளி தொடங்கி இடைநிலை பள்ளி மாணவர்கள் வரைக்கும் நிறைய 10 போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில தேசிய பள்ளியில தமிழ் பயில்கின்ற மாணவர்கள், நம்முடைய தமிழ் பள்ளியில பயில்கின்ற மாணவர்கள், இடைநிலை பள்ளியில பயில்கின்ற மாணவர்கள், பிறகு 6 படிவத்தில் பயில்கின்ற மாணவர்களும் இந்த செந்தமிழ் விழாவில் நடத்தப்படும் போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். அந்த வகையில மாணவர்கள் மத்தியில வந்து தமிழ் இலக்கிய கூறுகளை சிறு பிராயத்திலே அவங்க எப்படி அதை உயிர்த்துணர்தல், அந்த மொழி கூறுகளை எப்படி வந்து ஆக்க சிந்தனையோட அவங்க மத்தியில ஊக்குவிக்கலாம். செந்தமிழ் விழாவின் வழி நடத்தப்படும் இந்த 10 போட்டிகளின் முக்கிய அதாவது தலையாய நோக்கம் என்னன்னா, நமது மாணவர்கள் இந்த இளம் வயதிலேயே தமிழ் இலக்கிய கூறுகளை நன்கு உயிர்த்துணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு இந்த புதிய கால அலையில வாழ்கின்ற மாணவர்கள் ஆக்க சிந்தனையோடு எப்படி செயல்பட முடியும், பிறகு அவங்களுடைய சுய திறனையும் தன்னம்பிக்கையும் எப்படி அதிகரித்துக் கொள்ளலாம், அதோடு மாணவர்கள் மத்தியில வந்து வாசிப்பை அதிகரித்து அந்த அவங்க வாசித்த அந்த தகவல்களை கொண்டு எப்படி அவங்களுடைய வாதிடும் திறனை வந்து அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற இந்த முக்கிய கூறுகளை வந்து மாணவர்களிடையே வளர்ப்பதற்காக தான் இந்த போட்டி வந்து நேரடியாக நமது துணை கல்வி அமைச்சரின் நேரடியான பார்வையில் இருக்கின்ற ஒரு விழாவாகும் திட்டமாகும். அந்த வகையில இந்த விழாவிற்காக நேரடியாக நமது துணை கல்வி அமைச்சின் கீழிருந்து சில மானியங்களும் ஒதுக்கப்பட்டு நமது தமிழ் கல்விக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விழாவில் மொத்தம் 10 போட்டிகள் நடத்தப்படும். அதாவது திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கதை சொல்லும் போட்டி, இளையோர் கருத்தரங்கு, இளம் நிருபர் போட்டி, மேடை பேச்சு என்று தமிழ் பள்ளி மாணவர்கள் தொடங்கி தேசிய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் இருந்து இடைநிலை பள்ளி மாணவர்கள் அதாவது அதோடு 6 படிவத்தில் பயில்கின்ற மாணவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த போட்டி நடத்தப்படும். அந்த வகையில நமது மாண்புமிகு மாநிலமான ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இந்த ஆண்டு மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் உள்ள பல்நோக்கு அரங்கில் ஸ்லாங்கூர் மாநில அளவிலான செந்தமிழ் விழா 27 ஜூன் மாதம் சனிக்கிழமை காலை மணி 8 தொடங்கி மாலை மணி 5 வரை தேசிய வகை மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் அமைந்திருக்கும் மிட்லண்ட்ஸ் பல்நோக்கு அரங்கில் பிரம்மாண்டமாக களை கட்டவிருக்கிறது. ஏறக்குறைய 220 மாணவர்கள் நமது ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இருந்து 10 மாவட்டங்களில் உள்ள பிரதிநிதி மாணவர்கள் அவங்களுடைய மாவட்டத்தை பிரதிநிதித்து முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவில் உள்ள இந்த 10 போட்டிகளிலுமே வந்து கலந்து கொள்வார்கள். பிறகு அவர்களை அழைத்து வரும் ஆசிரியர்கள், பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லோரும் ஏறக்குரிய 550 ஆசிரியரும் மாணவர்களும் உட்பட்டு ஏற்பாட்டு குழுவினரும் சரி திரளவிருக்கிறார்கள். அந்த வகையில பொதுமக்களையும் செந்தமிழ் விழா ஸ்லாங்கூர் மாநில அளவிலான செந்தமிழ் விழாவிற்கு அன்புடன் அழைக்கிறோம். இவ்வாண்டிற்கான விழா நமது ஸ்லாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்றத்தின் ஆதரவோடும் தேசிய வகை மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளியின் இணை ஏற்பாட்டிலும் பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. ஆகவே இந்த வகையில வற்றாத ஆதரவையும் நன்கொடையும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஏற்பாட்டு குழு சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: யாருக்கு வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 மோனேஷ்வர் நேரின் வராரு. 2:15 மின்னல் கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
1: ஒரு நேரின் குரல் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
1: 70s மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
6: ஒரு குட்டி கதை கேட்டா உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.

கலப்படம் ஜோஹர் நேயர்களை உங்களை சந்திக்க நாங்க வரோம், மறந்துடாதீங்க. அடுத்த சனிக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கூலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இசை குழுவோடு சேர்ந்து நம் நாட்டு உள்ளூர் கலைஞர்கள் கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன், ரமேஷ், பிரியசகி மற்றும் நன்றி ரமேஷ் இவர்களோடு ஆடல் பாடல் கொண்டாட்டம் என எல்லாமே உங்களுக்காக இருக்கின்றது. கலைஞர்களோட படைப்போடு சேர்ந்து நீங்களுமே இந்த கலப்படத்தில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சனிக்கிழமை மறக்காம கலப்பட நிகழ்ச்சிக்கு வாங்க, கலந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்பு ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
2: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருத்தினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
4: சிறுகதையின் நிறைவுலதான் இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்கள்

0: இன்று மாலை திரா இசையில்
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
2: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: for my people.
1: உலக கிண்ணம் கார் பந்தாட்ட போட்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிஎம் அலைவரிசையில் டிவி ஓகே ஸ்போர்ட்ஸ் அலைவரிசையில் பார்க்க மறந்துடாதீங்க. ஒருவேளை வெளியே இருந்தீங்க அப்படின்னா ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்து கொண்டு அங்கே நேரலையாக இந்த போட்டிகளை நீங்கள் பார்க்கலாங்க. சரி, இப்போ வந்து இரண்டு ஆட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு குவே அணி ஸ்பெயின் அணியை சந்தித்து விளையாடி கொண்டிருக்கின்றன. மற்றொரு ஆட்டத்தில் கேப்வெய்ட் சவுதி அரேபியா அணியை சந்தித்து விளையாடி கொண்டிருக்கின்றன. 45 நிமிடங்கள் முடிந்து கூடுதலாக 5 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பாதி ஆட்டத்தில் உருகுவே இன்னும் சுழியம் எந்த கோல்களையும் புகுத்தவில்லை. ஸ்பெயின் அணி ஒரு கோலை புகுத்தி இருக்கின்றது. இந்த பக்கமா கேப்வெய்ட் மற்றும் சவுதி அரேபியா சுழியம் சுழியம் என்ற கோல் எண்ணிக்கையில் தான் முதல் பாதி ஆட்டத்தில், அதாவது ஒசின்ஹா இருக்கும் போது கோல் புகுத்தப்பட்டது அப்படின்னா அது இன்னொரு வரலாறு தான். அந்த கோலுக்காக தான் சவுதி அரேபியா அந்த பக்கமா காத்திருக்கிறாங்க. முதல் பாதி ஆட்டங்கள் இதுவரைக்கும் இதுதான் இதனுடைய நிலவரம். அடுத்தடுத்த நிலவரங்களோடு உங்களோடு நாங்கள் இணைக்கின்றோம். தொடர்ந்து நமக்காக ஸ்ருதி கொண்டு வரும் உள்ளூர் பாடல். வாழ்க்கை சில நேரங்களில் கொஞ்சம் மர்மமா இருக்கிற மாதிரி தோன்றும், இப்போ உங்களுக்கு அப்படி தோணுதா?

0: அரசாங்க நிலங்களில் அரசு ஊழியர்களுக்கான மலிவு விலை வாடகை குடியிருப்புகளை நிர்மாணிக்கும் பணி துரிதப்படுத்தப்படும். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் நியமனம் தொடங்கியது. வணக்கம், சல மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். அரசுக்கு சொந்தமான நிலங்களில் அரசு ஊழியர்களுக்கான மலிவு விலை வாடகை குடியிருப்புகளை நிர்மாணிக்கும் பணி துரிதப்படுத்தப்படும். குறிப்பாக பெருநகரங்களில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை செலவுகளால் பொதுச்சேவை பணியாளர்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கும் நோக்கிலும் அவர்களின் சமூக நலனை காக்கும் வகையிலும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நடப்பு சூழலில் ஏராளமான பொதுச்சேவை ஊழியர்கள் வீட்டு வாடகை தொடர்பில் கடுமையான சிக்கலை எதிர்நோக்குவதாக பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அந்த முடிவை எட்டப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். குறைந்த வாடகையுடனான வீடமைப்பு திட்டத்தை மேம்படுத்துவது மூலம் அத்தரப்பினரின் குடும்ப சுமையை குறைக்க இயலும். ஆகையால் அத்திட்டம் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். பொதுச்சேவை துறையில் கலப்பு பணி நாள் ஹைபிரிட் ஒர்க்கிங் டே HBH ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கி செயல்படுத்தப்படும். அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக பொதுச்சேவைத்துறை JPA தெரிவித்துள்ளது. இந்த புதிய முறையின் கீழ் பொதுச்சேவை பணியாளர்கள் வாரத்தில் 2 நாள்கள் இல்லத்திலிருந்து அல்லது அனுமதிக்கப்பட்ட மாற்று இடங்களில் இருந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். மீதமுள்ள 3 நாள்கள் அவர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும். இது தேவைகள், பணியின் தன்மை, நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகும். தற்போது நடைமுறையில் உள்ள இல்லிலிருப்பு வேலைமுறை BDRக்கு மாற்றாக இந்த புதிய மாற்றம் செயலாக்கப்படுகிறது. தேசிய ஒற்றுமை துறையும் தேசிய ஒருங்கிணைப்பு துறையும் சமூக பதற்ற குறியீடு தொடர்பில் ஆய்வொன்றை உருவாக்கி வருகின்றன. இதன் மூலம் நாட்டில் ஒற்றுமை நிலையை அளவிடும் அதேவேளை மதம், இனம் சார்ந்த உணர்வு படியான சிக்கல்களை கண்காணிக்க இயலும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகாங் தெரிவித்தார். அந்த ஆய்வு முடிவுகள் முன்கூட்டியே தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதிலும் உணர்வுகளை தூண்டக்கூடிய சிக்கல்களை கையாள்வதிலும் அரசாங்கத்தின் முதன்மை உத்திசார் வியூக குறிப்பு தரவாக அமையும் என்று அவர் கூறினார். ஆசியான் அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க சூழல் அமைப்பை நோக்கி நகர்வதன் அவசியத்தை மலேசியா வலியுறுத்தியுள்ளது. எரிசக்தி மாற்றம், உணவு பாதுகாப்பு, பொது சுகாதாரம், காலநிலை மீள்திறன் போன்ற வட்டார சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவது அவசியம் என அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க அமைச்சர் டத்து சாங் லீ காங் மேற்கோள் காட்டினார். லாவோஸ் பேண்டனில் நடைபெற்ற 22வது ஆசியான் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். மேலும் ஆசியான் நாடுகளுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவதற்கு மலேசியா உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று வேட்பாளர் நியமனம் நடைபெறுகிறது. அம்மாநிலம் முழுவதும் 56 வேட்புமனு தாக்கல் மையங்கள் அதிகாரப்படியாக காலை 9 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்பாளர்கள் காலை 10 மணிக்குள் வேட்புமனுவை சமர்ப்பிக்க அவகாசம் அளிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. போட்டியிட தகுதி பெற்ற வேட்பாளர்களின் பட்டியல் அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் பரப்புரை 14 நாள்களுக்கு நடைபெறும் என அது தெரிவித்துள்ளது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு ஜூலை 11வது நாள் நடைபெறுகிறது. முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 7வது நாள் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வேளை ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் காலகட்டம் நெடுகிலும் குறிப்பாக முக்கிய இடங்களில் இணைய அணுகல் சிறந்த நிலையில் இருப்பதை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உறுதி செய்யும். பரப்புரை காலத்தில் அரசியல் பேரணிகளை ஏற்பாடு செய்வதற்கும் வாக்காளர்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதற்கும் நிலையான இணைய அணுகல் மிகவும் அவசியம் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் வலியுறுத்தினார். குறிப்பாக மக்கள் அதிகமானோர் திகழும் இடங்களில் தொடர் கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: வெனிசுவேலாவில் இரு சக்திமிக்க நிலநடுக்கங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான லா குவாய்ரா மாநிலத்திற்குள் நுழைவதை கட்டுப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருகிறது. உள்துறை அமைச்சர் டியோஸ்டாடோ கபேலோ அந்நாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த நேரலையில் இதனை அறிவித்தார். முன்னதாக வடகரகாசுக்கு பயணிக்க வேண்டாம் என்று வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரட்ரிக்வேஸ் மக்களை கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 900 கடந்த நிலையில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட 2 பிறகே வெளிநாட்டு குழுக்களும் உதவிகளும் பேரழிவுக்குள்ளான பகுதிகளை சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விரக்தியடைந்த வெனிசுவேலா மக்களும் மீட்புக் குழுவினரும் உயிர் பிழைத்தவர்களை தேடுவதில் தீவிரமாக ஈடுபட்டனர். புதன்கிழமை மாலை கரகாசையும் சுற்றுவட்டார பகுதியையும் நிலநடுக்கங்கள் பேரழிவுக்குள்ளாக்கியதைத் தொடர்ந்து 172 பேர் சிக்கியிருப்பதாக 920 பேர் உயிரிழந்ததாகவும் 3360 பேர் காயமடைந்ததாகவும் வெனிசுவேலா அரசாங்கம் தெரிவித்தது. மேலும் 50,000 அதிகமானோர் காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்ற வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் சென்காம் தெரிவித்துள்ளது. ஈரானிய ஏவுகணை ட்ரோன் சேமிப்பு தளங்கள் மீது கடலோர ராடார் வசதிகள் மீதும் அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக அது தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையையும் கேஷம் தீவையும் ஊட்டியிருக்கும் ஈரானிய கடற்கரையோரத்தில் உள்ள 4 இலக்குகள் மீது 6 அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தின. தெஹரான் ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்க கப்பல்கள் மீது 4 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டன. அவற்றில் 3 இடைமறித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது த்ருத் சோசியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து. நோர்வேக்கு எதிரான ஐ குழு முட்பாதி ஆட்டத்தில் பிரான்ஸ் தாக்குதல் ஆட்டக்காரர் உசுமானி டிம்பேலே ஹேட்ரிக் சாதனை புரிந்தார். அவ்வாட்டத்தில் 2018 உலக வெற்றியாளரான பிரான்ஸ் 4-1 என வென்றது. 32 நிமிடங்களில் பலன்டி ஓ விருதை வென்ற 29 வயது டெம்பேலே பிரான்சுக்கான ஹெட்ரிக்கை படைத்தார். பிரான்சுக்கான 4 கோலை டிசாயர்டோ புகுத்திய வேளை நோர்வேக்கான அந்த ஒரே கோலை டெலோ அஷ்காட் அடித்தார். டிடியர் டெஸ்சாம்ப் தலைமையிலான பிரான்ஸ் குழு நிலையில் 9 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தில் உள்ளது. இதற்கிடையில் 32 அணிகளுக்கான சுற்றில் பிரான்ஸ் எதிர்கொள்ளவிருக்கும் அணி குழு ஆட்டங்கள் அனைத்து முடிவடைந்த பின்னரே தெரியவரும். இவ்வேளையில் அதே குழுவில் இடம்பெற்றுள்ள ஈராக்கை 5-0 என வீழ்த்திய செனிகல் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை அதிகரித்துக் கொண்டுள்ளது. ஐ குழுவில் பிரான்ஸ் நோர்வேக்கு அடுத்து செனிகல் 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. 3 நிலையில் உள்ள செனிகல் 32 அணிகள் தகுதி சுற்றுக்கு 32 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பது இதர குழுநிலை ஆட்டங்கள் முடிவடைந்ததும் தெரியவரும். இவ்வேளை 40 பிறகு களமிறங்கிய ஈராக் புள்ளிகளை பதிவு செய்யாமல் உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் வெளியேறியது. இன்று ஹெச் குழுவில் கேப் வெர்டி சவுதி அரேபியாவை சந்திக்கும் ஆட்டம் காலை 8 தொடங்கியது. இந்நிலையில் முதல் பாதி ஆட்டம் முடிவடைந்துள்ள நிலையில் 2 அணிகளும் கோல் ஏதும் புகுத்தவில்லை. இவ்வேளை அதே குழுவின் மற்றொரு ஆட்டத்தில் உருகுவேயும் ஸ்பெயினும் களமிறங்கியுள்ளன. முதல் பாதி ஆட்டத்தில் ஸ்பெயின் தலா 1 கோலை புகுத்தியுள்ளது. அவ்வணிக்கான கோலை அலெக்ஸ் பயனா பெற்றுத்தந்தார். அரசாங்க நிலங்களில் அரசு ஊழியர்களுக்கான மலிவு விலை வாடகை குடியிருப்புகளை நிர்மாணிக்கும் பணி துரிதப்படுத்தப்படும். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா?
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா? உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா? வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா?
2: ஹலோ மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, ஒவ்வொரு வாரமும் ஹலோ மின்னல்ல நம்ம செல்லங்களுடைய சாதனைகளை நாம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு கொஞ்சம் கடா பக்கமா போக போகின்றோம். ஆமாங்க, ஹென்ரிதா தமிழ் பள்ளியை சேர்ந்த பிரித்திஷா சண்முகம் அவங்க கிட்ட தான் பேச போறோம். இவங்க கிட்ட பேசுறதை விட ஒரு சில ரகசியங்களை நாம தெரிந்து கொள்ள போகின்றோம் அவங்களுடைய வெற்றி பயணத்தில். வணக்கம் பிரித்திஷா.
3: வணக்கம் அக்கா.
2: நலமா இருக்கீங்களா?
3: அக்கா நலமா இருக்கேன்.
2: சரி, பின்னணியில யாரு? வீட்ல எத்தனை நாய்கள் இருக்கு?
3: ஒன்றுதான்க்கா.
2: ஒன்றுதானா? நாய் பேர் என்ன?
3: ஜிம்மி.
2: ஜிம் ஜிம்மின்ற பேர் கேட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுமா. வழக்கமா இந்த நாய்களுக்கு பெயர் சொல்லும் போது ஜிம்மி ஜிக்கி இப்படி எல்லாம் வைப்பாங்க, ஆனா இப்போ பெயர் மாட்டிருச்சு. யாரு ஜிம்மின்னு பெயர் வச்சது?
3: எங்க பாட்டி.
2: அதான பாத்தோம், பாட்டி வச்சதா ஜிம்மின்னு? சரி, ஜிம்மி ஏன் காலையிலேயே குறைக்க ஆரம்பிச்சிருச்சு? பசி யாரெல்லாம் குடுத்தீங்களா இல்லையா? முதல்ல பிரித்திஷா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. ஏன்னா அவ்வளவு சாதனைகளை நீங்க படிச்சிருக்கீங்க. தமிழ் பள்ளியில படித்து கொண்டே உலக அளவுல இவ்வளவு சாதனைகளை படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக சொன்னோம்னா இந்த பிளைண்ட் ஃபோல், கண்களை மூடி கண்கள் திறந்திருக்கும் போதே சாதனை படைக்கிறதுல ஒரு சில இடங்கள்ல தவறும் போது நீங்க கண்களை மூடிக்கொண்டு சாதனை படைச்சிருக்கீங்களா? முதல்ல அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரியா? சரி, சொல்லுங்கம்மா, நீங்க இந்த கண்களை மூடிக்கொண்டு இதுல கலந்துக்கணும், இந்த முயற்சி செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
3: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிளைண்ட் ஃபோல் கண்டுபிடிச்சது வந்து எங்க அப்பா தான் சோசியல் மீடியால இருந்து கண்டுபிடிச்சாரு. அப்ப அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி பிளைண்ட் ஃபோல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதுல போய் நீ சேர்ந்துக்கோன்னு சொன்னாரு அப்பா.
2: சரி,
3: அதுல மொத டைம் போகும்போது எனக்கு அத பத்தி ஆர்வம் வந்துச்சு. அத பத்தி நிறைய கத்துக்கணும், அப்புறம் அது உள்ள விஷயங்கள்லாம் நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அதனாலதான் கத்துக்கிட்டேன்.
2: பொதுவா பிரித்திஷா, இப்போ நமக்கு கண்களை பார்த்து செய்யக்கூடிய போட்டி விளையாட்டு இப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா? இந்த பிளைண்ட் ஃபோல், கண்களை மூடிக்கொண்டு இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம மன ரீதியா ஒரு வலிமை இருக்கணும், ஃபோக்கஸா இலக்கையை வந்து மிக நேர்த்தியா வைத்திருக்கணும்ல, இதெல்லாம் எப்படி பயிற்சி எடுத்தீங்க நீங்க?
3: முதல் வந்து யோகாசனம், மெடிடேஷன், முத்ராஸ் எல்லாம் செய்யணும்க்கா. அதெல்லாம் செஞ்சோன்னே மாஸ்டர் அழகன் கோவிந்தன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து வந்துட்டு அந்த யோகா, மெடிடேஷன், முத்ராஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அது தினந்தோறும் செஞ்சுட்டே வரணும். காலையில இது செஞ்சிட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த ஞானம் பிறக்கும்.
2: இந்த கண்களை மூடி சாதனை படைக்கணும் பிளைண்ட் ஃபோல்ல அப்படின்னா முதல்ல வந்து தியானம் செய்யணும், யோகாசன பயிற்சி இதெல்லாம் அதிகாலையில எழுந்து செய்யணும். அப்பதான் உங்க மனநிலையை நீங்க ஒருநிலைப்படுத்த முடியும் இல்லையா?
3: ஆமாக்கா.
2: இந்த சிறு வயதுல எப்படி உங்க மனநிலை வந்து, இப்ப நம்ம அமைதியா இருந்தாலும் கண்களை மூடினா பல சிந்தனைகள் வரும்ல, உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகளா வரும்போது எப்படி கட்டுப்படுத்தினீங்க உங்க மனதை?
3: அக்கா, பல சிந்தனைகள் நம்ம வரும் நான் சொல்றேன், வரும், வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். அது ஒரு நம்ம ஒரு கற்பனையை தூக்கி போட்டுருந்தோம், அதெல்லாம் நம்ம கண்டிக்கவே கூடாது.
2: என்ன வயது உங்களுக்கு?
3: 12.
2: 12 வயதுல எவ்வளவு ஒரு பெரிய பெண் மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? மிக சரியான பதிவு பிரித்திஷா. என்ன அப்படின்னா, நாம தான் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உருவம் கொடுத்து, கற்பனை கொடுத்து, உயிர் கொடுத்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். அத கற்பனையில நீங்க சொன்ன மாதிரி விட்டுட்டா நம்ம மனசு அப்படியே அமைதியா இருக்கும் தானே? இப்ப புரியுது நீங்க இவ்வளவு சாதனைகளை எப்படி படிச்சீங்கன்னு. சரி, உங்க நினைவு ஆற்றல பார்த்து உங்களுடைய சுற்றி உள்ளவங்க, வீட்டுல உள்ளவங்க, பள்ளிக்கூட மாணவர்கள், ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க?
3: பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து, அதுல வந்து கஸ்தூரி டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. மொத மொத பிரைஸ் எடுத்தது கூட ஸ்கூல்லயே வந்துட்டு எங்களுக்கு ஜாமாலாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப.

0: சரி பிரிதிஷா, ஓரிரு சாதனைகள் மாணவர்கள் படைக்கிறது அது சகஜமான ஒன்றுதான். நாங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கிறோம். ஆனா பிரிதிஷா கைவசம் அவ்வளோ சாதனைகளை வைத்திருக்கீங்களா?
1: அவார்ட் நிறைய வச்சிருக்கேன்க்கா. அதுல வந்துட்டு ஏசியன் புக் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு, குவாண்டம் ஸ்பீட் ரீடிங் இருக்கு. இங்க வந்து கத்துட்டு இருக்கிறது வந்து இந்தியா மாஸ்டர்ட்ட வந்து புக் ஃபிளிப் பண்ணி அது உள்ளுக்கு என்ன பிக்சர்ஸ் அப்புறம் டைட்டில் பீச்சர் நம்பர்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க புக்க தொடக்காமலே.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: அறிவிப்பறைக்கு வந்திருந்தேன்னா அக்கா ஒரு புத்தகத்தை உங்க கையில குடுத்துருப்பேனே. நீங்க என்ன செய்றீங்க, இந்த 2026 முடிவடைவதற்குள் நீங்க இந்த பக்கமா வந்துடணும், முடியுமா?
1: கண்டிப்பா.
0: முழுமையா ஒரு பயிற்சி எடுத்துருங்க. பயிற்சி எடுத்துட்டு அக்கா ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது உங்க ஆற்றலை பார்க்கும் போது உங்க முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் காலை பொழுதுல அதுவும் ஹெலோ மின்னல கேட்கும் போது தம்பி தங்கச்சிங்களுக்கே உங்களை மாதிரி உருவாகணும்ன்ற ஒரு எண்ணெல்லாம் வரணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பிரிதிஷா, உங்களை மாதிரி தம்பி தங்கச்சிங்க இப்படி ஒரு முயற்சி எடுக்கணும்னா அவங்க எப்படி இதை செய்யலாம்?
1: முறைப்படி வட்டி பயிற்சிகள் நிறைய எடுக்கிறோம்க்கா. ஒரு வாரம் செஞ்சுட்டு ஒரு வாரம் செய்யலனா அந்த பலன் கிடைக்காம போயிடும்க்கா.
0: கண்களை மூடிக்கொண்டு சாதனை மட்டும் கிடையாது, கல்வியாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டு கலை எதுவாக இருந்தாலுமே தொடர் முயற்சி மட்டும் தான் வெற்றி தரும் இல்லையா?
1: ஆமாக்கா.
0: சரி, இப்போ இந்த பிளைண்ட் ஃபோல் கண்களை மூடி சாதனை படைக்கிறதை தாண்டி வேற என்னென்ன போட்டிகள் கலந்து கொண்டிருக்கீங்க?
1: கண்ணை கட்டிட்டு சைக்கிளிங் ஓட்டுவாங்கக்கா.
0: அததான் கேக்கணும், அது எப்படி சாத்தியமா?
1: அது வந்துட்டு இப்போ நம்ம கண்ணை கட்டிட்டாலே வந்துட்டு மூன்றாம் கண் நம்மளுக்கு திறந்திருக்கோம்க்கா.
0: நெற்றி கண்ணா?
1: ஆமாக்கா.
0: உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
1: நல்லா தெரியும்க்கா. பிளைண்ட் ஃபோல் கட்டிட்டா வந்துட்டு அந்த நெற்றி கண் திறந்து நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ஒரு வீடியோவா அப்படி காமிக்கோம்க்கா.
0: உங்ககிட்ட பேச பேச அவ்வளவு ஆர்வமா ஆசையா இருக்கு. நீங்க எப்படி கண்களை மூடிக்கொண்டு சைக்கிள் ஓடுவீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும் போது நீங்க ஏதாவது தவறி கீழே விழுந்ததோ அல்லது ஏதேனும் மரங்கள்ல மோதுனதோ அந்த மாதிரி அனுபவம் ஏதும் நடந்திருக்கா?
1: நான் முத ட்ரைனிங் பண்ணும் போது சைக்கிளிங் மொத மாதிரி ட்ரைனிங் பண்ணும் போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. ரெண்டாவது டைம் ஓட்டும் போது அழகா ஓட்டிட்டேன், நல்லா ஃபாஸ்டா ஓட்டிட்டேன்.
0: ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நீங்க கணிக்கணும் இல்லையா எது எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா பிரிதிஷா ஒரு விஷயம் தான், கண்களை மூடிக்கொண்டு நிக்கிறதே சில நேரங்களில் பக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கண்களை மூடிக்கொண்டு யோகாசனம் செய்யும் போது கொஞ்சம் பயம் வரும், எங்கடா விழுந்துருவா அப்படின்னு. உங்களுக்கு பயம் இருக்காதா?
1: பயம் இருக்காதுக்கா, அவ்வளவு இருக்காது.
0: இருக்காது. பயம் இருந்தா இவ்வளவு சாதனைகளை நீங்க ஆசியா இந்தியான்னு சொல்லி படைக்க முடியுமா
1: என்ன?
0: சரி, அடுத்த கட்டம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கீங்க பிரிதிஷா?
1: அடுத்து வந்து 2 மாசத்துல வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் செய்யலான் இருக்காங்க.
0: செய்து முடிச்சிட்டு நேரம் எங்க வரணும்?
1: உங்ககிட்ட
0: ஹலோ மின்னல்ல பேசுறதுல மகிழ்ச்சியா இருக்கு, நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா இப்பவே எல்லாவற்றையும் பேசிட்டா நீங்க நேரா வரும்போது பேசுறதுக்கு ஒரு கதையும் இருக்காதுல்ல? அதனால கொஞ்சம் வச்சிருக்கலாம் மிச்சம். ரகசியம் இருந்தா தானே நல்லா இருக்கும். வெற்றிக்கு ஒரு ரகசியம் இருக்குல்ல, அது என்ன?
1: விடாமுயற்சி தான்க்கா.
0: விடாமுயற்சி தான்.
1: ஆமாக்கா.
0: உங்க வாழ்க்கையில தோல்வினா?
1: தோல்வினா தோல்வி இருக்கு, ஆனா அவ்வளவு இல்ல.
0: தோல்வி இருக்கு ஆனா அவ்வளவு இல்லையா? அவ்வளவுதான். தோல்வி இருந்தா தானே வெற்றியை நம்ம வந்து சுவைக்க முடியும் இல்லையா?
1: ஆமாக்கா.
0: அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து நிறைய வெற்றிகளை பெறறதுக்கு ஹெலோ மின்னனுடைய வாழ்த்து. உங்களுடைய உலக கிண்ண சாதனை மற்றும் மலேசிய சாதனைக்காக நாங்க காத்திருக்கோம் சரியா?
1: ரொம்ப நன்றிக்கா. கண்டிப்பாக்கா.
0: தொடரட்டுமா உங்களுடைய இந்த வெற்றி பயணம்?
1: தேங்க்யூக்கா.

0: தமிழ் பள்ளி நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: மீண்டும் பள்ளிக்கு தான் போக போறோம். எந்த பள்ளிக்குன்னு கேக்குறீங்களா? சரஸ்வதி தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்பின் பாகம் ஒன்று கடந்த வாரம் இடம்பெற்றது. கேட்டீங்க, ரசிச்சீங்க, சிரிச்சிருப்பீங்க. இன்றைக்கும் நம்மோட செல்லங்கள்லாம் இருக்கிறாங்க, அதுவும் அடுத்து வரப்போற செல்லம் இருக்காங்கல்ல. அதாவது மழலையர் உலகம் என்பது அது அதை விட்டுட்டோம்னா திரும்பி வராது அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த சின்ன வயதுல இவ்வளோ அழகா பேச முடியுமான்னு பேசியிருக்காங்க அவங்களுடைய அந்த குட்டி உலகத்துல இருந்து. கேளுங்க, கேட்டுட்டு பிறகு நீங்களே யோசிப்பீங்க, நல்லா இருக்குல்ல இவங்களோட உலகம், மீண்டும் நாமையே இவங்களுடைய உலகத்துக்கு போக கூடாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளோட செல்ல குட்டி அவ்வளோ இனிமையா பேசிருக்காங்க அந்த கொஞ்சம் மழலை தமிழ்ல. கேளுங்க,
2: away for safety. The villagers were so proud of Max and call him a hero because he saved the birds without being afraid. Friends, you know, it's the moral of the story. Courage isn't about sex. Even smallest thing could do great things. Thank you.
0: Nandri, இவ்வளவு அழகா இருக்கீங்க, என்ன ரகசியம்?
3: ஒரு பிரச்சனையும் இல்ல.
0: சொல்லுங்க, ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க?
3: நான் வந்திருக்கேன்.
0: வந்திருக்கீங்கன்னா எங்க வந்திருக்கீங்க?
3: நான் பொறுக்கறப்பே எல்லாரும் சொல்லுவாங்க.
0: என்ன சொன்னாங்க?
3: நான் ரொம்ப அழகா இருக்கேன். நான் வளர வரைக்கும் அவங்க அழகா தான் இருப்பேன்.
0: வளர்ந்துட்ட பிறகு?
3: வளர்ந்துட்ட பிறக்கும்
0: எப்படி?
3: தெரியல.
0: தெரியலையா? சரி, இப்ப நீங்க அழகா நான் அழகா?
3: தெரியல.
0: முதல்ல சொன்னீங்க ரெண்டு பேரும் அழகுன்னு.
3: ஆமா, ரெண்டு பேரும் தான் அழகா. ஆனா நீங்க தான் நான் அழகுன்னு சொல்றீங்க.
0: அப்ப அக்கா நீங்க அழகுன்னு சொன்னா தங்கச்சி என்ன சொல்லணும்?
3: தங்கச்சி வந்து அக்கா தான் அழகுன்னு சொன்னோம்.
0: அப்ப சொல்லவே இல்ல?
3: சொல்லிட்டேனே.
0: எனக்கு கேக்கலையே.
3: அக்கா தான் அழகு,
0: தங்கச்சி தான் அழகு.
3: ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொன்னா
0: என்ன நடக்கும்?
3: தெரியல.
0: ரெண்டு பேரும் அழகாவே இருப்போம். சரியா?
3: இரும்பல் சளி அப்படின்னா
0: நான் அக்கா வந்து சேர்றேன்.
3: மருத்துவமனைக்கு
0: காய்ச்சலாம் பறந்துருமே. என்னன்னு தெரியுமா? இல்லையா? இப்ப நீங்க அக்கா கிட்ட பேசுறீங்களா? அக்கா எதுக்காக பதிவு செய்யறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுக்காக பதிவு செய்யறேன்னு? விளையாட்டுக்கா? அப்புறம் சொல்லுங்க, கேக்குறேன். சரி, டீச்சர் என்ன சொல்லி தான் உங்களுக்கு கூப்பிட்டாங்க?
3: ஸ்டோரி சொல்லதா கூப்பிட்டாங்க.
0: ஆனா இது எங்க ஒளிபரப்பாக போகுதுன்னு சொல்லியா? அப்ப உங்களுக்கு வானொலி தெரியாதா?
3: வானொலி எனக்கு தெரியாது.
0: இப்ப அக்கா அழ போறேன், ஏன் அழுவ போறீங்கன்னு கேக்கல? கேளுங்க.
3: நான் சொல்லல.
0: தெரியுது, நீங்க போய் ஆசிரியர்கிட்டயும் அப்பா அம்மாட்டையும் கேக்குறீங்க வானொலினா என்னன்னு.
3: சரி,
0: நீங்க பேசுறது நிறைய பேர் கேட்க போறாங்க வானொலியில.
3: ஓ,
0: இந்த ரேஷனா? இவங்க கிட்ட பேசிட்ட பிறகு இந்த ஒரு பாடல் மட்டும் தாங்க நினைவுக்கு வருது. பாடலை கேளுங்க. பாடலுக்கு பிறகு தொடரும் சரஸ்வதி தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சமத் பாகி.
0: நல்ல குட்டி, பேர் சொல்லணும்.
1: நம்ம சாய ஸ்ரீயா கிருஷ்ணா சாய டரிடுவ மூலே சரித்த சாய பர்த்தாஜு சிங்க தன்யாமோ ச எக்கோ சிங்க மருங்கு டன்மன் நரம் கப்பட ச எக்கோ ஞாமோ யங் அஷே தர்பாங் வர்லே கர்திக்க பலன்ய கதிக்க டிய சுப மலலாப் கண் மாத்த பர்கி காமு டாரி சினி சபலம் அக்கு மமி ஜாமு டகான் கக்கி குங்காவும் அக்கு திட தக்கோட் படமு கத்த ஞாமோ மம் பரோலோ கோலோ கண்ய காமு கேண்டி கலா ராஜா ரிம்பா தப்பி அக்கு லப்பே குவா டரி பர கமு அக்கு ஜுகா போலே மம்புக்தி கன்யா மாரி பர்லாவன் டாலி ஹசியா பமனாங் சிங்கா புன் பர்ச துஜோ ஞாமோ டங்கான் பந்தாஸ் மஞ்சு நாம் க ஆரா சிங்கா டன் மங்கி கிட்னிய வர் தாலு தாலு டி ஹீடோங் டன் தலிங்கான்யா கதிக்க சுபவாமி ஜா ஞாமோ இது சிங்கா தர் சக்கார் டீரி சண்டீரி டங்கான் குக்கோ யாங் தாஜம் சிங்க பர் டாரா சுக்கோ டே ஆஹேர் நிய மஞ்சரே சுக்கோ பிளா கமோ மனாங் சரிமா காசே
0: சமா சமா
1: முந்தி வந்து லாஸ்ட் மந்த் டீச்சர் அந்த பேப்பர் கொடுத்தாங்க நான் மெமரைஸ் பண்ணி நேற்று நான் ட்ராக் பண்ணேன் அப்பா கூட அப்புறம் வந்து நான் மெமரைஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் எனக்கு சொல்கிறேன்.
0: மனநம் செய்ய எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? காலையில் செய்வீங்களா, மத்தியானம் செய்வீங்களா, இரவில் செய்வீங்களா?
1: ராத்திரி.
0: ஆமாவா? ஏன் சோகமாக இருக்கு?
1: சோகமாக இல்லை.
0: அப்புறம் உங்கள் கண்ணில் ஒரு சோகம் தெரியுது, ஏன்?
1: இல்லை.
0: மகிழ்ச்சியாக இருக்கீங்களா?
1: ஆமாம்.
0: ஹலோ மின்னலும் கேட்டிருக்கீங்களா? கேக்கல. உங்களுக்காவது வானொலியெல்லாம் என்னன்னு தெரியுமா? ரேடியோ.
1: தெரியாது.
0: உங்களுக்கும் தெரியலையா? கண்டிப்பா அக்கா நிகழ்ச்சி முடிவுல அழுவ தான் போறேன். ஏன் கேளுங்க? ஏன்னா உங்க யாருக்கும் வானொலி தெரியல, நான் வானொலியில தான் பேசுறீங்க. உங்க குரல் எங்க கேக்கும்?
1: ரேடியோல.
0: அப்ப அந்த ரேடியோ என்ன, தமிழ்ல வானொலி?
1: வானொலி.
0: இப்ப புரிஞ்சுதா?
1: புரிஞ்சுச்சு.
0: அப்ப நிகழ்ச்சி கேப்பீங்களா? நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: ரியாஷினி யோகன்ராஜ்.
0: என்ன வயது?
1: 9.
0: சரி, 9 வயது. உங்களுக்கு வானொலி ரேடியோனா என்னன்னு தெரியுமா?
1: வானொலினா லைக் நீங்க காடியில போனீங்களா, லைக் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை தட்டுனீங்களா மியூசிக் வரும். சோ லைக் அதான் வானொலி.
0: ஆக அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, இசை வருது, பாடல் வருது. இப்போ அந்த பெட்டிக்குள்ள இருந்து உங்களுடைய குரலை நீங்க கேட்க போறீங்க, எப்படி இருக்கு?
1: எக்ஸைட்டடா இருக்கு.
0: நல்லா இருக்கும் தானே? இசை கேட்ட இடத்துல இன்று வந்து உங்களுடைய குரல் ஒலிக்குது. இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். Hello everyone, my name is Rashni and I'm from Trimulai. Today I am going to tell you a story. My story title is Dr. Mark. One day, Dr. Mark was flying in a plane to Canada. Suddenly, the plane malfunctioned and crashed. Dr. Mark rented a car. He rented a car and he drifted into a small village. In that small village, he saw a little hut. In that hut, there was a kind lady. That kind lady told him, "Would you like a cup of coffee?" He said yes and he came inside the house and drank the coffee. While he was drinking the coffee, he saw the kind lady in a corner praying to her baby's crib. He asked her, "Why are you praying to your baby's crib?" She told him, "My baby has a very bad illness that only one doctor in the whole world can cure, and that doctor's name is Dr. Mark." Dr. Mark was very shocked and he told the lady that he can cure her illness. The lady was very excited and told yes. Thank you.
0: நன்றி. ஹலோ மின்னல கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா?
1: பிடிக்கும், ஆனால் லைக் பார்த்தது இல்லை.
0: ஓ, நீங்கள் இதை வந்து வானொலியில் கேட்க தான் முடியும். இதுக்கு பிறகு நீங்கள் கேட்பீங்களா?
1: கேட்பேன்.
0: உண்மையா?
1: ஆமாம்.
0: நம்பலாமா? எப்படி அக்கா நம்புறது, நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்னு?
1: தெரியலையே.
0: தெரியலன்னா நீங்கள் தான் நம்பிக்கை சொல்லியிருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கள.
1: ஆமாம்.
0: ஆமாம், கேட்கணும். கேளுங்க. உங்களை மாதிரி நிறைய குழந்தைகள் மாணவர்கள்லாம் அவங்களோட படிப்புகள் வரும். சரி, உங்களுடைய எதிர்கால ஆசை?
1: என்னோட ஆம்பிஷன் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர்.
0: ஏன்?
1: எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லைக் நான் அடல்ட்டாக ஆகிட்டோடனே நான் வந்து லைக் கம்ப்யூட்டர் ஷாப் திறக்க போகிறேன்.
0: பரவாயில்லையே. அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆகிறதோட கணினி பொறியியலாரும் சேர்ந்து ஒரு கடையை திறக்கணும்னு நினைக்கிறீங்க, பார்த்தீங்களா? உங்களுடைய தூர நோக்கு சிந்தனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்து. சரியா?
2: வணக்கம். என் பேர் லினிஷா.
0: என்ன சொல்ல போறீங்க?
2: விண்மீன் தலைப்பில் ஒரு கவிதையை சொல்ல போறேன். சின்ன சின்ன அகல் விளக்கு கண் சிமிட்டி அழைக்கும் பொன் விளக்கு, என்னில் அடங்கா பழக்கோடி அவை என்னை இல்லா மின் விளக்கு, என்னில் அடங்கா பழக்கோடி அவை என்னை இல்லா மின் விளக்கு, திரியும் களமும் இல்லாமல் சுடர் எரியும் களமும் இல்லாமல் சுடர் எரியும் விந்தை திருவிளக்கு, முறையாய் அவற்றில் ஒளியேற்றும் பணி புரியும் கதிரும் பெருவிளக்கு. நன்றி.
0: உங்களுடைய எதிர்காசு என்ன?
2: ஆசிரியர்.
0: ஏன்?
2: ஏன்னா வந்து எனக்கு மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போது என்னாலையுமே வந்து என்னுடைய அறிவை வளர்த்துக்க முடியும்.
0: உங்களையா? இல்லையே.
1: நான் தமிழரசன்.
0: தமிழரசனா?
1: பாமா பாட்டி பேரன்.
0: ஆர்டிஎம்மோட செய்தி வாசிப்பாளர் எஸ்பி பாமா. அவங்க செய்தி வாசிச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா?
1: இல்லை.
0: ஏன்?
1: அந்த டேப்லாம் வந்து மேலே இருக்கோ, அது இன்னும் எடுத்து சுத்தப்படி இன்னும் கேட்கல.
0: அவங்கள எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் தெரியுமா? மலேசியாவில்
1: தெரியும் நிறைய பேர், இந்தியாவில் இருக்கிறவங்க கூட அவங்கள தெரியும்னு சொல்லியிருக்காங்க.
0: அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு தெரியுறதா முக்கியம். நீங்கள்லாம் பார்த்துருக்கணும். ஏன் பார்க்கல?
1: அது இன்னும் சுத்தம் பண்ணல, சுத்தம் பண்ணோன்னே பார்ப்பேன்.
0: அப்படியா? ஹலோ மின்னல் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: முந்தி கேட்டிருக்கேன், இப்போ கேட்கறதுக்கு.
0: ஏன் அப்படி என்ன வேலை கேட்கறது இல்லை?
1: ரேடியோ இப்போ எங்கள் வீட்டில் இல்லை.
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: ஆமா.
0: சரி, உங்க நேர்மை பிடிச்சிருக்கு. எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: கவிதை
0: சொல்லுங்க.
1: இன்று நான் தூங்கு எனும் தலைப்புடைய கவிதையை ஒப்புவிக்க உள்ளேன். கவிதையை எழுதியவர் கவிஞர் எல்லோன் ஐயா அவர்கள். தூங்கிய கண்கள், தூங்கிய தோள்கள், தூங்கிடு தமிழா தூங்கு. பயன் ஏங்கிய உள்ளம், ஏங்கிய உணர்வு, ஏங்கியவாறே தூங்கு. வாங்கிய கடனை வாசியும் சேர்த்து வழங்குவதென்னால் கூறு. நீ தூங்கிய நாள் முதல் நீங்கிய துயர்வு, தூக்கத்திலே முன்னேறு. விழி எழு, எழு விழி, இன்னும் மொழி மறந்தாய், விழித்திருந்தே விழித்தாயா. வரும் பழிமலை எனும் உயர்வது விழமுனைந்து, பகர்ந்ததெல்லாம் வருங்காயா. உழைப்பதும் விட்டாய், பிழைப்பதும் கெட்டாய், உறக்கத்திலே மலை தொட்டாய். கூவி அழைப்பதும் முன் செவி ஏறுமோ தமிழா, அடகுவை தெரிவுமற்றாய். திறமும் களிற்றின் மரமும் விழிப்பும் சேர திகழ்ந்தாய் அன்று. வீணில் உரமும் அற்று கரமும் இற்று உறங்கி கிடக்கிறாய் என்று. சேற்றினில் விழுந்த கல்லென அழுந்தி சிதைந்த உளத்துடன் ஏங்கு. உன் பாட்டினில் சிறிதும் பகுத்தறிவில்லை, இனி படுத்து கிடந்தே தூங்கு.
0: தூக்கம் எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு?
1: ரொம்ப முக்கியம்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்?
1: 7-8 hours.
0: நீங்க தூங்குறீங்களா?
1: தூங்குறேன்.
0: தெரியுது, அந்த உங்களுக்கு பொலிவு உங்க முகத்துல இருக்கு. சரி, எஸ்பி மாமா உங்களை நல்லா விசாரிச்சுதான் சொல்லுங்க.
1: ஓகே, அக்கா
0: கண்டிப்பா போய் பாக்கணும்.
1: கண்டிப்பா.
0: உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன?
1: இயந்திர பொறியாளர். ஏன்னா நான் இந்த மாதிரி இயந்திரத்தை உருவாக்கி வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி செய்ய போறேன்.
0: அந்த நம்பிக்கை இருக்கு, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க. சரியா? அது ஒரு காலகட்டம் அல்லவா? ஆர்டிஎம் டிவி 2 அலைவரிசையில் செய்தி பார்த்து உலகத்துல என்ன நடக்குது, நம்ம நாட்டுல என்ன நடக்குது நம்ம தெரிந்து கொண்டோம். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது. செல்லங்களா, நீங்களா முடிந்தா இவங்கெல்லாம் யார் யாருன்னு கொஞ்சம் போய் தேடி பாருங்க. நல்ல தமிழ்ல தெளிவான உச்சரிப்போட செய்தி வாசித்து சமூக வலைதளங்கள் இல்லாமல் மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருக்காங்க, இன்னமும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் எஸ்பி பாமா இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுடைய செய்தி வாசிப்பு, அவங்களுடைய எழுத்துலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னமும் தமிழுக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டுதான் வராங்க. ஒருவேளை நிகழ்ச்சியை எஸ்பி பாமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பிற்கு நன்றி. சரி, சரஸ்வதி தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகளின் பாகம் 2 இன்று இடம்பெற்றது. இன்னொரு பாகம் அடுத்த வாரம் உங்களுக்காக காத்திருக்குது. நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.

இந்த அளவில் நிறைவடைகின்றது வணக்கம் மின்னல். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரேசா லசாரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வெளிநாட்டு தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பான செயற்குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறும் என மடானி அரசாங்க பேச்சாளர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். உணவு உள்ளிட்ட துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது தொடர்பான விவகாரங்கள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்படும் என தொடர்பு அமைச்சருமான அவர் கூறினார். ஜோஹர் டிஏபி தலைவர் தியோனி சிங் பண்டார் புத்ராவின் தேவான் ராயா புத்ராவில் திறக்கப்பட்ட வேட்புமனு தாக்கல் மையத்திற்கு காலை மணி 8:26 வருகை மேற்கொண்டார். புக்கிட் பெருமாய் தொகுதிக்கான பக்கத்தான் அரப்பான் வேட்பாளர் முகமது சவ்வான் அணிக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் தொடர்பு துணை அமைச்சருமான அவர் அங்கு சென்றதாக பர்னாமா தெரிவித்துள்ளது. டூதா ஹுலுக்லாங் டியூக் நெடுஞ்சாலையின் ஜலன் கூச்சிங்கின் வெளியேறும் சாலையில் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தீப்பற்றியதில் இருவர் உடல் கருகி உயிரிழந்தனர். காலை 5:20 அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக குவாலலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மூவர் அந்த வாகனத்தில் பயணம் செய்த நிலையில் மற்றொருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக அது கூறியது. அமெரிக்க சுங்க குடிநுழைவு செயலாக்க பிரிவின் தடுப்பு காவலில் நிகழும் அனைத்து மரணங்கள் குறித்த விசாரணைகள் விரைவாக சுதந்திரமாக பாரபட்சமின்றி நடத்தப்பட வேண்டும் என மனித உரிமைக்கான ஐநா உயர் ஆணையர் வால்கர் ஸ்டாக் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தடுப்பு காவல் சம்பந்தப்பட்ட மரண எண்ணிக்கை குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு முதல் 5 மாதங்களில் 18 உயிரிழந்திருப்பதை டர்க் சுட்டிக்காட்டினார். நியூசிலாந்தில் 1000 மின்வெட்டை எதிர்கொண்டுள்ளனர். வெள்ளம் நிலச்சரிவுகளை ஏற்படுத்திய புயல் அந்நாட்டை தாக்கிய ஒரு நாள் கழித்து இந்நிலை உருவானது. தலைநகர் வெலிங்டன் உட்பட அந்நாட்டின் மத்திய வட்டாரத்தை புயல் தாக்கியது. நாளை பனாமாவுக்கு எதிரான குழு நிலை இறுதி ஆட்டத்தின் போது இங்கிலாந்தின் முக்கிய ஆட்டக்காரரான ரிஸ் ஜேம்ஸ் களமிறக்க மாட்டார் என இங்கிலாந்து பயிற்றுநர் தாமஸ் டக்கல் உறுதிப்படுத்தினார். காயமடைந்திருக்கும் அவர் விரைவில் குணமடைந்து 32 சுற்றில் விளையாடுவார் என தாம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சு மின்னலுடைய இளமை உல்லாசம் உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்த அப்படி குஷிப்படுத்த நாங்க வந்துட்டோங்க. சரி, ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்களின் வரிசையில் இடம்பெறட்டும். பிடித்த தருணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், ஏன்னா வாரிகிறது நாட்கள் சொல்லும் போது பிடிச்சவங்களோட நேரத்தை செலவு பண்ணக்கூடிய தருணமும் இருக்கும் இல்லையா. அதனால உங்களுடைய ஒவ்வொரு பொழுதையும் நாங்களும் இணைத்துக் கொள்கின்றோம். அதனால வாங்க நிறைய கதைகள் பேச போறோம். ஏன்னா கதை பேசுற நாள் தான் இருக்கு, கதைப்போமா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, கதை பேசித்தானே ஆகணும். 12:15 தொடங்கி உங்களுக்காக இன்றைக்கு இருக்கு, அதனால இன்னும் பேசலாம். இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் மலையாள பாடல்களை நாம கேட்க போறோம். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள், இன்னும் பேசலாம், இணைந்திருங்கள்.

உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இளமை உல்லாசத்தில் மலையாள பாடல்கள் 11 மணி வரையிலும் நாம கேட்டு ரசிக்க போறோங்க. எங்க வெளியே போயிட்டு இருக்கீங்களா? உங்கள் பயணம் ரொம்ப சிறப்பானது பயணமா இருக்கட்டும். பொதுவாகவே இந்த வெளியே எங்காவது போகலாமே அப்படின்ற தருணங்கள்லாம் அந்த வாரி இறுதி நாட்கள்ல இருக்கும். இது வந்து ஒரு சிலர் வந்து எங்காவது வெளியே போகணும், சுத்தி பார்க்க போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இன்னும் சிலர் வந்து இல்லைங்க, கொஞ்சம் வீட்டில இருந்து ஓய்வெடுக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எப்படி இருந்தாலும் ஓய்வும் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளோட கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு பொழுத இன்னும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மலேசியர்கள் உள்நாட்டு சுற்றுலா தளங்களை ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க, இயற்கை சார்ந்த இடங்களுக்கு அதிகமாக போகிறாங்க அப்படின்றது புள்ளி விவரம் வந்து சொல்லியிருக்குங்க. அதனால இந்த மாதிரி நம்ம நாட்டிலே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே மனசும் லேசாகும், குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண மாதிரி ஒரு சூழலும் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்துறது என்னுடைய கடமைங்க. அதுவும் குறிப்பாக அந்த மலைப்பகுதி அந்த ஹைக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை போகக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக எப்போதுமே இருங்க. பாதுகாப்பு அம்சங்கள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துறோம். அடுத்து பிரணவம், சசி, அனில் லால், ஆண்ட்ரே பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இத தான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்த திங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹ் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்டா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: கையில் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கையில் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

உலகக்கிண்ண கார்பந்து போட்டியினுடைய நிலவரங்கள், அதை பற்றி விவரங்களை தொடர்ந்து நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கே வந்து ஆட்டங்கள்லாம் ஏறக்குறைய 4 ஆட்டங்கள் இன்றைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 ஆட்டங்கள் காலை 11 மணி வாக்கில் தொடங்க போகுதுங்க. நியூசிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணி வந்து களம் காண போறாங்க. எஜிப்த் மற்றும் ஈரான் உடனான ஆட்டம் உங்களுக்காக இருக்கு. இது வந்து 11 மணி அளவில் நீங்களும் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே வந்து 4 ஆட்டங்கள் சொல்லும் போது நார்வே பிரான்ஸ் உடனான ஆட்டம் 1-4 அப்படின்னு பிரான்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. செனகல் வந்து 5 கோல்களை புகுத்திருக்காங்க. கேபோ வெர்டே மற்றும் சவுதி அரேபியா ஆட்டம் சுழியத்திற்கு சுழியம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. உருகுவே மற்றும் ஸ்பெயின் உடனான ஆட்டம் சுழியத்திற்கு 1 அப்படின்னு ஸ்பெயின் வந்து 1 கோல புகுத்திருக்காங்க. தொடர்ந்து உங்களுக்காக அதை பற்றி விவரங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கும், இணைந்திருங்கள்.

சுகிந்தர் சிங் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, இவரிடத்திற்கான தேசிய தின கொண்டாட்டம், மலேசிய தின கொண்டாட்டம் பற்றிய விவரங்களை தொடர்பு அமைச்சு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடம் தேசிய தின கொண்டாட்டம் அதாவது ஆகஸ்ட் 31 அந்த கொண்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையும் வந்து புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேசிய மடானி கிறிஸ்துஜாத்ரா அண்ட் நிக்மாதி அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான் இந்த முறை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் பயன்படுத்திய மலேசிய மடானி அந்த சின்னம் தான் இந்த முறையும் வந்து அமல்படுத்தப்படுது. இந்த முறையும் வந்து அது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய தின கொண்டாட்டம், மலேசிய தின கொண்டாட்டம் பற்றிய விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெரிடேகா 360 அப்படின்ற பிரத்யேகமான அகப்பக்கம் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க பார்க்கலாம். எங்க நடக்க போகுது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கு, நீங்க கலந்து கொள்ளும் வண்ணம் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க அப்படின்ற விவரங்கள் அந்த பிரத்யேகமான அகப்பக்கத்தின் வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ரஞ்சித் ராஜ் சுரேஷ் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியில போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம் பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருட்டினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி, மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவில் தான் இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

கார்த்திக் கல்யாணி பாடிய பாடலையே நம்ம கேட்டுங்க. சரி, இன்றைய கதை போமா நிகழ்ச்சி இன்றைக்கு யார் வராங்க? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு திறமையை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து சமையல் கலை நிபுணர் செஃப் வரப்போறாங்க. சமீப காலமா வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து இதுல வியாபாரமா இருக்கட்டும் அல்லது இந்த சமையல் கலை நிபுணராக இருக்கட்டும் நிறைய பேர் வர்றதை பார்க்க முடியுது. இளைஞர்கள் பலரும் வந்து விரும்பி வராங்க. வித்தியாசமான உணவுகளை சமைக்கணும், அதை பிறருக்கு பகிரணும், பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பல யோசனைகளோட இன்றைக்கு வரக்கூடியவர் அப்படிதான். உலக நாடுகளில் சில நாடுகளுக்கு சென்று அங்கு நடந்த சில போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றவர், சமையல் கலை நிபுணரில் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருத்தர் தான் இன்றைய கதைப்போமா நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உணவு பற்றியான உரையாடல்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. அதனால இன்றைக்கு பிற்பகல் 12:15 தொடங்கி கதைப்போமா நிகழ்ச்சியை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். புஷ்பவதி ஹலி அஜயன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

காலை 11 மணிக்கு மேல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாங்க. அதேதான் 11 மணிக்கு மேல நீங்க அழைங்க, பிடிச்சவங்களுக்கு என்ன பாடல் வேணும். நிறைய பேர் இப்ப பயணத்துல இருக்கலாம், வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், அல்லது வேலையில இருந்து கூட கேட்கலாம். உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்த நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க. நேஹா பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

மாணவர்கள் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் கல்வி ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வந்து இந்த திறன் சார்ந்த விஷயங்களை அதிகமா நீங்க மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு நினைவுறுத்தல். நேற்று தினம் வந்து வணக்கம் இன்னல டலன் கோப்ல இருந்து வந்த தலைமை அதிகாரி வந்து இதை பற்றி விவரங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அது பற்றி காணொலிகளாக மின்னலம் சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சிருக்கோம், நீங்க வந்து பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்ப வேலை வாய்ப்புகள் சார்ந்த சில முக்கியமான தகவல்களா இருக்கட்டும், அதே சமயத்துல திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகள் தொடர்ந்து உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகின்றன. அதை பற்றி விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா talentcoop.com.my எனும் பிரத்யேகமான அகப்பக்கம் இருக்குங்க. அங்க போனீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான திட்டங்கள் பயிற்சிகள் எல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க அங்க போய் பார்த்து அதற்கான விண்ணப்பங்களை நீங்க செய்யலாங்க. சக்தி ஸ்ரீ மற்றும் ஆஸ்பேச்சான் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்கன்னு ஒரு வாரம் இருக்குங்க. சரியா பாடுத்த வாரம் சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஜேபியில சந்திக்க நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். கலப்படம் நிகழ்ச்சி மீண்டும் உங்களுக்காக இடம்பெற போகுதுங்க. அதை பற்றி விவரங்கள் தொடர்ந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் இருக்கு, அதனால உங்கள் பயணத்தை உங்க எல்லாமே திட்டம் போட்டுக்கோங்க. சனிக்கிழமை அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ரொம்ப ரொம்ப ஆவலாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, பேனிதயால் மற்றும் லக்ஷ்மி பாடிய பாடல் உங்களுக்காக வருது. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு என்ன இருக்க போகுது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்க பிடிச்ச பாடலை அழைத்து கேட்க போறீங்க. பயணத்தில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். 12:15 கதைப்போமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெறுங்க.

0: இன்று மாலை திராய் இசையில்
1: பல உரு பலதாய் பதிங்கென்று சிரோ நகரத்தின் அந்தகார கதிகளில்

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். உலக செய்திகளுக்கு முன்னதாக ஜொஹோர் சட்டமன்ற தேர்தல் நிலவரம். இன்று காலை 9:00 தொடங்கிய வேட்பாளர் நியமனம் காலை 10 மணிக்கு நிறைவடைந்ததை தொடர்ந்து அனைத்து 56 மையங்களும் மூடப்பட்டன. மாச்சாப் தொகுதியில் மாநில மந்திரி பசார் ஒன் ஆபீஸ் காசிக்கும் பக்கத்தனரப்பன் வேட்பாளருக்கும் நேரடி போட்டி நிலவுவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இனி உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது ஈரான் நடத்திய திருக்கூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவம் வெள்ளிக்கிழமை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த அண்மைய நடவடிக்கை இரு நாடுகளும் கடந்த வாரம் ஒப்புக்கொண்ட நிலையற்ற அமைதி உடன்படிக்கை தொடர்பான பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் மேலும் தாக்குதல்களை நடத்துமாயின் வன்முறையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் எச்சரித்துள்ளார். தங்கள் ராணுவ விமானங்கள் ஏவுகணை திருக்கூர்தி கிடங்கையும் கடலோரம் உள்ள அதன் தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்ட்காம் அறிவித்துள்ளது. இலக்கவியல் சேவைகள் மீதான வரிகளை செயல்படுத்தும் ஐரோப்பிய நாடுகள் மீது 100 விழுக்காடு எதிரீட்டு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுத்தல் விடுத்துள்ளார். அதுமட்டுமின்றி தொடர்புடைய நாட்டுடனான தற்போதுள்ள எல்லா வர்த்தக உடன்படிக்கைகளும் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஐரோப்பிய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 15 விழுக்காட்டுக்கு கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட பேச்சின் மூலம் எட்டப்பட்ட வர்த்தக உடன்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்த மறுநாளே இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மத்திய ஜப்பானில் உள்ள ஃபுஜி மலைக்கு அருகே ரிக்டர் கருவியில் 5.6 பதிவான நிலநடுக்கம் உலுக்கிய நிலையில் 10 பேர் காயமடைந்ததாக மறுநாள் அந்நாட்டு செயலாக்க தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை 10:20 அளவில் ஏற்பட்ட இந்நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் ஜப்பானின் டோக்கியோ உட்பட மத்திய கிழக்கு வட்டாரங்களிலும் உணரப்பட்டன. இதற்கு முன் அந்நாட்டில் இந்த அளவு அதிர்வுகள் 1924 ஏற்பட்டது. எனினும் இந்நிலநடுக்கம் நடுக்கத்திற்கும் ஃபுஜியின் எரிமலை நடவடிக்கைக்கும் தொடர்பில்லை என ஜப்பானிய வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜனநாயக கொங்கு குடியரசில் இபோலா தொற்று நேர்வுகளின் எண்ணிக்கை 1,203 அதிகரித்துள்ள வேளை, இவ்வாண்டு மே மத்தியில் அத்தொற்று பரவல் உறுதிப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 321 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதேவேளை இதுவரை 148 நோயாளிகள் குணமடைந்துள்ளதாகவும் 419 பேர் தனிமைப்படுத்துதல் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு சுகாதார செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இவ்வேளை கொங்கோ குடியரசில் இத்தொற்று ஏற்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக அடையாளம் காணப்படுவோரின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அட்னம் கேப்ரியஸ் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சுடனான அரசதந்திர உறவுகளை உடனடியாக துண்டிப்பதாக புர்கினா ஃபாசோ அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளின் தற்போதைய நிலை குறித்த விரிவான மதிப்பீட்டிற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக புர்கினா ஃபாசோ பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. பொறுப்பான இறையாண்மை மிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த முடிவு புர்கினா ஃபாசோ பிரான்ஸ் மக்களுக்கு இடையிலான வரலாற்று மாந்தநேயம் பண்பாடு சமூக உறவுகளை எந்த வகையிலும் பாதி என்றும் ஓகா வலியுறுத்தியுள்ளது. உலக கிண்ண கார்பந்து. இன்று காலை 11:00 தொடங்கும் ஜி குழு நிலையிலான ஆட்டத்தில் பெல்ஜியம் நியூசிலாந்துடன் பொருதும். ஈரான் எகிப்தை சந்திக்கிறது. இவ்வேளை நாளை டாலஸ் அரங்கில் நடைபெறும் ஜே குழு இறுதி ஆட்டத்தில் ஜோர்டானுடன் பொருதும் போது லியோனல் மெஸ்ஸி முதன்மை ஆட்டக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற மாட்டார் என்று அர்ஜென்டினா மேலாளர் லியோனல் ஸ்காலினி உறுதிப்படுத்தியுள்ளார். மெஸ்ஸி மாற்று ஆட்டக்காரராக மட்டுமே களமிறக்கப்படுவார் என்று அந்த பயிற்றுநர் தெரிவித்தார். நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா முந்தைய இரு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றதன் மூலம் ஜே குழுவில் முதல் இடத்தை உறுதி செய்து நோக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுது தினம் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கங்க. இப்போ நீங்க அழைக்க தொடங்கலாம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க தாராளமா கேட்கலாம். என்ன பாடல் வேணும் பிடிச்சவங்களுக்காக கேளுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இளமை உல்லாசத்தில் இந்த பக்கம் மோகன் உங்களோட காத்துக்கிட்டு இருக்கங்க. நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். தாமஸ் வந்திருக்காரு, என்ன பாடல் வேணும் தாமஸ்?
1: சூர்யா பாட்டை கொண்ட பூசு என்ன போட்டுக்கோங்க. சூர்யா படத்துல இருந்து மனைவி பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுக்கு.
0: சனிக்கிழமை போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு
1: வேலை. இப்ப கோலக்கரங்க சாலையில இருந்து ஈபோக்கு போய்கிட்டு இருக்கேன், லோரி ஓட்டி.
0: ஓ, பயணத்துல இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரி, பார்த்து போங்க சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம்.

0: நிச்சயங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க கேக்கலாங்க. நீர் ஒருத்தம் காத்துட்டு இருக்காங்க.
1: ஹலோ மகன், என் பேரு விஜி, சென்னையில இருந்து பேசுறேன்.
0: விஜி, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் வேணும்?
1: நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிற பாட்டு வந்து அந்த தலை கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும்.
0: தலை கோதுமா?
1: எல்லாருக்கும்
0: இல்ல இல்ல, நீங்க பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் கேட்க முடியும்.
1: பிடிச்சவங்களுக்கு மட்டும் தானே?
0: ஆமா.
1: அப்ப எனக்கு நான் கேட்டுக்கிறேன்.
0: எனக்கு
1: ரொம்ப பிடிக்கும்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மென்சல் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டீங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: வணக்கம், நான் வாசிக்கி பேசுறேன், சிரம்பன்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என் பொண்ணு பொன்னி முருகன் ரெண்டு பேருக்காக சோலா சோலா பொன்னியின் செல்வன் படத்துல அவங்கதான் இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன கால் பண்ண சொன்னாங்க, நான் பேசுறேன்னு, ஆனா அவங்க பேசுற.
0: ஓ, உங்ககிட்ட உங்களை மாட்டி விட்டுட்டாங்களா?
1: ஆமா.
0: எங்க சனிக்கிழமை எங்க பயணம்?
1: இல்ல, அவங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஹரி சுக்கன்.
0: ஓ,
1: போய் அவங்கள சுக்கன் இப்படிதான் இருக்கும்னு காட்டிட்டு வந்தேன். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்னைக்கு.
0: காட்டிட்டு வந்தீங்களா?
1: பார்வையாளரா போயிட்டு வந்தாங்க இன்னைக்கு.
0: அப்படியா? ஓ, அவங்க எந்த போட்டியில கலந்துக்கல?
1: இல்ல, அவங்க வந்து சுக்கன் மேக்கான்னு அந்த செகண்ட் ஒன் போட்டியில கலந்துகிட்டு முடிஞ்சிருச்சு அந்த செஷன்.
0: நீங்க அப்படி கூட போயிருக்கும் போது உங்களுடைய பள்ளி நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்குமே.
1: விளையாண்டு
0: மகிழ்ச்சி புரியுது. நீங்க கேட்ட அந்த பாடல் வருதுங்க, கேக்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நமக்கு எடுங்க, அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ, நான் ரேணுகா ஸ்ரீ பேசுறேன்.
0: சரி, என்ன பயணத்தில் இருக்கீங்களா ரேணுகா ஸ்ரீ?
1: ஆமா, என்ன இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க அம்பாங்க வந்தோம், போயிட்டு இருக்கோம்.
0: சரி, இந்த பயணத்துல என்ன பாடல் பிடிச்சு உங்களுக்காக கேட்க போறீங்க?
1: நான் என் அம்மாக்காக ஜனநாயகம் என்று தளபதி கச்சேரி.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா.
2: இளமை உல்லாசத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க, அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
3: நான் அனுசூரியா பேசுறேன்.
2: அனுசூரியாக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: நேத்து என்னோட பையனுக்கு பர்த்டே,
2: ஓ
3: சோ 13 வயசு ஆகுது அவருக்கு. பேர் வந்து அர்ஜுன் ராம் பிரகாஷ். அவருக்காக ஜெயிலர் படத்துல இருந்து ரத்த மாதிரி சாங் வந்து அவருக்காக சமர்ப்பி.

0: காருக்கு வந்துக்கா வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 மோனேஷ் நேரின்குள்ள வராரு 2:15 மின்னல் அப்படி கேளுங்க சரியா நான் போயிட்டு வரேன்
1: ஒரு நேரின் குரல்

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அலி சித்திக் மிஸ்பாஹி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, மீண்டும் இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு குகைவாசிகளின் ஈமானுடைய அந்த விளக்கத்தை பற்றி அந்த வரலாறோடு சேர்ந்து படிப்பினைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பான நேயர்களே, அநியாயக்காரர்களாகவும் இருந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் யார் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைத்து, அதோடு அவர்கள் ஒரு ஊரே எதிர்த்து நிற்கிறது, ஆனால் சில இளைஞர்கள் மட்டும் அல்லாஹுவின் பக்கம் ஈமான் கொண்டு வந்து விடுகிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஸிதுனாஹும் ஹுதா. நபியே, அவர்களுடைய உண்மையான வரலாறை நாம் உமக்கு கூறுகிறோம். நிச்சயமாக சில வாலிபர்கள் இவர்கள்தான் அல்லாஹுதான் ரப்பு என்பதாக ஈமான் கொண்டார்கள். அதனால் இன்னும் அவர்களை நேர்வழியில் நாம் வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு அவன் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மத்தியிலே வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. இந்த ஈமானுடன் முழுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவர்கள் கொல்லப்பட்டு விடுவோம். அந்த இளைஞர்கள் கடுமையாக பயப்பட்டார்கள். இதையும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான், இன்னகும் இயதுஹரு அலைக்கும் இர்ஜுமூக்கும் அவ் யுஈதுக்கும் ஃபீ மில்லத்திஹிம் வலன் துஃப்லிஹு இதன் அபதா. ஊரில் வசிக்கும் மக்கள் உங்களை திடீரென அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள், அல்லது உங்களை அவர்கள் மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். சேர்த்தால் மட்டுமல்ல, ஒரு காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்து விடுகிறான். தப்பித்து ஓடி இவர்கள் தஞ்சமடைந்த இடம்தான் குகை. தப்பித்து ஓடி தஞ்சம் புகுந்ததால் மக்கள் நடமாட்டமில்லாத ஒரு இடத்திலே அந்த குகை ஒன்று அமைந்து விடுகிறது. குகைக்குள்ளே போனவுடன் அல்லாஹ் அவர்களை பல வருடங்கள் தூங்க வைத்து விடுகிறான். சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் அவர்கள் மீது படாமல் இருக்க இறைவன் அவர்களுக்கு மறைவான முறையில் நிறைய ஏற்பாடுகளை அந்த குகையிலே வைத்து செய்து வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இவர்களை சிறிது நேரம் வலதுபுறமாகவும் சிறிது நேரம் இடதுபுறமாகவும் இப்படி மாற்றி மாற்றி புரட்டி போட்டு அவர்களை தூங்க வைத்தான். அது மட்டுமல்ல, இவர்களோடு சேர்த்து ஒரு நாயும் வருகிற அந்த நாயை குகைவாசல் நின்று கொள்கிறது. தப்பித்தவறி யாராவது வந்து அவர்களை பார்த்து விட்டால் அவர்கள் விழித்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அல்லாஹ் உண்டு பண்ணி வைத்து விட்டான். அத்துடன் நாய் நின்றிருக்கிற அந்த ஒரு காட்சி அதுவும் கூட பயங்கரமாக இருந்தது. இத்துணை ஏற்பாடுகளையும் செய்து மற்றவர்களுடைய கண்ணில் முழுக்க முழுக்க மறைத்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்திருக்கிறான். இதையும் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது சொல்லுவான், குகையில் எத்தனையோ வருடங்கள் தூங்குவதற்காக அவர்களுக்கு காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். இப்படியே பல வருடங்கள் ஓடுகின்றன. இவர்களுடன் வாழ்ந்த அனைவரும் இறந்து போய்விடுகிறார்கள். நிறைய மாற்றங்களை அந்த ஊர் கடந்து வந்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் உறங்கினோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் அல்லது கொஞ்ச நேரம் தூங்கியிருப்போமோ, தங்கள் தூக்கத்தில் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். தூங்கி எழுந்தவுடன் அவர்களுக்கு பசி என்பது வந்துவிட்டது. எல்லா உணவுகளுமே அங்கிருந்தது கெட்டு போயிருந்தது. யாராவது ஒருவர் கொஞ்சம் காசுகளை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்று தேவையான உணவுகளை வாங்கி கொண்டு வருமாறு ஒருவனை அந்த இளைஞர் பட்டாளத்திலிருந்து ஏழு பேரிலிருந்து ஒருவரை அனுப்புகிறார்கள். எந்த சமுதாயத்திற்கு இவர்கள் பயந்து குகையிலே தஞ்சமடைந்தார்களோ அதே சமுதாயம் தான் இன்னும் ஊரில் இருக்கிறது என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் சென்று அந்த உணவை வாங்கி வருமாறு கூட இருந்த இளைஞர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இதற்கு பிறகுதான் ஊர் மக்களுக்கு தெரிகிறது, குகைவாசிகள் அப்போது அவர்கள் கொண்டு போயிருந்த காசு இருக்கிறதல்லவா, அது பழமையான ஒரு காசு. கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிவிட்டது, மாற்றங்கள் பல சம்பவித்து விட்டது. ஆனால் இவர்கள் கொண்டு போன அந்த காசு தான் இவர்கள் பழைய நபர்களை சார்ந்தவர்கள் என்பதாக காட்டிட்டே செய்தி பரவுகிறது. நாட்டில் உள்ள அந்த ஊரில் உள்ள அத்துணை மக்களும் திரண்டெழுந்து வந்து அந்த குகைக்கு முன்னால் ஒன்று கூடுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் இவர்களை பார்த்து அதிசயித்து போய் விடுகிறார்கள். அதோடு இல்லை, அவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இளைஞர்கள் மௌத்தாகியும் விடுகிறார்கள்.

அன்பான நேயர்களே, இவர்கள் மரணித்த பின் அவர்கள் மீது நினைவாலயம் எழுப்புவோம் என்று சிலரும் பள்ளி கட்டுவோம் என்று சிலரும் வாதிடுகிறார்கள். ஆனால் இந்த இரண்டாவது நபருக்கே அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விடுகிறான். இந்த சம்பவங்களிலிருந்து நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஈமானை கொண்டு தக்வா உள்ளவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஈமானை இழந்து விடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஈமானை விட்டு கொடுத்து அங்கு வேறு வேலை இல்லை. தோல்விகளைக் கண்டு நாம் துவண்டு போய் பயந்து போய் ஈமானை விட்டு கொடுத்துடக் கூடாது. இரண்டாவதாக, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் எல்லா சோதனைகளிலிருந்தும் அல்லாஹு காப்பாற்றுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த குகையிலே இருக்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ

சோதனைகளை சாதனைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். சோதனைகள் தானே என்று நாம் கடந்து போவதை விட அதை எப்படி எதிர்கொண்டால் நாம் அதில் வெற்றி பெறலாம் என்று சிந்தித்து செயலாற்றி மன உறுதியோடு தைரியத்தோடு எதிர்கொண்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடலாம். இதுவெல்லாம் அந்த குகைவாசிகளுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை வைத்து நாம் ஆய்வாளர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய வல்லமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய இந்த அற்புதமான வரலாறுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். சூரியனுடைய வெப்ப கதிர்கள் அவர்கள் மீது பட்டு விடாதவாறு, ஏனென்று சொன்னால் சூரியன் ஒளி பட்டு பட்டு அவர்கள் உடல்கள் பொசுங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குகையினுடைய மேல் பகுதி இருக்கிறதல்லவா, சில இடங்களிலே திறந்து விரிந்து இருந்தது. சூரியன் குகைக்குள்ளே வருகிற பொழுது வலது பக்கமாக சாய்ந்து கொள்ளும். அதே போன்று சூரியன் மறையும் பொழுது இடது பக்கமாக அது ஒதுங்கிவிடும். இவர்களின் மீது ஒளியை படாதவாறு அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து விட்டான். இன்னும் நிறைய அற்புதமான செய்திகளை உள்ளடக்கியதுதான் குகை வரலாறு என்பது. அன்பிற்குரிய நேயர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வத்தஹ்ஸபுஹும் ஐகாலம் ஃபஹும் ருகூத் என்று சொல்லுவான். இந்த குகைவாசிகள் இமைகள் மூடாது அப்படியே கண்களை திறந்தவாறே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பார்ப்பதற்கு என்னவோ அவர்கள் விழித்திருப்பது போன்று இருக்கும், ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இதுவும் கூட அல்லாஹுவின் வல்லமையில் அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டதுதான். இது என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு நாடினால் யாரையும் எப்படி வேண்டுமானாலும் ஆங்க வைப்பான், உறங்க வைப்பான், அந்த உறக்கத்தில் இருந்து அவன் விழித்தெளிய செய்வான், உயிர் கொடுப்பான், அதே மனிதனை மூத்தாக்குவான், அத்துணையும் அவனுக்கு எளிதானது. இந்த யதார்த்த உண்மை இந்த உலகிற்கு அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். இந்த மக்கள் படிப்பினை பெறட்டும், இதை வைத்தவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இனி வர இருக்கின்ற மக்களுக்கும் இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கூட இந்த வரலாறுகள் அதற்கு படிப்பினை இருக்கிறது, சில பாடங்கள் கற்றுத்தருகிறது. அதற்குத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அதாக சொல்லிவிடுகின்றான். நாமும் இந்த உதாரணங்களை எல்லாம், இந்த வாழ்க்கையினுடைய வரலாறுகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவின் விஷயத்தில் உறுதியான ஈமானும் தவக்குலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். இந்த குகைவாசிகள் இறந்த இடத்தை அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இளைஞர்களுக்காக வேண்டி, மரணித்து விட்டார்களே இவர்களுக்காக வேண்டி கட்டிடம் ஒன்று எழுப்புங்கள் என்று சொன்னதும், அதிகம் ஈமானுடன் உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹுவின் வல்லமையை வெளிப்படுத்தும் முகமாக இந்த இடத்திலே ஒரு பள்ளியை கட்டுவோம். இதிலிருந்தும் ஒரு படிப்பினை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நல்ல செயலை செய்தாலும் கூட அதற்கு வாய்ப்பு தந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இது ஒரு தெளிவான செய்தியாக இந்த அல் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அல்லாஹு சொல்லிவிடுவான். லஅல்லக்கும் தஷ்குருன், குர்ஆனுடைய ஆயத்தினுடைய முடிவுகளில் நாம் பார்க்கலாம். நிறைய இடங்கள் அல்லாஹு சொல்லுவான், நீங்கள் நன்றியுள்ள அறியார்களாக ஆக வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார், அஃபலா அகூன அபதன் ஷகூரா, நான் ஒரு எனக்கு அல்லாஹு கொடுத்ததற்கு அல்லாஹுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டிய இரவெல்லாம் அவர்கள் நின்று தொழுது வணங்கினார்களே. இப்ப நமக்கு எதையெல்லாம் அல்லாஹு கொடுத்தானோ கடைசியில் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாம் செய்ய வேண்டியது இறைவனை தொழுவது. இந்த சூரா முழுக்க முழுக்க உலகினுடைய வாழ்வினுடைய சோதனைகளை முன்னிறுத்தி அது கடந்து போய் கொண்டிருக்கிறது. அது எப்படி கடந்து அதை வெற்றியாக நாம் அதிகரிப்பது? குறிப்பாக சொல்ல போனால், செல்வம், அதிகாரம், அறிவு ஆகியவற்றின் சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு, எத்தனையோ பேருக்கு தொழில் முடங்கி போய்விடுவார்கள், வியாபாரத்தில் நஷ்டம் வந்து போய்விடும். அதுவெல்லாம் தோல்விகளே அல்ல, இதெல்லாம் கடந்து போய் வெற்றி என்பது எதில் இருக்கிறது, தோல்வி என்பது இருக்கிறதே. தோல்வி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மறுமையிலே நீங்கள் கை சேதப்பட்டு நிற்பது, நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போய் நிற்பதல்லவா, அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி இல்லாத ஒரு நிலை. ஆக அன்பான நேயர்களே, வெற்றி என்பதே இந்த வாழ்க்கையினுடைய சில விஷயங்கள் தான், அதெல்லாம் கடந்து போய் நேரத்தை நாம் கடந்து விடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை அந்த அடியானுடைய காலை எடுத்து வைக்க முடியாது. அதில் முதலாவது, அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா நமக்கு வாழ்வதற்கான நாள், அதை எப்படி கழித்தா என்பதாக அல்லாஹ் கேட்பான். உனக்கு கொடுத்த வாலிபத்தை நீ எந்த முறையிலே செலவு செய்தா என்பதாக அல்லாஹ் கேட்பான். மூன்றாவதாக, கற்ற கல்வி இருக்கிறதல்லவா, இதை வைத்து நீ என்ன செய்தா என்பதாக கேட்பான். நான்காவதாக, நீ எவ்வழியிலே பொருளை சம்பாதித்தாய், எவ்வழியிலே செலவு செய்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். இதில் முதல் கேள்வியே நம்முடைய வாழ்க்கைதான். இந்த வாழ்க்கையிலே மூன்று பருவங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காலகட்டம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இளமை பருவம்.
அதிலும் கூட ஈமானையும் தக்குவாவையும் வாழ்க்கையாக கொண்டு நடந்து விட்டோம் என்று சொன்னால் முழுமையான வெற்றி இருக்கிறது. அதுவும் கூட இந்த வாலிபு பருவம் இருக்கிறதுல, அதிகமான தப்பு தண்டாக்கள் தவறுகள் நடக்கிறது அங்கேதான். அங்கே சரி செய்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். நாம் வெற்றியாளர்களாக, சொர்க்கத்திற்கு தகுதியான மக்களாக நாம் மாறிவிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை பிள்ளைகள்

0: நாம் வார்த்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான நேயர்களே, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தையும் ஒரு குடும்பத்தையும் இந்த இளைஞர்களைப் போல ஒரு இளைஞர்களை உருவாக்கி தக்குவா உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக, பிடிப்புள்ளவர்களாக, மார்க்கத்தினுடைய சட்டங்களை பாதுகாப்பதிலும் பேணி நடப்பதிலும் ஒரு உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அத்துணை பேர்களுக்கும் கிருபை செய்வானாக.
1: நேர்களே, இதுவரை மௌலானா லாஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அலி சித்திக் மிஸ்பாஹி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமன செயல்முறை இன்று காலை 10 மணிக்கு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளதற்கு ஏற்ப வேட்பாளர்கள் ஜூலை 10 நாள் இரவு மணி 11:59 வரை 14 நாள்களுக்கு பரப்புரை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 7 நாள் நடத்தப்படும் வேளை அடுத்த மாதம் 11 நாள் தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே 56 தொகுதிகளிலும் உள்ள வேட்பாளர் நியமன மையங்களில் வேட்புமனு தாக்கல் செயல்முறைகள் எவ்வித இடையூறுமின்றி சுமூகமாக நடைபெற்றதாக ஜோஹர் காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாத் தெரிவித்தார். அதற்காக 4,832 காவல்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணிக்கமர்த்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், பரப்புரை மேற்கொள்ள இதுவரை 26 அனுமதிகள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் திருங்கானு மக்கள் வீடமைப்பு கடனுதவி திட்டத்தின் கீழ் 2002 தொடங்கி இவ்வாண்டு பிப்ரவரி வரை 18.8 மில்லியன் ரிகின் மதிப்புடைய கடனுதவிக்கான 941 விண்ணப்பங்களை அங்கீகரித்துள்ளது. கடனுதவி பெற்ற 776 பேர் முழுமையாக கடனை திரும்ப செலுத்திவிட்டனர். எஞ்சிய 165 பேர் இன்னமும் செலுத்தி வருவதாக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் முகமது நூர் அஸ்மான் தாயிப் கூறினார். வெனிசுவேலாவில் இரு சக்திமிக்க நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருப்பதாகவும் உயிர் பிழைத்தவர்களை தேடி மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் AFP தகவல் வெளியிட்டுள்ளது. அந்நாட்டை புதன்கிழமை இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் உலுக்கின. இஸ்ரேல் லெபனான் இராணுவ மோதல் தொடர்பில் வாஷிங்டனில் நடைபெற்ற 4 நாள் கலந்தாய்வுக்கு பின் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள நிலையில் தென் லெபனானில் உள்ள இரு பகுதிகளிலிருந்து விலகுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் லெபனான் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த முத்தரப்பு ஒப்பந்தம் ஓர் அமைதி உடன்பாட்டுக்கான தயார் நிலை என CNN தெரிவித்துள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஜி குழு முற்பாதி ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நியூசிலாந்து எதிர்கொண்டுள்ள பெல்ஜியம் ஒரு கோலில் முன்னணி வகிக்கிறது. இதற்கிடையில் எகிப்துக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆட்டம் 1-1 என சமநிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கங்க. உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை வந்துட்டாலே கதைப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோட சமையல் கலை நிபுணர் செஃப் மன்னன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். அதனால யாருக்கெல்லாம் சமைக்க பிடிக்கும்? ஆமா, நிச்சயமா எல்லாருக்குமே சாப்பாடு அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. வாரி இருபது நாட்கள் அப்படின்னாலே கொஞ்சம் உணவு தேடல் தான் அதிகமா இருக்கும். நீங்க கண்டிப்பா கேளுங்க, ஏன்னா சமையல் பற்றியும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இணைந்திருங்கள்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
4: July 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க

0: Puma.
1: Puma.
0: இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு சமையல் கலை நிபுணர் செஃப் மனன் புலேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மனன், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க, ரொம்ப சந்தோஷம். உணவுனாலே ரொம்ப பிடிக்கும், அதுவும் சமைக்கிறவங்களை பார்த்தா இன்னும் அதிகமா பிடிக்கும். நீங்க சமைச்சு போடுறதுனாலதான் நாங்க நல்லா சாப்பிட முடியுது இல்ல?
2: ஆமா, அது உண்மைதான், உண்மைதான்.
0: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல உணவுகளை, ருசியான உணவுகளை எப்போதும் வந்து கொடுக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த செஃப். எத்தனை வருஷமா நீங்க இந்த சமையல் கலை நிபுணரா இருக்கீங்க மனன்?
2: இந்த துறையில வந்து நான் ஒரு 11 காலமா வந்து பணிபுரிகிறேன்.
0: சின்ன
2: வயசுல இருந்து ரொம்ப ஆர்வம், நமக்கு வந்து சமைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கனவாவும் இருந்துச்சு. சோ அந்த கனவுகளை வந்து இப்ப நான் நினைவாக்கிக்கிட்டேன்.
0: இப்படி
2: சொல்லலாம், எங்களோட அப்பா அங்க பெரியப்பா பெரியப்பா அவங்க எல்லாம் வந்து ஒரு சமையல், அப்ப வந்து ஒரு கிராமத்துல இருந்தாங்க. நம்ம வந்து எஸ்டேட் பூர்வமா தான் வந்தோம். அங்க இருந்து வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சமைக்கிற அந்த ஒரு ரத்தத்திலே ஒரு கலந்த ஒரு இதனால, சோ நாங்க குடும்பமா வந்து சமைச்சிட்டு குடும்பத்திலேயே சமைச்சு ஒரு இதா சமைச்சிட்டு இருந்தோம். சோ அதை வந்து நான் தனியா வந்து கொண்டுட்டு வந்து காட்டுறதுக்கு தான் வந்து என்னோட ஸ்கிலும் என்னோட திறமைகளும் வந்து கொண்டு வந்து ப்ரொஃபஷனலா வந்து இந்த துறையில வந்து 11 காலமா வந்து நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
0: சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
2: நம்மளோட சொந்த ஊருக்கு வந்து கோலஸ்லங்கோ.
0: ஆமா, அப்ப கோலஸ்லங்கோர்ல பிறந்த ஒரு பையன், இப்ப அனைத்துலக ரீதியில வந்து நிறைய இந்த சமையல் சார்ந்த போட்டிகள்ல கலந்து நல்லதொரு அடைவு நிலையும் பெற்றிருக்கீங்க. அதை பற்றி இன்னும் விரிவா நம்ம பேச போறோம். ஒவ்வொருவருக்கும் நமக்குன்னு சில சமையல் இருக்கும் இல்லையா, சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, என் பேர் சொன்னா நான் இது நல்லா சமைப்பேங்க. நல்லா சமைப்பீங்க தான், ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனி உணவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க நல்லா சமைக்கிற ஒரு உணவு என்னது செஃப்?
2: ஓகே, நான் நல்லா சமைக்கிற ஒரு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு வைரலான ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ரியாலிட்டி இருக்கும் போது என்னோட என்னோட பேரில் இருக்கிற ஒரு நசி கோரிங் மானு சிக்னேச்சர், அப்புறம் ஐஎம் குப்போ.
0: ஓ,
2: ஐஎம் குப்போ ஒரு அந்த இதை வந்து புதுவிதமாக சமைச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து என்னோட சிக்னேச்சரில் வந்து எனக்கு பிடித்தமான ஒரு சாப்பாடு எப்போதுமே வந்து அது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னா, நான் பெறட்ட என்னோட மட்டன் ஆட்டிறச்சி குழம்பு கோழி சம்பல் வீட்டு நெய் சோறு. ஸோ அது என்னோட சிக்னேச்சர் எப்போதுமே. அது வந்து ஆரம்பத்தில் அது வந்து ரொம்ப யூனிக்காக அதை சமைச்சிட்டு கொண்டுட்டு வந்தேன். ஸோ இப்போ அது வந்து நிறைய சிக்னேச்சர் இருக்கு, ஆனால் இதெல்லாம் வந்து என்னோட ஸ்பெஷல் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா இன்னும் சில கதைகள் நம்ம பேச போற ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். செஃப் மனன் சமையல் அப்படின்னு சொல்ற வேளையில அடுத்து சரவண சமையல்னு ஒரு பாடல் வந்துச்சு. சரி, உங்களுடைய தொடக்க நிகழ்ச்சியில் இந்த பாடல் ஒளிபரப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். சரி, தொடர்ந்து பேசலாங்க, கதை போமா.

0: Puma. Cane Puma. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோட குவாலா ஸ்லாங் ஊர்லேருந்து நம்ம செஃப் மனன் அவர்கள் வந்திருக்காங்க. சமையல் கலை நிபுணர் ஒரு 11 வருட காலமாக இவர் செயல்பட்டு வர்றார். சரி, முதல்ல வந்து பொதுவாக அந்த கதைப்பூமா நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் பூக்களோட வருவாங்க. இன்றைக்கும் ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான ஒரு பூவோட தான் வந்திருக்கீங்க. இப்போ தான் அந்த பேரு, அந்த பூவோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதாவது யோஸ்தோமாஸ் அப்படின்னு இந்த பூவோட பேரு. எப்படி இந்த பூ வாங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு செஃப்?
1: இல்ல, ஆக்சுவலி எப்போதும் வந்து பொதுவா நிறைய பூக்கள் நம்ம பார்த்துருப்போம், அப்புறம் இந்த டெய்ஸி, சோ அந்த மாதிரி வந்து இது ஒரு தனியா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சோ ரொம்ப அழகா இருக்கு, வித்தியாசம். எனக்கு முதல்ல பார்க்கும்போது ரோஸ் மாதிரியும் இருக்கு, அது கூட வேற எதுவும், ஆனா அதோட இதழ்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இது சாதுவான ஒரு இது மாதிரி இருக்கு. சோ வித்தியாசமா நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான். ஆனா இங்க வந்து இதோட பேரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னு. சோ ஒரு எனக்குமே ஒரு புது அனுபவமா தான் இந்த பூ இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே,
0: ரொம்ப அழகாவும் இருக்கு. யோஸ்தோமாஸ் அப்படின்ற ஒரு பேரு சரியா சொல்றேன்னு தெரியல. ஆனா இந்த பூக்கள் நீங்க வந்து ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, ஆனா இந்த பூ தான் உங்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. பொதுவாகவே இந்த பூக்களை பிடிச்சவங்களுக்கு சில குணங்கள் இருக்குமா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் உங்களை பத்தி சில விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்போதும் உண்மையா இருப்பீங்க, உண்மையா இருக்கிறவங்களை ரொம்ப பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரொம்ப இனிமையா பேசக்கூடிய ஒரு நபரா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல புதுசா பாக்குறவங்கிட்ட நீங்க டக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்க. அதாவது இந்த யோஸ்தோமாஸ் அப்படின்ற பூக்களை பிடிச்சவங்களுக்கு பொதுவா இந்த மாதிரி சில குண நலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அடிப்படையில ஒவ்வொரு துறையும் நம்ம வந்து அதை பற்றி நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பிறகு அனுபவம் பெறணும், இப்படி நிறைய இருக்கு. ஒரு துறையில நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு செஃப் துறைக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னா அனுபவத்தாலே ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா,
0: எப்படி நடந்தது, எப்படி நீங்க கத்துக்குவீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க செஃப்.
1: ஓகே, நான் எப்படி இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு முதல்ல வந்து பார்க்க போன சொல்லும் போது, நான் வந்து இந்த துறைக்காக வந்து நான் முழுமையாக இதை வந்து நான் படிக்கல. என்னோட எஸ்பிஎம் முடித்த பிறகு, இடைநிலை பள்ளி முடித்த பிறகு, ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு மீன் விற்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிட்ரோண்டி செஞ்சு ஒரு விற்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் கேளுக்கு வரணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பேரங்காடியில் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு டீம் லீடராக வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு கிச்சனில் ஹெல்ப்பராக சேர்ந்து, அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அடுத்த லெவல் நம்ம வந்து எப்படி போகலான்னு சொல்லி அடுத்தடுத்த உணவகங்களுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கொஞ்சம் ப்ரொஃபஷனாக வாய்ப்பு கிடைத்து அதன் மூலியமாக வந்து ஒரு சாப்பாடுகளை வந்து அதை எப்படி சமைக்கிறாங்க, எந்த ஸ்கில்ல சமைக்கிறாங்க, அதை வந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு உணவை கொண்டு அதை ருசி பார்த்து அதை விட ஒன்று நம்ம எப்படி மேலாக செய்ய முடியுன்றதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிட்டது மூலியமாக தான் எனக்கும் வந்து ஒரு சமையல்ன்றது பொதுவாக வந்து நம்ம எப்படி அப்படின்னா நம்மளா உருவாக்குறது தான் ஒரு சாப்பாடு. ஸோ சாப்பாடுன்றது வந்து இது இந்த நாசி கோரிங், இந்த மீ கோரிங், இந்த கோழி இறைச்சி ஆட், இதை வந்து பிரட்டல், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோழி சம்பால் நம்ம எப்படி சொல்கிறோம், கோழி சம்பால் வந்து ஒரு ஜெனரேஷன், ஒரு ட்ரெடிஷ்னல், இதை இப்படி தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதை உருவாக்குனது ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் அது வந்து இப்போ ஒரு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வட்டாரத்தில் கோழி சம்பால்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து எப்படி எனக்குள்ள பார்த்தேன்னா, ஒரு உணவை உருவாக்கும் பொழுது அதை நம்ம உருவாக்குறது தான் ஒரு சமையல். அப்படி கொண்டு தான் அதை வந்து நான் தயாரித்து அதை வந்து நான் வரவங்களுக்கு கெஸ்டுங்களுக்குலாம் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மென்மேலும் வந்து துறையில் நல்லா வரும்ன்றதுக்காக நிறைய வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதாவது எப்படி படிக்க ஆரம்பித்தேன், நம்ம புத்தகங்களும் இந்த மாதிரி வாங்கி நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டு அனுபவபூர்வமாக வந்து அதை கற்றுக்கிட்டு மென்மேலும் வந்து இந்த துறையில் வந்து என்னோட வளர்ச்சிகளை வந்து நான் வளர்த்துக்கிட்டேன்.
0: ஆமாம், கல்வியும் ரொம்ப முக்கியம்,
1: கல்வி ரொம்ப முக்கியம்,
0: அனுபவ கல்வியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு மட்டும்தான் ஒரு சிதை பார்த்தோன்னே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு சமையல் சொன்னீங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு நீங்க செய்றீங்க. அதனாலதான் சமீப காலமாவே இந்த அனைத்துலக போட்டியில கலந்துகிட்டு நல்லதொரு அடைவு நிலை பெற்றிருக்கீங்க. சில பேர்லாம் இந்த நுகர்ந்து பார்த்தே சமையல் உப்பு இருக்கா, இதுல புளி இருக்கா அப்படின்னா கண்டுபிடிப்பாங்களே, நீங்க எப்படி அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க?
1: அது ஓகே, அது வந்து எப்படி கேட்டீங்கன்னா என்னோட விஷயத்துல அது எனக்கு உண்மைதான். இப்ப நம்ம உண்மைதான், ஒரு கறி வந்து சட்டியில கொதிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல அதோட வாசனைகளை வச்சு கூட என்னால வந்து அதை நான் வந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு திறமைய வந்து நான் பார்த்தேன், நம்மளால எப்படி வந்து இது முடியுது அப்படின்னு. ஸோ அது ஒருத்தருக்கும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு திறமைகள் இருக்கும். ஸோ என்னோட திறமைகள் வந்து நான் இது மூலியமா தான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வீட்டில் வந்து நம்ம சமைக்கும் பொழுதோ அது வாசனைகள் வைத்து ஓ இதில் உப்பு பத்தலை, ஸோ இதோட கறி ஒன்று நம்ம கொதிக்கணும், இதோட அளவு ஒன்று ஒன்று பத்தலை, இது ஒன்றும் எவ்வளோ நேரம் இருக்குன்றதை வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். அது உண்மைதான், ஆக்சுவலி வாசகத்தை நுகர்ந்து பார்த்து கூட வந்து நம்ம கற்றுக்க சமையலில் வந்து வாசனைகள் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாப்பாடு நல்ல ருசியாக இருக்கா, அது நல்ல இது இருக்கா அப்படின்றது நறுமணத்தை வைத்துக்கொண்டே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம்.
0: சமைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, வாசனையும் ரொம்ப முக்கியம்.
1: வாசனையும் ரொம்ப முக்கியம், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வாசனை ரொம்ப முக்கியம். அந்த நறுமணம் இருந்தால் அந்த உணவு கண்டிப்பாக நிச்சயமாக சுவையா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: அதுதான் இன்னொன்னு சாப்பிடவும் தூண்டும் இல்லையா,
1: சாப்பிட தூண்டும். ஆமா, அந்த இயற்பு நம்ம எப்படி வந்து ஒரு இயற்பு சக்தி நமக்கு இருக்குதோ ஒரு விஷயத்தை பார்க்கும் போது அதே மாதிரி தான் அந்த நறுமணம் வந்து நமக்கு. இப்ப நம்ம பெர்ஃப்யூம் அடிக்கிறோம், ஃப்ளவர்ஸ், அந்த நறுமணம் மாதிரி உணவத்துல இருக்கிற நறுமணம் வந்து நம்மளை சாப்பிட தூண்டுகொள்ள தோணும். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். அந்த நறுமணத்தை பார்த்து கொண்டு கூட என்னால சொல்லிட முடியும் இதுல இது இது இப்படின்றத ஒரு திறமைக்குள் எனக்கு இருக்குன்றத வந்து நான் சொல்லிக்கிறேன்.
0: இப்ப வேலையே உங்களுக்கு சமையல் வேலை தான், இப்ப வீட்டுல எல்லாம் நீங்க தான் சமைப்பீங்களா அப்படி?
1: பொதுவா கேட்டீங்கன்னா இல்ல,
0: சமைக்க மாட்டீங்களா?
1: வீட்டுல சமைக்கிறது ரொம்ப தூரமான ஒரு விஷயம், எப்பயோ வச்ச ஒரு வட்டி தான். நம்ம வீட்டில் அதிகப்படியும் நம்ம வைஃப் தான் சமைப்பாங்க. ஸோ அவங்களோட சமையலை தான் வீட்டில் விரும்பி சாப்பிட்றது. ஏன்னா நம்ம வெளியில சமைக்கிறோம், இங்கேயும் சமைக்கிறப்ப நமக்கு அது சரி வர. ஸோ வைஃபோட சமையல் தான் வீட்டில் இப்போது.
0: அவங்களும் நம்மோட இணைந்திருக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
1: அவங்க பேர் வந்து சுமலதா சுகுமாரன்.
0: இப்போ மனைவி சமைப்பாங்க,
1: இன்னும்
0: சில கதைகள் பேசலாம்.

0: Καλέι Πούμα. Καλέι Πούμα. இன்றைய கதை போமா நிகழ்ச்சியில செஃப் மன்னன் அவர்கள் வந்திருக்காங்க, குவாலஸ்லாங்கில் இருந்து வந்திருக்காங்க. அண்மை காலமாகவே வந்து உணவுத்துறையில பலரும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இவங்க 11 வருட காலமாக அனுபவ கல்வியாகவே பயின்று இப்ப வந்து ஒரு உணவகத்துல வந்து அவருக்குன்னு தனிப்பட்ட சில உணவுகளை தயாரித்து விற்பனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் நிறைய போட்டிகள்லாம் கலந்து நீங்க வந்து விருதுகள்லாம் வந்து வென்றிருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள் அதுக்கு. கதை போமாவுக்கு வந்தா நம்ம சில தந்திரம் எல்லாம் பண்ணுவோம்.
1: சரி
0: சரி, உங்களுக்கான 3 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வி நான் சொல்வேன், அது ஆமாவா இல்லையா, அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்க? சார் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க.
1: ஓகே, தயார் தயார்.
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, ஜப்பானில் ஒரு வகை மீனை சமைப்பதற்கு மட்டும் சமையல் கலை நிபுணர்கள் அதாவது செஃப்லாம் வந்து பல வருடங்கள் இதற்காக பயிற்சி எடுப்பாங்க. அந்த ஒரு மீனை சமைக்கிறதுக்கு பல வருடங்கள் அதுக்காக வந்து பயிற்சி தான் எடுத்தாதான் சமைக்க முடியும், இல்லைன்னா முடியாதான் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அதாவது ஆமாவா இல்லையா?
1: ஆமாம்.
0: ஆமா, ஒரு மீனை சமைக்கிறதுக்கு அவ்வளவு வருஷம் பயிற்சி எடுப்பாங்க.
1: ஆமா
0: என்பது சரியான பதில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த
1: சரியான
0: பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நடிகர் மாதவன் நடித்து வெளியான தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இப்ப நம்ம அடுத்து கேட்க போறோம்.
2: தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே.
0: நடிகர் மாதவன் நடித்த தமிழில் முதல் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் தான் கேட்டோம், ஆமாவா இல்லையா?
1: ஆமாம்.
0: அத முதல் படம்
1: இல்லை.
0: என்ன என்ன டக்குனு பார்த்துட்டீங்க?
1: இல்லை
0: இல்ல, நம்ம முதல் படம் என்ன?
1: மின்னலே.
0: சரியா? இல்லைன்னு சொன்னது சரியான பதில் தான். நடிகர் மாதவன் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் வந்து அலைப்பாயுது.
1: அலைப்பாயுது.
0: ஆமா. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, உலகிலேயே சுவிட்சர்லாந்தில் வாழக்கூடிய மக்கள் தான் ரொம்ப அதிகமா அவங்களுடைய உணவுல தேங்காய் பாலை சேர்த்துக்கிறாங்களாம், ஆமாவா இல்லையா?
1: இல்லை.
0: இல்லை என்பது சரியான பதில். சரி, நம்ம இந்தியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் மலேசியால இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா சேர்த்துக்கிறாங்க. சரி, ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு பேசலாங்க. இது கதை போமா.

0: Puma. இன்றைக்கு நம்மோடு செஃப் மன்னன் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய விவரங்கள் குறிப்பா அந்த சமையல் கலை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 11 வருட கால அனுபவம், நிறைய அனைத்துலக போட்டியெல்லாம் அவங்க வந்து போய் கலந்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம அடுத்து பேச போறோம். சொல்லுங்க செஃப், கடந்த வருடமும் இந்த வருடமும் பாத்தீங்கன்னா அனைத்துலக ரீதியில சில போட்டியில கலந்துகிட்டீங்க இல்லையா, சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம்.
1: ஓகே, முதல் கட்டமாக வந்து நான் சென்ற போன வருட காலமாக வந்து நான் இஜிப்த் நாட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்க நான் அங்க வந்து என்ன வந்து நான் பார்த்தேன்னா, பல நாடுகளை சேர்ந்தவர்கள் கூட சேர்ந்து வந்து நான் போட்டியிடணும். ஸோ அதுதான் வந்து அந்த போட்டி. ஸோ அந்த போட்டியில வந்து அந்த நாட்டு தனித்துவத்தின் திறமை உணவுகளை கொண்டு தயாரித்து அங்க இருக்கிற ஜட்ஜஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அது கொண்டு தான் நம்மளோட மார்க்கஸ் என்ன இதெல்லாம் வந்து நம்ம. ஸோ ரொம்ப வந்து முதல் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நர்வஸா இருந்துச்சு, நம்ம எப்படி செஞ்சிருமா, நம்ம போயிருமா. ஸோ அந்த பதற்றங்கள் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி என்னால முடியறதை வந்து நான் செஞ்சேன். அதை தொடர்ந்து அடுத்து இந்த வருடம் நடந்த மே மாதத்து கல்கத்தாவில் நடந்த ஒரு அடுத்த காம்படிஷனுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த இடத்துலையும் வந்து பல நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து அவர்களோட போட்டியிட்டு அதுலேயும் வந்து பதற்றங்களாகவும் அடுத்த கட்டம் என்ன இருந்துச்சு, அப்புறம் புது விதமான நம்மளுக்கு சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டிய இது இருந்தது. ஸோ நம்மளுக்கானது எப்படி அது போகும், மற்றது எல்லாமே வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அட் சேம் டைம் வந்து இலக்கை அடையிறதுக்காக நம்மளுக்கு பதற்றம் எப்போதும் இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற நம்ம தனியாக இருந்த பல நாடுகள் சேர்ந்தவர்கள் நம்மளோட இருந்து போட்டியிடும் போது அது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். புதுவித மனமுகள் போட்டின்னு வந்துட்டாலே அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும்ல,
0: சவாலா இருக்கும். என்ன சமைச்சீங்க
1: போன வருட காலத்துல வந்து நம்ம இஜிப்ட் சென்றிருந்த பொழுது வந்து நம்ம மண் சட்டியில இருந்து வந்து பாரம்பரியத்தை, ஏன்னா மலேசியன் ஹெரிடேஜ் சமையல தான் நம்ம கொண்டு ஒரு குறிக்கோளா கொண்டு நம்ம அதை சமைக்கணும். அப்ப நம்ம யோசிக்கிற போது என்ன சமைச்சா, ஒரு வித்தியாசமான முறையில் மண் சட்டியில வந்து அதை சமைத்து மண் சட்டியிலே வந்து நம்ம அதை வந்து அவர்களுக்கு வந்து
0: பரிமாறணும்.
1: அவங்க இருந்த அந்த நாட்டு ஜட்ஜஸ் வந்து ரொம்ப இதா புரிந்தது. பிரியாணி வந்து நம்ம மண் பண்டத்துல வந்து அது அழகாக பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணி நம்ம சேர்ந்துருந்தோம். அதே மாதிரி இந்த வருடத்துல வந்து நம்ம மலேசியாவை பிரதிநிதித்து நான் சமைத்த ஒரு சமையல் வந்து பார்த்தா நம்ம நாட்டின் ஒரு ராயா நாட்கள் நம்ம பார்க்கலாம். இந்த அயம் ரெண்டாங்கை கொண்டுதான் வந்து இந்த வாட்டி நம்மளோட ஜட்ஜஸ் மனதை வந்து கவர்ந்துட்டீங்க. ஆமா, அதுல வென்றது தான் அதுக்கான தங்கப்பதக்கம். தொடர்ந்து நிறைய சவால் நம்ம அங்க கொடுத்தாங்க. கொடுத்த பொருட்களை வைத்து தான் நம்ம அங்க சமைக்க வேண்டும். ஸோ முதல் படியாக நம்ம கொண்டு போன பொருட்களை சமைக்கும், அது அடுத்த இறுதி கட்டம். ஸோ காலிறுதி சுற்று வர வேண்டு அவங்க கொடுத்த பொருளை கொண்டு நம்ம சமைத்து அடுத்த கட்டமான கேள்விகள் இருக்கும், பதில்கள் இருக்கணும், கலைநெறி சம்பந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நமக்கு டஃபாகவே இருந்துச்சு. பல சவால்களை சந்தித்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப
0: நல்லா இருந்துச்சு. அங்க நல்லா இருந்துச்சுலாம் தாண்டி அதை வென்றும் வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க சில பதக்கங்கள்லாம் அங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதை நம்ம டிக்டாக் லைவ் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். சரி, இப்போ சமையல் கலை நிபுணர்கள் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற சமையல சமைச்சு கொடுக்கறது ஒண்ணு, இதுவே புதிதான சில சமையல்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா அந்த கண்டுபிடிக்கிறது, இப்படி ஒரு உணவு சமைச்சா நல்லா இருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க நடக்குமா உங்களுடைய இந்த பயணத்துல? புதுசான சில சமையல சமைப்பீங்களா, எப்படி இருக்கும்?
1: ஆமா கண்டிப்பா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாரத்திலோ இல்ல மாதத்திலோ வந்து நம்மளோட ஒரு உணவகத்துல நம்ம வந்து நம்ம வேலை புது புது சமையல்களை நம்ம
0: கற்றுக்கொண்டுதான்
1: இருக்கும். உணவுகள் வந்து எப்படி இருக்கும்னா, மக்களுக்கு வந்து நின்ற மாதிரி வினவுகள் வந்து நம்ம பிடித்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு அதை வந்து நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு எப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தா தனி விதமான ருசிகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடித்தமான நம்ம சமைக்கிறது கூட இருக்கு. ஸோ இது நம்ம வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு நாள் நம்ம சமைக்கிற ஒரு சமையல் வந்து ஒரு சவால் தான்.
0: ஆமா, ஏன்னா ஒண்ணு புதுசாகவும் கொடுக்குன்னா ஒரே சாப்பாடு எவ்வளவு நாள் சாப்பிடுறது, அதனால புதுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இந்த சமையல் கலை அப்படின்றது இருக்கு. சரி, எப்போதும் கதை போமுக்கு வந்தா இதை நான் பண்ணதில்லை, நான் இன்றைக்கு உங்கள்ட்ட கேட்கணும்னு தோணுது.
1: கண்டிப்பா.
0: ரொம்ப ஒரு பிடிச்ச பாடல் இப்போ கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: சட்டனை கேட்கும் போது எனக்கு நினைவுக்கு வர ஒரு பாடல் வந்து நேற்று இன்று நாளை. அது வந்து ஒரு வெற்றி பாடலாகவும் இருக்கும், ஒரு ஒரு அன்பு குறிந்த ஒரு பாடல் இருக்கும்.
0: திடீர்னு ஏன் அந்த பாட்டு மேல கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு?
1: ஏன்னா என்னோட வைஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஸோ அவங்க நாங்க சேர்ந்து கேட்ட காலங்கள் அந்த காலத்துல உண்டு, அதே அந்த காலங்க. அதை இப்ப கேட்டா நல்லா இருக்குமேனு ஒரு இதுதான்.
0: சரி உங்களுக்காக வருது கேட்கலாம், இது கதை போமா.

0: Πόμα.
1: இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு செஃப் மனன் புலேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. குவாலஸ்லாங்கூர்லேருந்து வந்தவங்க இப்போ நிறைய அனைத்துலக ரீதியில் பல சமையல் போட்டிகளை கலந்து கொண்டு வென்றும் வந்திருக்காங்க. இப்போ கையோட வந்து பதக்கங்கள் எடுத்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி பல துறைகளில் சாதனை பண்ணுறவங்க நிறைய திறமையான இளைஞர்கள் இந்த கதைப்பமா நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்க கிட்ட பேசுறதே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. சரி, அந்த வகையில் இப்போ நிறைவுக்கும் நம்ம வந்துட்டோம் செஃப். எப்போதுமே எந்த துறையில் இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இதை ஒரு பண்ணணுன்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? நீங்கள் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போது என்ன யோசிச்சிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க செஃப்.
2: ஓகே, தொடர்ந்து அடுத்த கட்ட பயணமாக வந்து நம்ம என்ன யோசிச்சிருக்கோன்னா, ஒரு சிறிய ஒரு உணவகம் வந்து திறக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அது வெற்றி பெறணும்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது நிறைவேறணும் என்னோட ஆசை. ஸோ தொடர்ந்து அடுத்த கட்ட பிள்ளைன் என்ன நல்ல பார்த்தீங்கன்னா, இந்த துறையில வந்து மென்மேலும் வந்து நம்ம என்னால நம்ம சாதிக்க முடியுன்றதை வந்து சாதிக்கணும். அது எனக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து தொடர்ந்து
1: யாரெல்லாம் இதற்கான முயற்சி எடுக்கிறாங்க,
2: முயற்சி எடுக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு உறுதுணையாவோ இல்லை இதாக பக்கபலமா இருக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் இருக்கு.
1: ஆமா, சரி. இப்போ நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்பாங்க, எப்போதுமே ஒரு சமையல் அப்படின்றது ஒரு ஒரு கலை, எந்த மாதிரி ஒரு சமையல சமைக்கணும் அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும், மனசு எப்படி வச்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க பல பேருக்கு சமைச்சு கொடுக்குறீங்க இல்லையா, ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிட்டு போங்களேன்.
2: கண்டிப்பா, ஒரு சமையல் வந்து ருசியா இருக்குன்றதுக்கு வந்து முதல்ல பொருட்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்ம மனப்பூர்வமா இப்ப உலகத்திலே வந்து நம்ம எத்தனை இருந்தாலுமே யாரை கேட்டாலுமே சொல்லக்கூடியது ஒரு விஷயம் வந்து, யாரு சிறந்த ஒரு சமையல்கார அப்படின்னா
1: அம்மா.
2: உலகத்தையே வந்து எத்தனை ஜட்ஜஸ் இருந்த எத்தனை சமையல்கார இருந்தாலுமே இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது எங்கேயுமே எப்போதுமே ஒரு விஷயம், சிறந்த ஒரு சமையல்காரனா அது அம்மா தான். ஸோ அம்மா வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு எப்படி வந்து ஒரு அன்பாவும் ஒரு ஒரு வேலை கட்டுக்கு போயிட்டு வந்து அவசரத்தில் சமைப்பாங்க இப்படி, அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ நம்மளுக்கு அந்த சமையலை சமைத்து நம்ம ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சமையல் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து மனதார வந்து நம்ம ஒரு சமையல் எப்படி அம்மாக்கு அம்மா வந்து சமைத்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த சமையல் வந்து மனதார நம்ம ஒரு அன்போடு சமைக்கும் பொழுது அந்த சமையலுக்கு வந்து ஒரு தனி ஒரு ருசி வந்துடும். அந்த ருசி வந்துடும். அது வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே சாப்பாடு வந்து நல்ல முறையில் தயாரிக்கணும். ஸோ அதோட குவாலிட்டி அண்ட் பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ
1: அன்போடு சமைக்கிறது தான் ஒரு நல்ல உணவுக்கு ஒரு அடையாளம்.
2: நல்ல உணவுக்கு ஒரு அடையாளம்.
1: ஆமா, நிச்சயமா. இன்றைக்கு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நிறைவுக்கு வந்துட்டோம், நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க, யாருக்கும் நன்றி எதுவும் சொல்ல போறீங்களா?
2: கண்டிப்பா ஒரு நன்றி சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, என்னை பெற்ற தாய் கிருஷ்ணம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சமீப காலத்தில் என்னுடைய வெற்றியை கொண்டாடினா என்னோட குடும்ப தார்களுக்கு ரொம்ப நன்றி. எப்படி யாரெல்லாம் நன்றி அப்படின்னு சொன்னா, ஒரு சின்னதா ஒரு ஒரு சிறு இது கிப்போங்க சேர்ந்த கணேசன் அவர்கள் குடும்பத்தினருக்கும், சந்தோஷம் சேர்ந்த தமிழரசன் பரமேஸ்வரி குடும்ப குமாரி குடும்பத்தினர் மற்றும் என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய மாமா முறையில் இருக்கிற அப்போய் அவர்களுக்கு நன்றி. ஜீவா ஜெகன் அவர்களுக்கு நன்றி. சன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சிவகாமி அக்கா. ஸோ நிறைய பேர்களுக்கு வந்து நன்றி. என் கூட பிறந்த உறவினர்களுக்கு நன்றி. அதை தாண்டி என்னோட சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் வந்து என்னோட வெற்றி கொண்டாடின ஒரு விழா இருக்கு. அது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ். லாஸ்ட் வீக்ல நடந்த ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆமா, என்னோட அது நான் எதிர்பார்க்கல ஒரு பெரிய விழாவை வந்து கொண்டாடி என்ன சிறப்பு வைத்து ஒரு கௌரவித்தாங்க. ஸோ இந்த குடும்பமா சேர்ந்து ஒரு என்னோட பாட்டிகளோ மாமா அத்தைமார்கள் அத்தனை பேரும் கொண்டாங்க. தொடர்ந்து என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தவங்க நன்றி சொன்னா என்னோட வைஃப் சுமலதா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா என் கூட கடைசி வரைக்கும் என் கூட இருந்து இன்பமோ துன்பமோ எல்லாத்திலுமே நாங்கள் ஷேர் பண்ணி விஷயங்களை கலந்து போகிறோம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பணத்திரீதியும் சரி வாழ்க்கையிலும் சரி, இதை நீங்கள் செய்யுங்க சரியாக வரும் கண்டிப்பாக வரும்ன்றது நான் எல்லாருமே நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு தேவை. என்ன தேவைன்னா, நமக்கு ஒரு முன்னுதாரணமாகவோ இல்லை நம்ம கூட பக்கபூலமாக ஒருத்தங்க இருக்குன்னு சொன்னால் அது உண்மைதான். அந்த மாதிரி என்னோட முதுகெலும்பா என்னோட மனைவியை முன்வதிச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய மாமனார்கள் என்னோட மாமன் அவர்களுக்கு அனைத்தவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வேலையில் தொடர்ந்து இந்த கதைப்பாம நிகழ்ச்சியில வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம் என்ன கூட்டமைக்காக மிக்க நன்றி.
1: உங்களுக்கும் நன்றி, வந்ததுக்கு நன்றி. வரும்போது கையோட பூ எஸ் தோமாஸ் அப்படின்ற பூ வாங்கிட்டு வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரத்தில் நம்ம மின்னல் எஃப்எம் உடைய சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி காணொலி நாங்கள் பதிவிடுவோம். ஆக உங்களுடைய அடுத்தடுத்த வெற்றிக்கு நாங்கள் இப்பவே வாழ்த்துக்கள் சொல்லுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, வந்ததுக்கு வாழ்த்துக்கள் செஃப் மனன்.
2: நன்றி, நன்றி.
1: மீண்டும் சந்திக்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதை பொம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதை பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து பயணிக்க பொன் கோகிலம் ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்கள் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு நன்றி. இப்போதைக்கு விடை பெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு

0: ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் நியமனம் நிறைவடைந்தது. மாநில தேர்தலில் 3-6 விவகாரங்கள் இடம்பெறாமல் இருப்பதை MCMC கண்காணிக்கும். தமிழ் திரையுலக நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் காலமானார். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் நிலவரம். இன்று நடைபெற்ற வேட்பாளர் நியமனத்தை தொடர்ந்து ஜோஹர் மாநில தேர்தல் களம் அதிகாரப்படியாக சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வேட்பாளர்களின் பெயர்களும் பல்முனை போட்டி நடைபெறும் தொகுதிகள் குறித்த விவரங்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. மாச்சாப் தொகுதியில் மாநில மந்திரி பசார் டத்தோனாஃபீஸ் காசிக்கும் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளருக்கும் நேரடி போட்டி நிலவுவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புக்கெட் கப்போங்கில் பக்கத்தான் ஹராப்பான், தேசிய முன்னணி, தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் களமிறங்கியுள்ளதால் அத்தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது. ஜூலை 7 முன்கூட்டியே வாக்களிப்பு நடத்தப்படும் நிலையில் ஜூலை 11 தேர்தல் நடைபெறும். அம்மாநிலத்தில் 2.727 மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவ்வளை முன்னாள் கல்வி அமைச்சரும் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளருமான டாக்டர் மஸ்லி மலி புத்ரி வங்சா தொகுதியில் 5 முனை போட்டியை எதிர்நோக்குகிறார். அவருடன் தேசிய முன்னணி வேட்பாளர் தியோ சியா லிங்கும் முடா பெர்சமா ஆகிய கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் களமிறங்கியுள்ளனர். புத்ரி வங்சா தொகுதிக்கான வேட்பாளர் நியமனம் இன்று காலை பண்டார் டத்தோ ஆன் இடைநிலைப் பள்ளியில் நிறைவடைந்த பின்னர் தேர்தல் அதிகாரி இதனை அறிவித்தார். இத்தொகுதியில் 128,723 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதனிடையே கமலா தொகுதியில் தேசிய முன்னணி உறுப்பு கட்சியான மாயிகா சார்பில் கே ரவீன்குமாரும் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் முகமது ஆஃபிப் அப்துல் ஹமீதும் தேசிய கூட்டணி உறுப்பினர் உசாயிர் இஸ்மாயிலும் களமிறங்கியுள்ள நிலையில் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. இத்தொகுதியில் மொத்தம் 35,365 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதற்கு முன் 2022 நடைபெற்ற தேர்தலில் மாயிகா சார்பில் போட்டியிட்ட என் சரஸ்வதி 1611 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். இன்று நடைபெற்ற ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனம் 6 தொகுதிகளிலும் சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை என ஜோஹர் காவற்படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹமான் அர்சாத் தெரிவித்தார். புத்ரி வங்சா தொகுதியில் வேட்பாளர் நியமன நடைமுறைகளை பார்வையிட்ட பின் அவர் ஊடகத்தாரிடம் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். தேர்தல் நடைமுறை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு 4,832 காவற்படை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்வளை மாநிலம் முழுவதும் தேர்தல பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக தமது தரப்பு இதுவரை 26 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் சொன்னார். மற்றொரு நிலவரத்தில் ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 11 நடைபெறுவதை முன்னிட்டு தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC 24 மணி நேரமும் கடமையில் ஈடுபடும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் அம்மாநில தேர்தல் தொடர்பான தவறான உள்ளடக்கங்கள் எதுவும் இடம்பெறுவதை கண்காணிக்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இவளை தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்கள் ஆதாரபூர்வமான கருத்துக்களை கொண்டு பரப்புரைகளை மேற்கொள்வார்கள் என தாம் நம்புவதாக அவர் கூறினார். அதேவேளை இனம், மதம், அரசியல் ஆகிய 3-6 கூறுகளை உட்படுத்திய உள்ளடக்கங்களை கண்டால் பொதுமக்கள் உடனடியாக தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC புகார் அளிக்குமாறு டத்தோ ஃபாமி கேட்டுக்கொண்டார். மலேசிய ஆயுதப்படையின் உருமாற்றம் எதிர்கால படை என்ற கருத்தாக்கத்திற்கு இணங்க மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஐந்தாம் தலைமுறை போரை எதிர்கொள்ளும் வகையில் ஓர் ஒருங்கிணைந்த படையை உருவாக்க அது உதவும் என பேரரசர் கூறினார். நடப்பு சூழலில் பன்னாட்டு வட்டார பாதுகாப்பு சூழல் பேரளவிலான மாற்றங்களை சந்தித்து வருவதோடு நாளுக்கு நாள் நுட்பமானதாகவும் கணிக்கவேலாத வகையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடான தேசிய தற்காப்பு கோட்பாடு தகவமைக்கப்படுவது அவசியம் என்றார் அவர். லாபுவான் விமான நிலையத்தில் காணப்பட்ட இரண்டாம் உலகப்போர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மூன்று குண்டுகள் இன்று காலை வெற்றிகரமாக அழிக்கப்பட்டது. இதனையடுத்து அவ்விமான நிலையத்தின் சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பின. அவ்விமான நிலையத்திற்கு அருகே உள்ள ஒரு மலைச்சாரல் பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த குத்தகையாளர் ஒருவர் வெடிகுண்டுகள் என நம்பப்படும் பொருள்களை கண்டெடுத்ததையடுத்து பாதுகாப்பு கருதி அவ்விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் 1000 மேற்பட்ட பயணிகளை உட்படுத்திய 5 வான் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 2 பயணங்கள் கொத கினபாலு விமான நிலையத்திற்கு மாற்றிவிடப்பட்டன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: பிரபல நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக இன்று காலை இயற்கை எய்தினார். அவருக்கு வயது 73. தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர் என பாக்யராஜ் 75 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவர் திரையுலகில் வெற்றிகரமாக 50 நிறைவு செய்ததை குறிக்கும் வகையில் இவ்வாண்டு ஜனவரி 7 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அவருக்கு பாராட்டு விழா எடுக்கப்பட்டது. தனித்துவமான கதைக்களம், நகைச்சுவையுடன் கூடிய குடும்ப திரைப்படங்களை உருவாக்குவதில் மிகவும் பிரபலமானவர். அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்திய தொழிலதிபர் கௌதம் அடானி மீது தொடரப்பட்டிருந்த குற்றவியல் வழக்கை கைவிடும் அமெரிக்க நீதித்துறையின் முடிவுக்கு உரிய விளக்கம் அளிக்குமாறு புருக்ளின் மாவட்ட நீதிபதி நிக்கோலஸ் கிரவிட்ஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதேவேளையில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி அடானியின் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மனு குறித்து உடனடியாக தீர்ப்பளிக்க அவர் மறுத்துவிட்டார். பத்திரப்பதிவு மோசடி, மின்னணு தகவல் தொடர்பு மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் 2024 இறுதியில் கௌதம் அடானி மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. லெபனான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவை முத்தரப்பு பணிச்சட்டக உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. இது நீண்ட காலமாக மோதலில் இருக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமைதி உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த உடன்பாடு லெபனான் இராணுவம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள 2 பகுதிகளுக்கும் பொறுப்பேற்கும் முன்னோடி திட்டத்தையும் உள்ளடக்கியது. மேலும் ஹெஸ்புல்லா அமைப்பை நீராயுதப்படுத்தும் செயல்முறையும் அதில் இடம்பெற்றுள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற 5 சுற்று பேச்சின் மூலம் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பாவில் வெப்ப அலை காரணமாக ஏற்கனவே சில உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் அந்த வெப்ப அலை கிழக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதை அடுத்து ஜெர்மனியும் போலந்தும் அதனை எதிர்கொள்ள தயாராகியுள்ளன. அங்கு வெப்பம் 40°C வரை உயரக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் எல்லையில் உள்ள சன்ப்ரோங்கன் அருகே வெள்ளிக்கிழமை 41°C மேற்போன வெப்பம் பதிவாகியுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. இது ஜெர்மனியில் இதுவரை பதிவான கூடியபட்ச வெப்பம் என அரசு ஊடகம் தெரிவித்தது. நிறைவாக உலக கிண்ண கால்பந்து. ஹாஸ்டனில் நடைபெற்ற சவுதி அரேபியாவுடனான ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிவடைந்ததை தொடர்ந்து ஹெச் குழுவில் 2 இடத்தை பிடித்து 32 சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் கேப் வெர்டே வரலாறு படைத்துள்ளது. அவனி அடுத்த சுற்றில் நடப்பு வாகியாளர் அர்ஜென்டினாவை எதிர்கொள்ள உள்ளது. ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் நியமனம் நிறைவடைந்தது. மாநில தேர்தலில் 3-6 விவகாரங்கள் இடம்பெறாமல் இருப்பதை MCMC கண்காணிக்கும். தமிழ் திரையுலக நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் காலமானார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மோனிகா மோனிகா அப்படின்னு சொல்லி அழைச்சு கூப்பிட்டுட்டோம் இல்லையா. சரி, அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கும் இந்த வார சனிக்கிழமை அப்படின்னாலே. எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போனது? காட்பந்தோட போனதுதான் அப்படிங்கிறீங்களா? சரி, எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா இல்லை ஏறக்குறையதானா? சரி, எப்படி இருந்தாலும் சரிதான் பார்க்குறீங்க உங்களுடைய குழு அப்படின்னும் போது அதற்கான ஒரு அலாதிலாம் இருக்கும். இருந்தாலும் எப்போதும் சொல்றது தான், அந்த நேரமும் அந்த தூக்கமும் நீங்க அதை எப்போதுமே உறுதிப்படுத்திக்கணும், சரி பார்த்துக்கணும். சரி, 1:15 இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. பாடலுக்கு பிறகு என்ன தலைப்பு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க தான் அழைச்சு பேச போறீங்க, அதனால தொடர்ந்து காத்துருங்க.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: தொண்ணூறாம் ஆண்டிலே லிங்கம்ஸ்.
3: பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவுலதா, இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

சாய் அபியங்கர் பால்டப்பா தீப்தி சுரேஷ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, 1:23 மதிய உணவு எல்லாம் இன்றைக்கு என்ன தடபுடலா அல்லது வெளியில போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா, போயிட்டு இருக்கீங்களா எந்த கடை அப்படின்னு முன்கூட்டியே சிலர் தீர்மானிச்சு இன்னைக்கு இதுதான் சாப்பிட போறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இன்னும் சிலர் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள வேலைகள் அதெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட வெளியில போய் சாப்பிடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருப்பீங்க. சரி, எது எப்படி இருந்தாலுமே சரி, பாதுகாப்பான பயணம் மட்டும் இல்ல ஆரோக்கியமான உணவு அப்படிங்கறத இப்ப அடிக்கடி நம்ம வந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். உணவு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு டுரியானை பத்தி பேசலன்னா எப்படி, பார்க்கும் இடமெல்லாம் இப்பொழுது வந்து டுரியான் பழங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, ஆனா டுரியான்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்ப டுரியான்னு சொன்னோன்னு அவ்வா அப்படின்னு அவ்வளோ பிரியமானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, டுரியான் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா டுரியான் பேரை கேட்டாலே அப்படி எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க தான் நீங்க பேச போறீங்க, ஏன்னா டுரியான் மேல மயில் கொண்டவங்க நாங்க எல்லாருமே பேச முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனாலும் கூட டுரியானுடைய வாசம், உங்களுக்கு நாற்றம் எங்களுக்கெல்லாம் வாசம், அது பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறதும் சரி, ஆனால் எப்படி வீட்டில் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் எப்படி உங்களோட வெறுப்பை கொட்டி தீர்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதும் சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்க. டுரியான் பழம் அப்படின்னாலே பிடிக்காதவங்க தான் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. கேட்க போகிறோம் நாங்கள் ஏன் அப்படிங்கிறத கேட்க போகிறோம், எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதையும் கேட்க போகிறோம். அழைச்சி சொல்லுங்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: தம்பிக்கின் மறுபெயர் லிங்கம்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
2: சமையல் பிரமாதம்.
3: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
4: எல்லாருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 வராது. 2:15 சரியா? நான் போயிட்டு வரேன்.
1: ஒரு நேரின் குரல்

0: நான் சந்திரகலா பேசுறேன்.
1: சந்திரகலா எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
0: இப்ப வேலை முடிச்சு சைபர் ஜெயில இருந்து சுபாங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: எங்க நெரிசலா இருக்கா?
0: இல்ல இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ் வெதர், வெதர் நல்லா இருக்கு, டிரைவ் நல்லா இருக்கு, போயிட்டு இருக்கேன். எனக்கு உங்க டாபிக் ரொம்ப பிடிச்சது.
1: அப்போ பிடிக்கலன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க?
0: ஆமா, பிடிக்க பிடிக்காது. ஆனா இத பத்தி யாருமே வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பப்ளிக்கா பேசுனது இல்ல. நல்லா இருந்துச்சு, நான் கால் பண்ணேன். பிகாஸ் துரியான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து அப்பா வாங்கிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம். நான் மட்டும் அங்க போக மாட்டேன்.
1: அந்த பக்கமே போக மாட்டீங்க? சும்மா ஒரு பேச்சுக்காக போய் உட்கார மாட்டீங்க?
0: உட்காரு. ஆனா அது என்னைய பாதிக்காது. பிகாஸ் ஃபாதர் வந்து கூப்பிடுவாரு, ட்ரை பண்ணி பாரு, ட்ரை பண்ணி பாரு, ட்ரை பண்ணிருக்கேன். பட் நான் சொன்னேன், எனக்கு தெரியலப்பா, ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, வற்புறுத்த மாட்டாங்க. பட் அது பழகி போயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் அப்படிதான், ரொம்ப துரியான் பைத்தியம் எல்லாமே.
1: துரியான் வந்து உங்களை வந்து விடாம தருத்துது போல இருக்கே.
0: கோகிலம் அப்படிதான் வந்துச்சு. ஆனா ஹஸ்பண்ட் மதர் இன் லா எல்லாமே சேர்ந்து அதுக்குன்னு ஒரு ஃபியஸ்டாவே வச்சு சாப்பிடுவாங்க. என்னை பார்த்து ரொம்ப கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. நீ இப்படியும் ஒரு மனுஷன் இருக்காங்களா, துரியான் பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழகி போயிடுச்சு.
1: சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க அவ்வளவு எல்லாம் விருப்பம் இல்ல, பரவாயில்லதான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சந்திரகலா அழைச்சதுக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூ.

0: உங்க
1: வானொலி சொல்லிட்டீங்க, இது நம்ம வானொலி இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல போறீங்க இப்ப, அதானே? என்ன அப்படி சொல்றீங்க?
0: பிடிக்காதுன்னு எப்படின்னா வந்து சின்ன பிள்ளைல இருந்து சாப்பிட்டு பழக்கம், ஆனா அது எனக்கு அந்த அந்த வாசம் வந்து கருத்து இல்ல, அந்த டேஸ்ட் தான் எனக்கு வந்தது இல்ல, இந்த ருசி. அதனால அப்படியே விட்டுட்டேன், சாப்பிடல. ஆனா வீட்டுல எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, மனைவி மகள் அப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால நானும் போய் வாங்குவேன் கடையில, அந்த பொண்ணுங்க அதுல பயம் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஆனா போய் வாங்குவேன்.
1: என்ன செய்ய முடியும் இல்லையா? இருந்தாலும் போயிட்டு வாங்கிட்டு வந்த அந்த நல்ல மனசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம், அந்த துரியான் விரும்பிகள் எல்லாரும். ரொம்ப நன்றிங்க அழைச்சு பேசுறதுக்கு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க. நீங்க தானே கேட்டுட்டே இருந்தீங்க 70ஆம் ஆண்டு பாடல்களை காணோமே என்னங்க அப்படிலாம் கேட்டீங்க இல்லையா. உங்களுக்காகவே சனிக்கிழமை 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு கேட்க மறக்காதீங்க. சரிங்க, 1:52 இசையும் இசையும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். சரி, நிறைய அழைப்புகள் வந்தது. யாருக்கிட்டே இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிக்கும்னு சொல்றவங்க தான். பா, ரொம்ப நன்றி. டுரியனை பத்தி பேசும்போதே நாங்க வந்து எங்க போய் சாப்பிடலான்னு ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதே வேளையில நம்ம யூபிஎம்ல இருந்தோம், யூபிஎம்ல இருந்தும் அழைச்சிருந்தாங்க. பரஞ்சோதி அப்படின்னு அழைச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப எல்லாம் குறைச்சாச்சு சாப்பிடுறது அப்படின்னு. என்ன பார்க்கும் இடம் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டுரியான் பழங்களா தான் இருக்கு. டுரியான் பழத்துக்கு முள்நாரி பழம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சரி, எது எப்படி இருந்தாலும் தான் பிடிக்காதவங்க கூட நம்ம கூட அன்புக்காக பக்கத்துல இருக்கிறதும் அதை வாங்கி கொடுப்பதும் அப்படிங்கிறது தான் இந்த பரஸ்பரம். சந்திரகலா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்பா வாங்கிட்டு வருவாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து கீழே பத்திரிகையை விரிச்சு வைத்து ஒன்னொன்னா அப்பா வெட்டி கொடுக்க ஒவ்வொரு சொல்லையா சாப்பிட்டு அந்த சொல்லை ஒவ்வொன்னும் வந்து என்ன ரகம் அப்படிங்கறதும், இது நல்லா இருக்கு அது நல்லா இல்ல அப்படின்ற அந்த பரஸ்பரம் இப்ப நினைச்சு பார்த்தாலும் அப்பா காண கிடைக்கவே கிடைக்காது இல்லையா. அந்த ஒரே ஒரு பழம் தான் அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த உறவையும் நெருங்க வச்சிரும். அப்ப பிடிக்காதவங்க கூட அந்த உறவு கூட இருந்து அந்த ஸ்பரிசத்துல இணைஞ்சிருப்பாங்க இல்லையா. சரி, அழைத்து பேசிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே வேளையில பிடிக்காம இருந்தாலும் எங்களுக்காக பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி.

0: பீச்சஸ். இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

தமிழ் செல்வம். மலேசியா தனது உலக பொருளாதார நிலையை வலுப்படுத்துவதில் புதிய தொழில்நுட்பங்களை, குறிப்பாக திருகூர்த்தி ட்ரான் தொழில்துறையை ஏற்றுக்கொள்வதோடு அவற்றை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். திருகூர்த்தி தொழில்துறை புத்தாக்கம், உற்பத்தி திறன், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை உந்தச் செய்யும் ஆற்றல் கொண்ட துறையாக உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். ஜோஹர் தேர்தல் நடைபெறும் ஜூலை 11 நாட்டின் நுழைவாயில்களில், குறிப்பாக ஜோஹர் பாலத்தில் கடுமையான இடையூறுகள் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்வதில் உள்துறை அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அந்த வகையில் குடிநுழைவு அமைப்பில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் சிறப்பு குழு நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். இவ்வளை 16 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 172 வேட்பாளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR உறுதிப்படுத்தியுள்ளது. எந்தவொரு வேட்பாளர் நியமனமும் நிராகரிக்கப்படவில்லை என்று SPR தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார். வெனிசுவேலாவை புரட்டி போட்ட வலுவான நிலநடுக்கங்களில் பலியானோர் எண்ணிக்கை 900 எட்டியுள்ள வேளை பல்லாயிரக்கணக்கானோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் உலக நாடுகளிலிருந்து குவிந்துள்ள பன்னாட்டு மீட்பு பணியாளர்கள் தேடி மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடும் வெப்ப அலையின் தாக்கத்தால் ஐரோப்பாவின் மிக பழமையான அணு உலை நிறுத்தி வைக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் குளிரூட்டும் முறையாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஆற்று நீரின் வெப்பம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தொடர்புடைய தரப்பினரின் அனுமதிக்கு பின்னரே வட சுவிட்சர்லாந்தில் உள்ள பெஸ்னாவ் அணையின் அணுமின் நிலையம் மீண்டும் இயக்கப்படும் என எக்ஸ்போ ஆற்றல் நிறுவனம் தெரிவித்தது. 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். எகிப்து ஒரு கோல் கணக்கில் சமம் கண்டு ஜி குழுவில் 3 இடத்தை பிடித்துள்ள ஈரான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெறுமா என்று பேராவலுடன் காத்திருக்கின்றது. மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்தை 1-5 என்ற கோல் கணக்கில் வென்ற பெல்ஜியம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. எகிப்து 5 கொண்டுள்ள போதிலும் கோல் வேறுபாட்டில் 2 நிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை. ஆமா, நீங்க எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கீங்க தானே. 70ஆம் ஆண்டு இனிய பாடல்கள் வரிசையில் அப்படியே தொகுத்து அடுக்கடுக்காய் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பாடல்களுக்கு நாம செலவிருக்கின்றோம். தொடக்க பாடலோடு மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா வருகின்றார்கள்.

எம் சவுந்தரராஜன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 70 பாடல்களை கேட்க ஆரம்பிச்சதுன்னே நம்ம நேயர்கள் எல்லாரும் அழைத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மகிழ்ச்சி அத்தனையும் சொல்லிட்டே இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை சொல்லணும். இன்றைய பாடல் தொகுப்பு அப்படின்னு ஒவ்வொரு பாடலை கேட்டுட்டே வரீங்க இல்லையா. இந்த பாடலின் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் அவங்களுடைய கைவண்ணத்துல தான் இன்னைக்கு பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றுட்டே இருக்கு. சரி, இந்த பாடல் எல்லாத்தையும் கேட்கும்போது அடுத்தடுத்து என்னென்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, அடுத்த பாடலுக்கு செல்வோம். டிஎம்எஸ் பி சுசிலா கொண்டு வருகின்றார்கள்.

0: ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி மின்னலம்.
1: 70 ஆண்டு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: உண்மையிலேயே சனிக்கிழமை ஆரம்பிச்சீங்க பாருங்க, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமையா. ஏன் இந்த மாதிரி பாட்டு ரொம்ப கேட்கவே முடியல, ரொம்ப கேட்க முடியாது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த 70 ஆண்டு பாட்டுங்களை கேட்கறதுக்கு.
1: எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்றது நீங்க பேசும்போதே தெரியுது.
0: உண்மையிலேயே நான் இன்னைக்கு அடிச்சதுமே கிடைச்சிச்சு மின்னலம். ரொம்ப நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி. யார் சார் பேசுறீங்க?
0: நாங்க எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இசை குடும்பம். எங்க அப்பா வாத்திய 60, 70, 70, 80 எல்லாம் மியூசிக் வாசிச்சவங்க. எங்க அம்மா முத முத ஆர்டிஎம்ல படிச்சவங்க. பாடகி ரஞ்சிதம் கணேசன் எல்லாத்துக்கும் தெரியும். அது அந்த மாதிரி நிகழ்ச்சி கலப்படம் எல்லாம் ஓடும் தெரியுங்களா?
1: ஆமா, இப்ப மீண்டும் கலப்படம் வருது. ஜஹால் பாருங்களா,
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். MSG பாட்டு இருக்குங்களா? ஆரம்ப பள்ளிக்கு பயணம்,

0: பயணம் பயணம் பயணம் பாட்டு வரி தெரியல மறந்து.
1: அப்ப இசை குடும்பம்ன்றது அழகா சொல்லிட்டீங்க, நிரூபிச்சிட்டீங்க. நன்றிங்க அழைச்சதுக்கு.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.

0: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: வணக்கம் பொன்கழுதான். நான் இதான் முதல்ல உங்ககிட்ட பேசுறது.
1: யார் பேசுறீங்க?
0: நான் ஜெயா பேசுறேன்.
1: ஜெயா பண்டமரம்
0: ஜெயா. பண்டமரம் ஜெயா.
1: பண்டமரம் ஜெயா. சொல்லுங்க ஜெயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். இது 70ஆம் ஆண்டு பாடல் போட போறேன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும். நான் மின்னலோட உற்ற தோழி.
2: வணக்கம் மின்னல் எஃப்எம் பொன்கோயிலுங்களா?
1: ஆமாங்க, சொல்லுங்க.
2: பாட்டு போட்டு அசத்துறீங்க. அந்த பாடலுங்க எங்க இருந்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ரிக்வெஸ்ட் பண்ணு வந்துருக்கலாம் பாட்டு போட சொல்றதுக்கு. பின்ன கூட கல்யாணத்துக்கு போனேன், சிரமானுக்கு போறேன், போட்டிஷனுக்கு கண்டிப்பா அந்த பாடலை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண சொல்றேன். நல்லா இருக்கு நிகழ்ச்சி. ரொம்ப பொன் கோயிலாம் ரொம்ப அழைப்பு பழைக்கிறீங்க. எங்களோட பேச்சியோட பேருக்கும் பொன்வியல் நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா கேட்க நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு.
1: உங்களுடைய மகிழ்ச்சி தான், நீங்க மகிழ்ச்சியா இருந்தா அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி.
2: ஓகேமா, நன்றிமா.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமாட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: ரத்த பாசம் திரிகாக அந்த பாடல் நாம கேட்டோம். 2:45 இசையும் இசையும் நிகழ்ச்சியில 70 பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. திடீர்னு இன்றைக்கு இப்போதான் முதல் முறையா கேக்குறீங்களா? 70 பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடடா வரிசையா பாடல் எல்லாம் ஒழித்துக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல 2 to 3 வரைக்கும் 70 பாடல்கள் தான் உங்களை மகிழ்விக்க காத்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 70 பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால முழு 1 தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்த பாடலுக்கு போலாமா?
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி, வரதப்பா கஞ்சி, வரதப்பா.

0: வணக்கம் பொன் கோகிலம், சிவகுமரன் சண்முகம் இப்பொழுது நடக்கின்றேன். இன்றைய பாடல் தொகுப்பு மிகவும் அருமையாக உள்ளது. பாடலை தொகுத்தவருக்கு நன்றி தெரிவித்து விடுங்கள்.
1: வணக்கம் பொன் கோகிலம், எல்லா சாங்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு.
2: நன்றி.
1: பட் ஒரே ஒரு சின்ன விஷயம்
2: சொல்லுங்க,
1: நீங்க ஒரு ஸ்டெப் பின்னால போனோம். ஏன்னா 70s வந்துட்டு ரவிச்சந்திரன், முத்துராமன், சிவகுமார், ஜெய்சங்கர் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போயிரும்ல, அந்த மாதிரி பட்டதும் ரொம்ப.
2: அப்ப நீங்க போன வாரம் கேக்கல பாருங்க, இந்த
1: கண்டிப்பா கேட்டேன் நான் கால் பண்ணி.
2: இப்ப நீங்க சொன்ன வரிசை எல்லாம் போன வாரம் இருந்ததே. ஒவ்வொரு வாரமும் இப்படி கேட்டா நியாயமா, ஒரு வகையான ஒரு கலவையில தானே தொகுத்து குடுக்கறாங்க.
1: இது வந்து நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணி வந்துட்டீங்களா?
2: ஏன்னா போன வாரம் வந்து பின்னாடி இருந்தோம், நீங்க சொன்னது இந்த வாரம் முன்னாடி வந்துட்டோம். ஆக 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்கக்கூடிய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு ஆசை இருக்கு. ஏன்னா சில நேயர்கள் எல்லாம் சொன்னாங்க, பாடல்கள் அப்பா கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சிலர்லாம் இந்த பாடல்களை நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நாங்க குறிப்பை எடுத்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பதற்காக தான் நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கான தொகுப்புக்கு இவ்வளவு அழைப்புகளா அப்படின்ற மாதிரி இருந்தது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகமான நேயர்கள் இன்னும் கூட அழைச்சிட்டே இருக்கீங்க. சரி, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கு நிறைவு பாடலுக்கு, நம்ம வந்துட்டோம். இன்றைய பாடல் தொகுப்பு நினைத்தாலே இனிக்கும் பாடல்களின் தொகுப்பை நமக்காக வழங்கியவர் ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். ஒவ்வொரு வாரமும் மீண்டும் மீண்டும் அந்த பாட்டை நீங்க கேட்கவே மாட்டீங்க, திருப்பியும் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பாடலை உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து வழங்கிக்கிட்டே இருக்காங்க.

0: நெற்றியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
0: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
0: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
4: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
4: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லு.
2: வாங்க
4: இங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
5: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். வசதி குறைந்த வறிய நிலை மக்களுக்கான இஸ்லாமிய சட்ட உதவியை விரிவுபடுத்த இஸ்லாமிய சட்ட உதவி திட்டம் பாகோஸின் கீழ் மலேசிய இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு 1.5 மில்லியன் ரிங்கி நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் டதோசரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அனைவருக்கும் நீதி கிடைப்பதற்கான சம வாய்ப்புகளை உறுதி செய்ய இந்நிதி வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் பகடிவதை சிக்கலை முற்றிலும் ஒழிப்பதற்காக உலகிலேயே முதன்முறையாக பகடிவதை தீர்ப்பாயத்தை மலேசியா நிறுவ உள்ளது.

இது நாட்டில் பகடி விதையை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டின் முக்கிய சான்றாகும் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டதோஸ்ரீ அசலினா உத்மான்சாயை தெரிவித்துள்ளார். மலேசிய சுகாதார அமைச்சின் அதிகாரப்படி இணையதள பாதுகாப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தற்போது அதன் அணுகலில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அமைச்சின் இணையதளம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரிய கப்பல் நிறுவனத்தைச் சேர்ந்த இரு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சென்றுள்ளன. மேற்காசியாவில் நிலவிய மோதலை தொடர்ந்து பல மாதங்களாக அந்த கப்பல்கள் நீரிணையில் சிக்கியிருந்ததாக கடல்சார் விவகார மீன்வள அமைச்சு தெரிவித்தது. இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து இதர கப்பல்களும் கட்டம் கட்டமாக அந்த நீரிணையிலிருந்து வெளியேற தொடங்கின. நியூசிலாந்தில் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்ட வேளை ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சார தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். தலைநகர் வெலிங்டன் உட்பட சில மத்திய பகுதிகளை புயல் தாக்கியதைத் தொடர்ந்து 3000 மேற்பட்ட மின்சார தடை சிக்கல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஐக்குழுவில் செனிகளும் ஈராக்கும் களமிறங்கின. அவ்வாட்டத்தில் செனிகள் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வெற்றி கொண்டது. உலகக்கிண்ண போட்டியில் 5 புகுத்திய முதல் ஆப்பிரிக்க அணி என்ற வரலாற்றையும் செனிகள் படைத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மாநிலங்களுக்காக செல்வோம், அல்லது அந்த மாநிலத்தில் உள்ள வானொலி அறிவிப்பாளர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க. அதே போலவே இன்றைக்கு ஸ்லாங்கோருக்கு என்று தனியாகவே ஒரு வானொலி நிலையம் இருக்கின்றது, அதுதான் ஸ்லாங்கோர் எஃப்எம். ஸ்லாங்கோர் எஃப்எம்ல இருந்து இன்னைக்கு அனீஸ் நம்ம கூட பேச போறாங்க. இன்றைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாரம்பரிய உடைகள், தமிழர்கள் இந்தியர்களுடைய பாரம்பரிய உடைகள் என்ன, பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நாம வந்து இன்றைக்கு சொல்ல போறோம். ஆக என்னுடைய குரலை வந்து ஸ்லாங்கோர் எஃப்எம்ல, ஸ்லாங்கோர் எஃப்எம்ல இருந்து வரக்கூடிய அனீஸுடைய குரலை நீங்களும் கேட்க போறீங்க. 3:15 தொடர்ந்து இணைந்துருங்க.

0: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்ல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.

கே கே மகாலட்சுமி ஷாலினி கொண்டு வந்த பாடல் அது இசையும் இசையும் கேட்டிருக்கீங்க. சரிங்க, நம்ம சற்று முன்பு ஸ்லாங் ஒரு எஃப்எம் ஓட பேசணும். அதாவது 34 வானொலி நிலையங்கள் இருக்கின்றன ஆர்டிஎம்க்கு கீழாக. ஆக உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து முடிந்த அளவில் மற்ற வானொலி நிலையங்களோடு பேசுவோம், அந்த அறிவிப்பாளர்களோடு பேசுவோம். இதற்காக அப்படின்னு சொன்னால், நம்முடைய கலை கலாச்சாரங்களை அவங்க கற்றுக்கொள்வதற்கும் அவங்களுடைய கலை கலாச்சாரங்களை நாம் கற்றுக்கொள்வதற்குமாக இந்த இருவழி உறவாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. சரி, அந்த வகையில் நம்ம வந்து பாரம்பரிய உடைகள் பற்றியெல்லாம் பேசணும். புடவைகள் பற்றி பேசியிருந்தோம், அஜிப்பா பற்றி பேசியிருந்தோம், அப்புறம் வேட்டிகளை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு பாவாடை தாவணி இருக்குது, அப்புறம் பட்டு பாவாடை இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாபி ஷூட் இருக்குது, சுடிதார் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் அது வந்து நம்முடைய சீக்கியர்களுடைய, பஞ்சாபியர்களுடைய உடை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் பழக்கத்தில் வந்து நம்ம அடிக்கடி அதுதான் ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் அது நம்முடைய பாரம்பரிய உடையாக இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது வந்து சீக்கியர்களுடைய பஞ்சாபியர்களுடைய பாரம்பரிய உடை. அதனால் அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. தெரியலன்னா இன்றைக்கு புதிய விஷயத்தை நீங்கள் தெரிந்தது மாதிரியும் இருந்தது அப்படின்னா எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். 3:43 இசையும் இசையும் கேட்டுட்ருக்கீங்க, பாடல்களும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன.

0: பொன்னி. இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவலதா, இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: ஆரம்பிக்கலாமா?
2: சிங்கப்பூர்
1: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா.
1: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
2: நீங்க மறக்காம வந்துடணும். உங்களை எதிர்பார்த்து நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம். அங்க நாம சந்திக்கலாம்.

0: இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சிகள் விடை கொடுக்க போகின்றோம். அடுத்து தீரா இசையில உங்களை சந்திக்க நளினி அச்சுதன் தயாரா காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் நாளைக்கு நாம சந்திக்க போறோம். நாளைக்கு இளமை உல்லாசத்துல காலையில 10 மணிக்கு சந்திக்கலாம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 16வது ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணி பிஹெச் வேட்பாளர்கள் வெற்றிகரமான பரப்புரையை மேற்கொள்ள பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமல்லாமல் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற அவர்களை அணுகுமாறு வேட்பாளர்களை டதோஸ்ரி அன்வார் வலியுறுத்தினார். இவ்வளை ஜோஹர் சட்டமன்ற தேர்தலின் போது நாட்டின் நுழைவாயில்களில், குறிப்பாக காஸ்வே லிங் பாலத்தில் எவ்வித தீவிரமான இடையூறுகளும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் உள்துறை அமைச்சர் சிறப்பு செயற்குழுவை அமைத்துள்ளதாக அமைச்சர் டதோஸ்ரி சைஃபுடின் அசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். அமைதிக்கான வலுவான சமூக அடித்தளத்தை அமைக்குமாறு ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகங் வலியுறுத்தினார். வேற்றுமைகள் பிளவுக்கு காரணமாகி விடாமல் இருப்பதையும் பன்முகத்தன்மை தொடர்ந்து ஒற்றுமைக்கு அடிப்படையாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுவது மிகவும் அவசியம் என அவர் கூறினார். 10க்கும் மேற்பட்ட சீன ரஷ்ய இராணுவ விமானங்கள் தென்கொரிய வான் தற்காப்பு மண்டலத்திற்குள் நுழைந்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை

நடவடிக்கையாக தங்களின் போர் விமானங்களை அனுப்பியதாக சோல் தெரிவித்துள்ளது. மேலும் அங்குள்ள சூழலை எதிர்கொள்ள போர் விமானங்களை தென்கொரியா உடனடியாக அனுப்பியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்கா நடத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தங்களின் வட்டாரத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்கியதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தெரிவித்துள்ளது. தெஹ்ரானின் கடலோர பகுதிகள் மீது வாஷிங்டன் வான் தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக IRGC குற்றம் சாட்டியுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. இன்று நடைபெற்ற போட்டிகளின் முடிவில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, கனடா, போஸ்னியா ஹெர்சகோவினா, பிரேசில், மொரோக்கோ, அமெரிக்கா, ஜெர்மனி, ஐவரிகோஸ்ட், எக்வாடோர், நெதர்லாந்து, ஜப்பான், ஸ்வீடன், பிரான்ஸ், நோர்வே, அர்ஜென்டினா, கொலம்பியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கானா, எகிப்து, பராகுவே, ஸ்பெயின், பெல்ஜியம், செனிகல், போர்த்துகல் 32 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். தீராயிசையில் மீண்டும் சந்திக்கிறோம். மயக்கம் கொடுத்து அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுக்கும் நேரம் இது. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீராயிசை இரவு 8 மணி வரைக்கும் பாடல்களை கொண்டு உங்க மனசுக்கு மருந்து பூச போறோம். தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர், இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் கே பாக்யராஜ் உடல் நலக்குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் இன்று மாரடைப்பால் இறைவனடியை சேர்ந்திருக்கின்றார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயது நிலையை கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் திரைப்பட கலையை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டவர் இவர். இவரின் திரைப்பாடல்களை மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் 1 மணி நேரத்திற்கு உங்களுக்காக வழங்க போறோம். அப்புறம் தான் அங்க 6 மணிக்கு பிறகுதானே இப்போ இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு தெரியுது. இப்போதும் இருக்குங்க. அவரின் பாடல்கள் அவ்வளவு நிறைய கொட்டி கிடக்கு. அவருடைய இயக்கம், அவருடைய நடிப்பு, அவருடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக இப்போதும் உங்களுக்கு அவருடைய பாடல்களை வாங்குறோம். முதல் பாடல் இளமை கோலம் திரையிலிருந்து கே பாக்யராஜ் எழுதியிருந்த திரைக்கதை வடித்திருந்த திரைப்படம் இது. அதிலிருந்து எம் எஸ் வாசுதேவன், சுஜாதா குரலில் பாடல் உங்களுக்காக 28 மணி வரைக்கும் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம் சகா.

0: வணக்கம்மா வணக்கம்மா, என்னையே வீட்டுக்காரையும் சேர்த்து வச்சது விடிய வரை காத்துதுன்னு ஒரு படமா, நீங்க அதை எண்ணம் ஒன்று. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த டேப் தான் போடுவாங்க, இந்த டேப் போட்டு ஒரு வீட்டுல வந்து ரூம்ல ஹால்ல உட்காந்து எல்லாம் ஒரு ஒரு வெளி கொடுத்து பாப்போம் ஒரு படம். அந்த மாதிரி டைம்ல பாத்தது மறக்கவே முடியாது. 15 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் என் வீட்டுக்காரி இருந்து அந்த பாட்டை கேட்டுலாம் என்ன அறியாமலே அழுதுருவோமா. அந்த பாட்டு மறக்கவே முடியாது. காஜாங்கள
1: நோட்டம் இணைத்து வைத்த அந்த பாடலை அடுத்து கொடுத்துறோம்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
1: பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி, மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
2: சிறுகதையின் நிறைவில் தான் இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வணக்கம். வணக்கம் நளினி, நான் இப்போல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
1: ஆனந்தி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் இன்றைக்கு நீங்க விரும்பி கேக்குறீங்க?
0: இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய பாடல் வந்து தூரல் நின்று போச்சு திரையிலிருந்து தங்க சங்கிலி, அந்த பாடல் நான் கேக்குறேன். அந்த பாடல் வந்து 82 வெளியான திரைப்படம்.
1: ஆமா, அந்த சொல்றீங்க பாருங்க.
0: ஆமா ஆமா, 82. ஏன்னா நாளைக்கு கல்யாணம் எனக்கு, இன்னைக்கு அந்த படம் அப்பெல்லாம் வீடியோவை கொண்டுட்டு வந்து வீட்டுங்கள்ல போட்டு படம் பார்ப்போம். தியேட்டர் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச காலம், தியேட்டர்ல படம் பார்த்து அந்த தூரல் நின்று போச்சு படம் வந்து முதல் நாள் நாங்க பார்த்தது.
1: நாளைக்கு திருமணம், இன்றைக்கு வந்து தங்கச்சங்கிலி விண்ணும் பைங்கிலி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு உங்க கணவரையே சொல்ற மாதிரி இருந்திருக்கு அப்படிதானே?
0: ஆமா ஆமா ஆமா.
1: ரொம்ப நல்ல திரைப்படங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்தவர் கே பாக்யராஜ். இன்றைக்கு அவர் வந்து இறைவனடி சேர்ந்திருக்காங்க. அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்தனை செய்யலாம். 6 மணிக்கு பிறகு நிகழ்ச்சி கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க தீராயிசை.

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், மேகலா பேசுறேன்.
0: மேகலா, சொல்லுங்க மேகலா, இன்றைக்கு என்ன பாடல் விரும்பி கேக்குறீங்க? கே பாக்யராஜ் அந்த பாடலுக்குள்ள இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: வெள்ளமனு உள்ள மச்சான், அந்த பாடல் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: சின்ன வீடு திரையில இருந்து.
1: எஸ்,
0: சரிங்க, அந்த பாடலையே கொடுத்துருவோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: கோகிலா மோகன், கிளங்ல இருந்து பேசுறேன்.
1: கோகிலா மோகன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: நீங்க நல்லா இருக்கிறது, நாங்களும் நல்லா இருக்கோங்க. நீங்க உங்க சொல்றதை, உங்க வார்த்தையை கேட்கும் போதே மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சார் சொல்லுங்க, இன்றைக்கு கே பாக்யராஜ் அவருடைய பாடல்கள், அவர் இயக்கி இருந்த திரைப்படமா இருக்கட்டும், அவர் நடிச்சிருந்த திரைப்படமா இருக்கட்டும், அதுல இருந்து நீங்க பாடல் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க.
0: அவரோட படத்துல இருந்து எந்த பாட்டு போட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: அப்படியா? தாவணி கனவுகள், சிங்கமலம் சிரிக்குது. தெரியுதா உங்க மனசுல இருக்கிறது, எங்களுக்கு புரியுது பாருங்க.
0: தாவணி கனவுகள் தான். தேங்க்யூ, பாய்.

0: காயத்ரி செப்பாங்கிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க காயத்ரி. இன்றைக்கு நம்முடைய அபிமான இயக்குனர், நடிகர், கதாசிரியர் கே பாக்யராஜ் இரவு நடி சேர்ந்திருக்காங்க. அவருடைய திரைப்பாடல்களை தான் இன்றைக்கு நேயர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே என்ற பாடல்.
1: ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே இல்ல, ஓ நெஞ்சே நீதான் அந்த பாட்டா?
0: ஓ நெஞ்சே நீதான்.
1: சரிங்க.
0: பாடல்
1: காருடைய சிக்னல் சத்தம் கேக்குது, பாத்து பத்திரமா வாங்கறத செலுத்துங்க சரியா?
0: ஓகே.

மலேசியா திருகூர்த்தி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் 172 வேட்பாளர்கள் போட்டியிட தகுதி, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். உலக பொருளாதாரத்தில் நாட்டின் நிலையை வலுப்படுத்துவதில் மலேசியா புதிய தொழில்நுட்பங்களை, குறிப்பாக திருகூர்த்தி துறையை ஏற்றுக்கொள்வதையும் மேம்படுத்துவதையும் துரிதப்படுத்த வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இலக்கவியல மாற்றத்துடன் இணைந்தே வரும் ட்ரோன் துறை புத்தாக்கம், உற்பத்தி திறன், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை உந்தச் செய்யும் ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே அதற்கு பொருத்தமான நியாயமான சூழல் அமைப்பை மலேசியா உருவாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணி பிஎச்சின் எல்லா வேட்பாளர்களும் பாதுகாப்பான முறையில் பரப்புரைகளை மேற்கொள்ளுமாறு அக்கட்சித் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர், வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமின்றி மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை முழு மனதுடன் நிறைவேற்றுவதற்காகவும் அவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொண்டார். கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர், சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் அரவணைப்பதோடு நாகரிகமான அரசியல் எப்போதும் வெறுப்பு அரசியலை வெல்லும் என்பதை மெய்ப்பிக்க வேண்டும் என்றார். நாட்டின் நுழைவாயில்களில் குறிப்பாக அடுத்த மாதம் 11வது நாள் ஜோஹோர் பாலத்தில் எவ்விதமான தீவிரமான இடையூறுகளும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு

0: ஆன எச்சரிக்கை நடவடிக்கையாக உள்துறை அமைச்சு சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. குடிநுழைவு சேவை அமைப்பை மாற்றும் செயல்முறையை தொடர்ந்து ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியன் இஸ்மாயில் கூறினார். அந்த செயல்முறை தற்போதுள்ள அமைப்பிலிருந்து தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு சேவை அமைப்பு மைனைஸ்க்கு மாறுவதை உள்ளடக்கியது. இதற்கிடையில் தேர்தலில் போட்டியிடும் பிஎச் வேட்பாளர்கள் குறித்து கருத்துரைத்த டத்தோஸ்ரீ சைஃபுடின், கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாகத்துடன் இணக்கமாக செயல்படும் மாநில அரசு அமைக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அக்கட்சி அனுபவமுள்ள நம்பகத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். ஜோஹர் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டரசு நிலையில் கொள்கைகளை ஏற்றுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியமாவதாக பிஹெச் பொதுச் செயலாளருமான அவர் தெரிவித்தார். 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் 56 தொகுதிகளில் போட்டியிட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 172 வேட்பாளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR உறுதிப்படுத்தியுள்ளது. எந்தவொரு வேட்பாளர் நியமனமும் நிராகரிக்கப்படவில்லை என்று SPR தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார். நம்பிக்கை கூட்டணி பிஎச்சும் தேசிய முன்னணி பியனும் முறையே 56 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. பரிகாத்தா நேஷனல் 33, பார்த்தி பர்சமா மலேசியா 15, மூடா 4 இடங்களில் களத்தில் இறங்கியுள்ள வேளை மலேசிய ஒராங் அஸ்லி கட்சியும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியும் முறையே ஓர் இடத்தில் போட்டியிடுகின்றன. சுயேட்சை வேட்பாளர்களாக 6 போட்டியிடுகின்றனர். மொத்தம் 14 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவும் வேளை 27 இடங்களில் மும்முனை போட்டியும் 12 இடங்களில் 4 போட்டியும் உருவாகியுள்ளது. 3 சட்டமன்ற தொகுதிகளில் 5 போட்டி நிலவுகிறது. இவ்வேளை 56 தொகுதிகளுக்கான போட்டியை எதிர்கொள்வதில் அரசியல் கட்சிகள் அனுபவம் வாய்ந்த புது முகங்கள் என கலவையான வேட்பாளர்களை களத்தில் இறக்கியுள்ளன. தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களுள் பெரும்பாலோர் பதவியில் இருப்பவர்கள், ஏற்கனவே போட்டியிட்டவர்கள். இது அடிப்படையில் அவர்களுக்கிருக்கும் அனுபவம், செல்வாக்கு ஆகியவற்றின் மீது கட்சி கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பிஎச் கூட்டணி அதன் உறுப்பு கட்சிகளான PKR, DAP, அமனா ஆகியவற்றிலிருந்து புது முகங்களையும் அனுபவமிக்க தலைவர்களையும் உள்ளடக்கியுள்ளது. பிஎன் 36 அம்னோ வேட்பாளர்களையும் 16 மாசிசா 4 மாயிக்கா வேட்பாளர்களையும் களமிறக்குகிறது. இதில் பதவியில் இருக்கும் 36 பழைய வேட்பாளர்களும் 20 புதிய வேட்பாளர்களும் அடங்குவர். வன்பகடி தொடர்பான சிக்கல்களை முழுமையாக கையாள்வதில் சிறப்பு வாய்ந்த ஆககர செயல்முறை என்ற வகையில் வன்பகடி எதிர்ப்பு தீர்ப்பாயத்தை நிறுவிய உலகின் முதல் நாடாக மலேசியா வரலாறு படைத்துள்ளது. சமூகத்தில் பகடிவதை கலாச்சாரமாக உருவெடுப்பதை தடுப்பதில் மடானி அரசாங்கத்திற்கு உள்ள உறுதியான நிலைப்பாட்டை இது பறைசாற்றுவதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா உத்மான் சயீத் தெரிவித்தார். வழக்கமான நீதிமன்றங்களில் வன்பகடி வழக்குகளை கையாள்வதில் உள்ள அமைப்பு அடிப்படையிலான சவால்களை முறியடிப்பதே இந்த தீர்ப்பாயத்தின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இனம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: தாய்லாந்தில் 17 சிறுமியின் உடல் பயணப் பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது தொடர்பில் காவல்துறை ஆஸ்திரேலிய ஆடவர் ஒருவரை கைது செய்துள்ளது. அந்த இளம்பெண்ணின் மரணத்தில் தமக்கு தொடர்பில்லை என அவ்வாடவர் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் உடற்கூறு ஆய்வு முடிவு உள்ளிட்ட சான்றுகள் சேகரிக்கப்படுகின்றன. சம்பவத்தின் போது அந்த 46 ஆடவர் சிறுமியுடன் விடுதிக்கு செல்லும் செல்வதும் மறுநாள் பெட்டியுடன் வெளியேறும் காட்சிகளும் மறைக்காணியில் பதிவாகியுள்ளன. மேற்காசிய பதற்றத்தை தணிப்பது தொடர்பில் எட்டப்பட்ட அமைதி உடன்பாட்டை அமெரிக்கா அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்கா நடத்திய ஆக அண்மைய தாக்குதலை அடுத்து அந்த இஸ்லாமிய குடியரசு இவ்வாறு கூறியுள்ளது. ஈரானின் கடலோர கண்காணிப்பு வசதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் போரை முடிவுக்கு கொண்டு வருவது மீதான உடன்படிக்கையை மீறும் செயல் என ஈரானிய வெளியுறவு அமைச்சு சாடியது. ஹார்மோஸ் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி இதுவென அமெரிக்க இராணுவம் கூறுகிறது. அமெரிக்க கடப்பிதழின் புதிய வடிவமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தனது அதிகாரப்படியான படம் தனிப்பட்ட கையொப்பத்துடன் கூடிய தங்க நிறத்தில் செதுக்கப்பட்டுள்ள அந்த கடப்பிதழின் படத்தை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் த்ருத் சோசியல் தளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அந்த கடப்பிதழின் பின்னணியில் அமெரிக்க சுதந்திர அறிவிப்பு உரையும் தேசிய கொடியின் கூறுகளும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாளை கொண்டாடும் வகையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சிறப்பு கடப்பிதழ் வெளியிடப்படும் என்று வெளியுறவுத்துறை ஏப்ரலில் அறிவித்தது. ஈராறு 26 ஃபிஃபா உலக கிண்ணம். ஜி குழுவின் ஈரானுக்கு எதிரான ஆட்டத்தின் போது வெளியேற அனுமதி கோரியிருந்த கேப்டன் முகமது சாலாவுக்கு மேலும் சில மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும் என்று எகிப்து மேலாளர் ஹொசாம் ஹசன் உறுதிப்படுத்தியுள்ளார். இது நோக்காட் சுற்றுக்கு முன்னதாக சாலாவின் உடல் தகுதி குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. 2வது பாதியின் 12வது நிமிடத்தில் வெளியேற்றப்பட்ட சாலா ஏமாற்றத்தில் இருந்தது தெளிவாக தெரிந்தது. அவருக்கு ஏற்பட்ட காயத்தின் தீவிரத்தை இன்னும் தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் அது தீவிரமானதாக இருக்காது என்று ஹசன் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வளை 3 குழு நிலை ஆட்டங்களில் உருகுவே மேலும் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்று மர்சிலோ பெல்சா ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இருமுறை பட்டத்தை வென்றுள்ள அது குழு நிலையிலேயே வெளியேறியதைத் தொடர்ந்து அவர் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். கோல் காவலர் ஃபெர்னாண்டோ மன்சிலராவின் தவறால் உருகுவே சுழியத்திற்கு 1 என ஸ்பெயினிடம் தோற்றது. மலேசியா திருகூர்த்தி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் 172 வேட்பாளர்கள் போட்டியிட தகுதி, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

சனிக்கிழமைக்கான தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். தீரா இசையின் பாடல்கள் அத்தனையும் உங்க மனசுக்குள்ள புகுந்து உங்க மனசை சரி செய்ய போகுது, இல்ல மனசு கவலையா இருக்கா அந்த மனசு கவலையெல்லாம் தீர்க்க போகுது, கவலையை தூக்கி தூரமா எரிய போகுது. உங்க மனசுக்குள் இருக்கும் நிம்மதியை ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தீரா இசையின் பொறுப்பு. அந்த பொறுப்பை மிக சரியா நாங்க செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை அப்படி தேடி எடுத்து சல்லடை போட்டு தேடி உங்களுக்காக நாங்க இங்க தொகுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு பாடல்களையும் காற்றின் வழியா அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கோங்க.

0: லிங்கம்
1: ஆரம்பிக்கலாமா?
2: சிங்கப்பூர்
1: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
3: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிடா.
1: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
4: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
1: என்னங்க
4: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லு.
1: வாங்க
4: எங்க
1: அட கலப்படத்துக்கு தாங்க.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

விஜய் சந்திரன் சித்ரா குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 5:26. சனிக்கிழமை தீரா இசை இன்றைக்கு உங்களுக்கு மயக்கத்தையும் தந்துட்டு இருக்கு, அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் தந்துட்டு இருக்கு. இன்றைய தீரா இசையின் பாடல்கள் அதன் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் உங்களுக்காக கேட்டு பாருங்க.

ஆமாங்க, இந்த மாதிரியான பாடல்களை தான் இன்றைக்கு நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதோடு மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பு பாடல் தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கு. கே பாக்யராஜ் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்காரு. அவருடைய திரைப்பாடல்கள், அவர் நடித்திருந்த, அவர் இயக்கியிருந்த இந்த மாதிரி அவருடைய திரைப்பாடல்களை தான் 6 மணியிலிருந்து, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சிறப்பு தொகுப்பாக வழங்க போறோம்.

0: முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01909712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
1: சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
3: 90ஆம் ஆண்டிலே
4: லிங்கம்.
5: பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
6: சிறுகதையின் நிறைவுல தான் இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

கே ஜெயசுதாஸ் சித்ரா இணைந்து வழங்கியிருந்த பாடல். அது நேர்கள் பலரும் வளர்ச்சியை கேட்டிருந்தீங்க. முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம்ல, 6 மணிக்கு பிறகு இரவு 7 மணி வரைக்கும் கே பாக்யராஜ் நடித்த, அவர் இயக்கியிருந்த இந்த மாதிரி கே பாக்யராஜ் கலந்திருக்கும் பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நேர்கள் அழைத்து கேட்ட வண்ணம் இருக்காங்க. அப்போ இன்றைக்கு திரை சார்ந்த கேள்விகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆர்வம் எங்களுக்கு புரியுது. இந்த வாரம் மட்டும் அந்த கேள்வி இல்லைங்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகளை தேடி பிடிச்சி கொண்டு வரோம். இன்றைக்கும் இருக்கு கையில் கைவசம் கேள்வி எடுத்துட்டு தான் வந்தோம். இருந்தாலும் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்ம ஒரு சிறப்பு தொகுப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து அந்த கேள்விகளை அடுத்த வாரம் கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கோம். ஆக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ரொம்ப உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல்களாக தான் நாங்கள் கொண்டுட்டு வரப்போகிறோம். கேளுங்கள்.

0: லிங்கம்ஸ்
1: சுவையான மசாலை, லிங்கம்ஸ் மசாலை தான்.
2: உன்னிறமாய் புரியும் லிங்கம்ஸ் அப்பளம், முழு உளுந்து லிங்கம்ஸ் ஊறுகாய் வகைங்க.
0: லிங்கம்ஸ்
3: டேஸ்டே தனி.
4: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்.
5: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
6: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
4: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம்ஸ் தான்.
7: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
8: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம்
9: அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1 9 7 29 19.

சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே உங்க மனசு சட்டனி எது தேடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல், இதை சனிக்கிழமை தீரா இசை எப்போதுமே தேடி பிடிச்சி உங்களுக்காக வழங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு வந்து கே பாக்கியராஜ் இயக்கி அவர் நடித்திருந்த திரைப்பட பாடலை தான் உங்களுக்கு தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். இந்த திரைப்படம் வந்து முந்தானை முடிச்சு இது நடிகை ஊர்வசியை இவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஊர்வசிக்கு இதுதான் முதல் திரைப்படம். இந்த திரைப்படம் ஜூலை 22 1983 வெளியிடப்பட்டது. ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். 3 மில்லியன் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு 40 மில்லியனை ஈட்டி தந்தது. திரையரங்குகளில் 25 வாரங்களுக்கு மேலாக திரையிடப்பட்டு வெள்ளி விழா படமானது. பாக்கியராஜ் அவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதும் பெற்றார். இந்த படம் பின்னாளில் வந்து தெலுங்கு, அதுக்கப்புறம் இந்தி, கன்னடத்திலும் வெளியிடப்பட்டது. இந்த திரையில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கேட்டு இன்றைக்கு அந்த பாடலையே உங்களுக்கு வழங்குறோம். எப்போதுமே தீரா இசை, சனிக்கிழமை தீரா இசை என்ன சொல்லுனா ரொம்ப பெருமையோடு இன்றைக்கி தேடி பிடிச்சி உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மனசு பாரத்தோடு இந்த பாடலை உங்களுக்காக வழங்குறோம். இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தேசிய தகவல் பரவலாக்க மையம் நடி, இலக்கவியல் உருமாற்றத்தை நாடும் சில நாடுகளுக்கு மாதிரியாக உருவெடுத்துள்ளது. திறன் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் சமூகங்களை வலுப்படுத்துவதில் அந்த மையம் பெற்றுள்ள வெற்றி இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. நடி சமூக இலக்கவியல் மேம்பாட்டு மையமாக பெரும் மாற்றத்தை கண்டுள்ளது என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். ஜஹூர் தேர்தலில் மக்கள் நம்பிக்கையை பெற்ற தேசிய முன்னணி பிஎன் மீண்டும் வெற்றி பெறுமாயின் மாநில அரசு எப்போதும் கூட்டரசு அரசாங்கத்துடன் இணக்கமாக செயல்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்றும் கட்சித் தலைவர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமேடி உறுதியளித்துள்ளார். சிறந்த தலைமைத்துவம் வலுவான அரசியல் நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்டது என்றவர் குறிப்பிட்டார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலையொட்டி நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தனது தேர்தல் அறிக்கையை கூடிய விரைவில் வெளியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியூன் இஸ்மாயில் தெரிவித்தார். இம்முறை வெளியிடப்படும் தேர்தல் அறிக்கை மக்களுக்கான மிகவும் மேன்மை வாய்ந்த, நடைமுறைக்கு ஏற்ற, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இரவு 7 மணி வரை 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது கிளாந்தான், திரங்கானு, ஜொஹோர், சபா, சரவா ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. இந்தோனேசியாவில் அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ கொள்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் இறங்கிய ஏராளமானோரை காவல்துறை கைது செய்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, இலவச உணவு திட்டம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக சுரபாயாவில் உள்ள அரசாங்க கட்டடத்துக்கு அருகே சுமார் 100 பேர் திரண்டதாக கூறப்படுகிறது. சீனா ரஷ்யாவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் தனது வான் பாதுகாப்பு பகுதிக்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து எச்சரிக்கை நடவடிக்கைக்காக போர் விமானங்கள் அனுப்பப்பட்டதாக தென்கொரியா தெரிவித்தது. எனினும் சீன ரஷ்ய

ராணுவ விமானங்கள் தென்கொரிய வான் பகுதியில் அத்துமீறவில்லை என கூட்டு ராணுவ படை கூறியது. விளையாட்டு 2026 ஆசிய இளையோர் பூப்பந்த ஜப்பான் யட்சுஹிரோவில் நடைபெறும். இதில் தேசிய அணி 2 சுழியும் என்ற புள்ளிகளில் தென்கொரியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: கே பாக்கியராஜ் பிரபல திரைப்பட இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், சில படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு. அவர் இன்று உடல் நலக்குறைவால் இரவு நடி சேர்ந்திருக்காரு. 6 மணி தொடக்கம், அதாவது இப்போது தொடக்கம் 7 மணி வரை அவர் நடித்திருந்த, அவர் இயக்கியிருந்த, அவர் சார்ந்த திரைப்பட பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். இன்றைய இந்த தொகுப்பை அவருடைய குரலை தொடக்கி வைக்கப் போகுது. அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்திப்போம்.
1: வாழ்க்கையில வந்து கடைசி வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கணும். அந்த போராட்டம் இருந்தா தான் அந்த வாழ்க்கையும் வந்து சந்தோஷமா இருக்கும். போராட்டத்தினுடைய பலன் தான் நமக்கு பொற்காலமா மாறும். இப்ப நான் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியுது வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, எதுவுமே இல்லாம நான் புறப்பட்டு போனேன் சென்னைக்கு. ஸோ நான் கஷ்டப்பட்டதுனாலதான் அந்த இடத்த ரீச் ஆகும் போது என்னால வந்து சந்தோஷப்பட முடியுது. சாப்பாட்டுக்கு வீட்டில் இல்லாம இல்லை, வீட்டில் சாப்பாட்டுக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. இருந்தாலும் ஒரு தடவை தான் வாழ்க்கை, அந்த ஒரு தடவை நம்ம வாழ்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்த்துமே அப்படின்னு சொல்லி, சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தங்கல் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போராடி அதுக்கப்புறம் அந்த இடத்த ரீச் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து நான் அதை பொற்கால

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: Lalu ni celong. Thank you so much. You day. Ni tanda best part. Dan menteri memulain baki rachinan china lusen dan ni. Ingat kena apalah mandi. Orang kahaja loda murid sebera abr. Yang husband ni ke ayah itu sama anda parti. Amma di itu kan kadala. Yang husband ke na pinengnya abr kolam berlep kari tape le record pani ani pi uta. Abr orang parti na record pani pani pani ni yang husband ke na ani pi uta. Tape lah irka tape na kiri mana mulik anda tape.
1: Teriak teriak.
0: C90 C60 anan deh.
1: Ada arnde poci na pada deh vera.
0: Deh ni celno.
1: அம்மாங்க அப்படிதான் ஆனது அவங்க அழைச்சி பேசியிருந்தாங்க. நீயர் பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த அழைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. சரி பரவாயில்ல, நன்றிங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்படிதாங்க நிறைய பெண்களின் மனசுக்குள்ள புகுந்து அவங்களுடைய அந்த பெண்களின் உளவியல் குறித்து அதிகமாக பேசியவர், சினிமா மூலமாக அதிகமாக பேசியவர் கே பாக்யராஜ். அவர் தனியார் மருத்துவமனையில் 73 வயதில் சென்னையில் இன்று அவர் உயிர் பிரிந்திருக்கு. இந்தியாவின் மிக சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவர் இவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த பாடல் இது நம்ம ஆளுத்திரையிலிருந்து கேட்கலாம். இவருடைய பாடல்கள் இன்றைய தீரா இசையை அலங்கரிக்கட்டும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 07 29 19.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: கே பாக்கியராஜ் இயக்கியிருக்கும் அவர் நடித்திருக்கும் படங்களில் இருந்து பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். தமிழ் திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் அவர்களின் மனதில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர் நடிகரும் இயக்குநருமாக இயக்குநருமான கே பாக்கியராஜ். இவர் உயிர் இன்று பிரிந்திருக்கின்றது. எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும், எவ்வளவுதான் வெற்றிகளை அடைந்தாலும், அம்மாவுக்கு மகன் மகன் தான், அம்மாவுக்கு பிள்ளை பிள்ளை தான். அந்த ஒரு உணர்வு எப்போதுமே இருக்கும். தான் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்காது. ஆக அவருடைய அம்மாவின் குரலை அவருடைய மகன் சாந்தனு, அதாவது பாட்டியின் குரலை AI மூலமாக ஒரு காணொலியாக தயார் செய்து அப்பாவுக்கு ஒரு விழாவில் வந்து பரிசாக கொடுத்துருப்பாங்க. பரிசா அப்பாவுக்காக இதை நான் ஏற்பாடு செய்திருக்கேன், இதை நான் அப்பாவுக்காக பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காணொலியில் அம்மா பேசுகிற மாதிரி இருக்கும், பாக்கியராஜ் அம்மா பேசுகிற மாதிரி இருக்கும், அவரை வாழ்த்துற மாதிரி இருக்கும். அது அவருக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை கொடுத்த ஒரு தருணம்னு கூட சொல்லலாம். அதில் அவங்க அம்மா பேசியிருக்கிறது இப்போ இந்த சூழலுக்கு வச்சு பார்க்கும்போது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. அவருக்கு அவரை பார்க்கணும், அவர் உடலை பார்க்கணும், இறுதியாக பார்த்துடணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க அம்மா பேசியிருக்கிறது நீங்களும் கேட்டு பாருங்க. மனசு ஏதோ உழுக்கிற மாதிரி இருக்கு, கேளுங்க.
1: பாக்கியா நல்லா இருக்கியாயா? அம்மாவை இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கல. இந்த உலகமே உன்னை கொண்டாடுற இடத்துல நான் இல்லாம இருந்தா எப்படி? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் உன்னோட சினிமா போஸ்ட்ல நீ கழுதி இழுத்துட்டு வர்ற போட்டோவை பார்த்துட்டு உன் பையன் கழுது மேய்க்கத்தான் பட்டணத்துக்கு போனான்னு எல்லாரும் கிண்டல் பேசினாங்க ஐயா. ஆனா நான் அப்பவே சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வருவ, இந்த ஊரே உன்னை கொண்டாடும், உன்னோட டைரக்டரே உன்னை வச்சு படம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். இப்ப பாருய்யா உனக்காக இங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நானும் அவங்களோட ஒருத்தராதான் உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கிறேன். நீ ஜெயிச்சிட்ட பாக்யா,

0: உங்களுக்கு உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கையில் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.

0: திரு இசையில் கே பாக்கியராஜ் இயக்கியிருக்கும் அவர் நடித்திருக்கும் திரையிலிருந்து பாடல்களை நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நிறைய நடிகர்களை நடிகைகளை அவர் வந்து அவருடைய இயக்கத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஊர்வசி ஒரு காணொலியில் சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட சொல்லியிருவாங்களாம், நீங்கள் இன்னும் ரொம்ப மிரட்டிலாம் வேலை வாங்க முடியாது அப்படி, நீங்கள் ரொம்ப மிரட்டி அப்படிலாம் பேசினீங்கன்னா நான் வந்து ரயில் எடுத்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவரே சொல்லியிருக்காரு, ஓ ரொம்ப இந்த பொண்ணு வந்து என்னை மிரட்டுறாங்க, நான் வந்து வேலை வாங்கக்கூடாது, ரொம்ப மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தான் அவங்கள வந்து பக்குவமாக தான் அவங்கள வந்து பார்த்துக்கணும். அந்த நடிகை யார், ஊர்வசியை வந்து அப்படி தான் பார்த்துக்கணும். இது மாதிரி நிறைய நடிகர்களை நடிகைகளை இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து சுஹாசினி பேசுகிறத கேட்கலாம்.
1: பாக்யராஜ் சார் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எங்களோட குஷ்புவோட பொண்ணோட கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு கோவால. நாங்கெல்லாம் நேற்று சாயங்காலம் தான் வந்தோம், அவர் முந்தா நேற்று ராத்திரியே வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தவர், சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் அவருக்கு நம்முடைய மரியாதையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்கணும் அப்படின்னு உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம். நன்றி.
0: ஆமாங்க, அவருடைய ஆன்மா ஆத்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்திப்போம்.

0: எங்க சின்ன ராசாத்திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சிலருடைய இறப்பு, சிலருடைய அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு வழியை நமக்குள்ள உண்டு பண்ணும். அவங்க பெருசா நம்ம கூட பழகினவங்களா இருக்காது, ஆனா ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப தாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த திரைப்பட நடிகர்கள் இயக்குநர்கள் அப்படிதான் சொல்லலாம். நம்ம பக்கத்துல இருந்து பார்த்துருக்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரிதான் ஒரு நேயர் பேசியிருக்காங்க, கேட்கலாம்.
1: பேர் தேவி, அம்பாங்கலேருந்து பேசுறேன். பாக்யராஜ் இறந்துட்டாருன்னு இன்னைக்கு கேள்விப்பட்டோன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. நாங்களாம் வந்து அவர் பாட்டை கேட்டு அவர் படம் பார்த்து வளர்ந்தவங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்பதான் பாரதி ராஜா இருந்தாரு, இவர் இறந்துட்டாரு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, பேசிக்கவே முடியல. பாக்யராஜோட பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன், கடவுளை கேட்டுக்கிறேன். அவரு பாரதி ராஜா கூட அவரு ஒன்னா கை கோத்து அங்க போய் அவர் படைப்புகளை படைக்கட்டும். நன்றி, வணக்கம்.

0: வீட்டில் விசேஷங்க திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். தொடர்ந்து கே பாக்யராஜ் இவரின் மறைவு குறித்து அவரோட சமகாலத்தில் பணியாற்றிய டி ராஜேந்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: இவ்வளவு சமீபமா அவர் மறைந்து போயிடுவார்னு நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல. ஆனா ஒரு சின்ன அவர் மறைந்து விட்டார் என்பது துக்கம் தாங்கல, நெஞ்ச வாட்டுது. ஆனா ஒரு சின்ன ஆத்ம திருப்தி என்னன்னா, ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு இன்னைக்கு நான் இரங்கல் செய்தி போடுறேன், எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்தப்பவே, அவர் ஒரு பாராட்டு விழா நடந்தப்ப அவருடைய காது குளிர, அவருடைய மனம் மகிழ, ஒரு சமகாலத்தில் என்னை விட ஒரு சீனியர் மூத்தவர், அவரை போய் நான் மனதார பாராட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு. அதோட இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, அவர் நானும் அவரும் எந்த படத்துலையும் சேர்ந்து பணியாற்றலன்னு சொன்னார அப்படின்னு சொல்லக்குள்ள, என்னுடைய இனிய நண்பர் சாய் ரமணி அவர்கள் இயக்குனர், அவர் வந்து இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார், கன்னடத்து பைங்கிலின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு நான் பாடல் எழுதி இசையமைச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஒரு கதாநாயகருடைய தந்தையார் கதாபாத்திரத்திலையும் தாயார் கதாபாத்திரத்திலையும் நம்முடைய கே பாக்யராஜ் அவர்களையும் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் நடிக்க வைக்க இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, டி ராஜேந்தர் பாடலாஸ் எழுதி இசையமைக்கக்கூடிய இந்த படத்தில் அவர்கள் இருவரையும் இணைப்பது என்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சாய் ரமணி சொன்னார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து அந்த படப்பிடிப்பு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் இவர் இப்படி ஒரு முடிவுரை எழுதி விடுவார் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். உலகளாவிய புவிசார் அரசியல் நிலையற்ற சூழல், வல்லரசுகளுக்கு இடையேயான போட்டி, உலக பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றுக்கு இடையில் மலேசியா தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் விளங்க வேண்டும். குறிப்பாக வியூக தொழில்நுட்பத் துறைகள் துணிந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு எஸ்கேடிஎஸ்இன் கீழ் உள்ள தரைவழி போக்குவரத்து வாகனங்களுக்கான மானிய விலையிலான டீசலின் நிரந்தர ஒதுக்கீட்டு வரம்பை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் நெது அர்மேசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் டீசல் விநியோகம் துல்லியமாகவும் உண்மையான செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்பவும் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். சமூகத்தில் சிறப்பு உதவி கவனம் தேவைப்படுவோரை கண்டறிந்து உதவ தொடர்பு அமைச்சு மலேசிய தகவல் துறை ஜாப்பானின் மூலம் ஜியாரா காசி மடானி திட்டத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்தும். இலக்கிடப்பட்ட பிரிவினருக்கான உதவிகள் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்துஃபமி ஃபடில் கூறினார். ஈரானின் தெற்கு பகுதிகளில் உள்ள சில இடங்களை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தெஹ்ரான் வன்மையாக கண்டித்துள்ளது. இது ஐநாவின் சாசனங்களையும் போரை முடிவுக்கு கொண்டுவர புதிதாக கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தையும் மீறும் வகையில் அமைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் எபோலா தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா சுகாதார செயலாக்க தரப்பு முழு விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சோதனை சிகிச்சைக்கான உபகரணங்களை அவ்வட்டாரத்திற்கு அனுப்பவும் தயாராகி வருகிறது. எனினும் இந்நோய் பரவல் அமெரிக்காவிற்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் குறைவாக உள்ளதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் CDC தெரிவித்தது. விளையாட்டு 2026 கிழக்காசிய கிண்ணப் போட்டி. இவ்வாண்டு டிசம்பரில் பிலிப்பீன்ஸில் நடைபெறும் இப்போட்டியில் தேசிய ஆடவர் அடிப்பந்தாட்டம் பேஸ்பால் அணி கவனம் செலுத்தும் என்று மலேசிய பேஸ்பால் கூட்டமைப்பு தலைவர் சசாலி ஹுசைன் தெரிவித்தார். 2026 ஆசிய வெற்றியாளர் போட்டியில் தகுதி பெறுவதை உறுதி செய்ய தேசிய அணிக்கு இப்போட்டியே முக்கிய களமாக அமையும் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தீரா இசையில் சந்திக்கின்றோம். 8 வரைக்கும் உங்க மனசுக்கு நெருக்கமான பாடல்களா நாங்க இன்றைக்கு உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கோம். இடையே 7:15 சிறுகதை பொன்னி அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்காக இடம்பெற போகுது. இணைந்திருக்க மறக்காதுங்க, கதையை கேட்க மறக்காதீங்க. அப்படி உங்களுக்கும் ஆர்வம் இருந்தா நீங்களும் எழுதி அனுப்புங்க. sorrybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு கூடவே சொல்ல மறந்துட்டோம், உங்களுடைய கைபேசி எண்களையும் குறிப்பிட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. சிலர் வந்து சிறுகதை எழுதி அனுப்புறீங்க, ஆனா கைபேசி எண்கள் இல்லைங்க. அதுக்கப்புறம் மின்னஞ்சல் மூலமாகவே நாங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியதா இருக்கு, ஆனா அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. அதனாலதான் முன்கூட்டியே சொல்லிக்கிறோம், உங்க கைபேசி எண்களை எழுதி அனுப்ப மறக்காதீங்க. மின்னஞ்சல் முகவரி sorrybox.minnal@gmail.com. தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் ஃபேன்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. நேரம் 7:15. சிறுகதைக்காக காத்திருக்கும் உங்க மனசுக்கு நன்றிங்க. இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு பொன்னி. இந்த சிறுகதையை நமக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க கிளாங்கைச் சேர்ந்த ஜெயந்தி ஆறுமுகம். பொன்னியின் மனசு இன்றைக்கு உங்களோடு பேச போகுது. கதையை கேட்க கேட்க சிறுகதை நிறைவே நெருங்கும் போதுதான் அந்த பொன்னி யாருன்னு உங்களுக்கே தெரியும். பொன்னியை கதை கருவா தேர்ந்தெடுத்து அந்த பொன்னியின் மனசுக்குள்ள புகுந்து பொன்னியின் உணர்வுகளை சிறுகதையா தொடுத்திருக்கும் எழுத்தாளருக்கு நன்றி. போனா வீரமோகன் குரல்ல பொன்னியின் மனசு பேசுறத கேட்கலாம்.
1: நான் பொன்னி. எனக்கு இன்று பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள்னு சொன்னாலே என் மன மகிழ்ச்சியில் துள்ளும். அதற்கு காரணம் அப்பாதான். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலா ஒவ்வொரு பிறந்த நாளிலும் அவர் எனக்காக ஏதாவது பரிசோட வருவாரு. அந்த காலையும் நான் வழக்கம் போல என் வீட்டின் அருகே இருந்த மாமரத்தின் நிழலில் அப்பாவின் வருகைக்காக காத்திருந்தேன். அப்போது தொலைவில் இருந்து அப்பாவின் குரல் கேட்டது.
2: பொன்னி, பொன்னி.
1: அந்த குரலை கேட்டதும் நான் அப்பாவை நோக்கி விரைந்தேன். என்னை கண்டதும் அவரது முகத்தில் மலரும் புன்னகை எப்போதும் எனக்கு பிடித்தமான ஒன்று. அவர் தனது கைகளில் வைத்திருந்த புதிய அணிகலனை மெதுவாக என் கழுத்தில் அணிவித்தார். எனது கழுத்திற்கு சற்று நீளமாக இருந்தாலும் எனக்கு அந்த சங்கிலி மிகவும் பிடித்திருந்தது. அதுவும் சங்கிலியில் உள்ள மணி வடிவம் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல இருந்தது. அதில் தொங்கியிருந்த சிறிய மணி நான் அசைந்த போதெல்லாம் இனிமையாக ஒலித்தது. அந்த ஒலி எனக்கு மிகவும் பிடித்தது. என் மகிழ்ச்சியை கண்டு அப்பா குழந்தை போல சிரித்தார். அந்த நொடியில் உலகத்தில் என்னை விட மகிழ்ச்சியான ஆள் வேறு யாரும் இல்லை என்றே தோன்றியது. அந்த சங்கிலி எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அப்பா தன் கைகளால் எனக்கு அணிவித்ததால் அது எனக்கு பொக்கிஷமாக மாறியது. தலையை அசைத்து அசைத்து பார்த்தபடி கழுத்து சங்கிலியின் மணியாசையை கேட்டு ரசித்தேன். அப்பா என் வாழ்வின் மிக முக்கியமான நபர். அவர் சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரியாது, ஆனால் அவர் குரலை நான் புரிந்து கொள்வேன். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு தெரியும், அவர் கவலையுடன் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலையும் தனது வேலைகளை தொடங்குவதற்கு முன் என்னை பார்க்க வந்துடுவார். மாலையில் வீடு திரும்பும் போதும் முதலில் என்னை தேடுவார். கிராமத்தினர் பல முறை அவரை கேலி செய்திருக்காங்க. முத்து, என்ன இப்படி இவளே கதின்னு கிடக்குற என்று பலரும் கேலி பேசி நானே காதுபட கேட்டிருக்கிறேன். அதற்கு அவர் சிரித்தபடியே, இவளாவது நான் பேசுறத கேட்கிறாளே என்று பதில் சொல்வார். மாலை நேரங்களில் மாமரத்தின் கீழ் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருப்போம். சில சமயங்களில் அப்பா என் தலையை வருடுவார். சில சமயங்களில் எதுவுமே பேசாமல் வெறுமனே என் அருகில் அமர்ந்திருப்பார். அந்த அமைதியில் கூட அவரது அன்பை என்னால் உணர முடிந்தது. அம்மாவை பற்றி சில நேரங்களில் பேசுவார். அந்த குரலில் ஒரு சோகம் இருக்கும். எதுவும் செய்வதறியாது நான் தவித்திருந்த சமயங்கள் அவருக்கு அருகில் அமைதியாய் இருப்பதுதான் என்னால் முடிந்த ஒரே ஆறுதல். எங்க கிராம வாழ்க்கை இப்படித்தான். காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே மக்கள் வீழ்த்தி விடுவார்கள். தொலைவில் குழந்தைகள் சிரிக்கும் சத்தமும் வயல்களுக்கு செல்லும் விவசாயிகளின் பேச்சு குரலும் கேட்கும். மழை பெய்த இரவுகளுக்கு பிறகு ஈரமான மண்ணின் மனம் காற்றில் கலந்திருக்கும். அந்த மனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். மாமரத்தின் நிழலில் நின்றபடி எங்க கிராமம் மெதுவாக விழித்திடுவதை நான் பலமுறை பார்த்து ரசித்திருக்கிறேன். பருவங்கள் மாறினாலும் என் வாழ்க்கை பெரியதாக மாறியதில்லை. காலை, மாலை, மாமரத்தின் நிழல், அப்பாவின் குரல், இவை அனைத்தும் எனக்கு உலகமாக இருந்தன. சில நேரங்களில் நான் தனியாக இருந்தாலும் ஒருபோதும் தனிமையை உணர்ந்ததில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாம் மாறத் தொடங்கியது. ஒரு வருட மழை பொழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. வயல்கள் நீரில் மூழ்கின. அடுத்தடுத்த மாதங்களில் மழை முற்றிலும் காணாமல் போனது. வெயில் நாளுக்கு நாள் கடுமையானது. முன்பு பசுமையாக இருந்த நிலங்கள் வறண்டு போயின. கிராமத்தினரின் மகிழ்ச்சி குறைந்தது. அந்த மாற்றத்தை என்னால் உணர முடிந்தது. அப்பாவிடமும் பல மாற்றம். அவர் முன்பை போல அடிக்கடி சிரிப்பதில்லை. இரவு நேரங்களில் நீண்ட நேரம் திண்ணையில் அமர்ந்திருப்பார். அவரது முன்னால் பல காகிதங்கள் கிடக்கும். சில சமயங்களில் அவற்றை பார்த்து கொண்டே பெருமூச்சு விடுவார். நான் அருகில் சென்றால் வழக்கம் போல சிரிக்க முயற்சிப்பார். ஆனால் அவரது கண்களில் இருந்த சோர்வை, சோகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. உணர்வுகளை மறைப்பதில் அப்பா சிறந்தவர். அந்த இரண்ட நாட்களுக்கிடையே என் வாழ்வில் ஒரு புதிய மகிழ்ச்சி மலர்ந்தது. பல நாட்களாக என் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருந்த அந்த எதிர்பார்ப்பு ஒரு காலை பொழுதில் நனவானது. முதன் முதலாக என் குழந்தையின் மென்மையான குரல் என் காதில் விழுந்த அந்த நொடி நான் ஒருபோதும் மறக்க இயலாது. அந்த சிறிய உயிர் என் அருகில் படித்திருந்தது. அவள் என்னை பார்த்த விதத்தில் ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறந்தது. அவள் உலகத்தில் முதலில் கண்ட முகம் நான் தான் என்பதில் என் மனம் நிறைந்திருந்தது. அந்த நொடியில் நான் அனுபவித்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளே இல்லை. பல ஆண்டுகளாக என் இதயத்தில் இருந்த வெற்றிடத்தை அவள் ஒரே பார்வையில் நிரப்பிவிட்டாள். அவள் மெதுவாக வளரத் தொடங்கினாள். சிறிய கால்கள் தடுமாறி எழுந்து நிற்க முயன்றாள். பல முறை கீழே விழுந்தாள். விழுந்த நொடியில் எழுந்தாள். ஒவ்வொரு முறையும் நான் பதற்றத்துடன் அவளை பார்த்தேன். ஆனால் அவளோ மீண்டும் எழுந்தாள். அவள் நம்பிக்கையுடன் எனது அருகில் நடந்து வந்த அந்த தருணம் என் வாழ்வின் பெருமையான தருணங்களில் ஒன்றாக இருந்தது. என் உலகம் முழுவதும் அவளை சுற்றியே சுழன்றது. காலையில் கண் திறந்தவுடன் அவளை தேடுவேன். மாமரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும் போதும் அவள் என் அருகிலேயே இருப்பாள். அவள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே எனக்கு நிம்மதி. உலகம் என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து விட்டாலும் என் குழந்தை மட்டும் என்னுடன் இருந்தால் போதும் என்று நான் நினைக்க தொடங்கினேன். ஆண்டுகள் அமைதியாக கடந்தன. அப்பாவுக்கும் வயதாகியது. விளைச்சல் குறைந்தது. கடன்கள் தொடர்ந்து அதிகரித்தன. இவ்வாறாக அப்பாவுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை நான் கவனித்தேன். அவர் குறைவாக புன்னகைத்தார். சில சமயங்களில் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் சுமையை சுமப்பது போல மணிக்கணக்கில் அவர் தொலைவில் வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் சில அந்நியர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களை நான் இதற்கு முன்பு இங்கு பார்த்ததே இல்லை. அவர்கள் வெள்ளை தொப்பி அணிந்திருந்தார்கள். கைகளில் குறிப்பீடுகள் இருந்தன. அப்பாவுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். உரையாடலின் போது பல முறை என்னை பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் ஏதோ ஒன்று எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் சென்ற பிறகும் அந்த உணர்வு என்னை விட்டு அகலவில்லை. அப்பா வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தார். நான் அருகில் சென்ற போதும் கூட அவர் அதிகம் பேசவில்லை. அவரது மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ சரியில்லை என்பதை மட்டும் என்னால் உணர முடிந்தது. அன்று மாலை வழக்கம் போல நாங்கள் மாமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தோம். அந்தி மாலை நேரம். தென்றல் மெதுவாக வீசியது. ஆனால் அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருட்டினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். நான் குழப்பமடைந்தேன். எதற்காக மன்னிப்பு? என்ன தவறு நடந்தது? அப்பா ஏன் அழுகிறார்? அவரது கண்ணங்களில் வழிந்த கண்ணீரை பார்த்தேன். மனம் பதறியது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக உணர முடிந்தது. ஆனால் என்னவென்றுதான் புரியவில்லை. அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் முன்பே ஒரு லாரி வந்து நின்றது. அதன் சத்தம் காலை அமைதியை கிழித்தது. அதிலிருந்து இறங்கிய அந்நியர்கள் நேராக எங்களை நோக்கி வந்தார்கள். என் குழந்தை பயந்து என் அருகில் ஓடி வந்தாள். அவள் உடல் நடுங்கியது. நான் அவளை என் அருகில் நிறுத்திக் கொண்டேன். ஏதோ ஆபத்து வரப்போகிறது என என் உள் மனம் கலங்கியது. அவர்கள் என்னை நெருங்கிய போது நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா என்னை காப்பாற்றுவார் என நம்பினேன். ஆனால் அப்பா நின்ற இடத்தை விட்டு அசையவில்லை. அவரது கண்கள் சிவந்திருந்தன. கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் உரக்க கத்தினேன். என் குழந்தையும் அழத் தொடங்கினார். சில நொடிகளில் என்னை லாரிக்குள் தள்ளிவிட்டார்கள். கதவுகள் மூடப்பட்டன. என் குழந்தையின் அழுக்குரல் மெதுமெதுவாக எனக்கு தூரமானது. பல மணி நேரங்களுக்கு பிறகு லாரி ஒரு பெரிய கூட்டம் நிறைந்த இடத்தில் நின்றது. மக்கள் பலரும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். சிலர் எங்களை உற்று பார்த்தார்கள். சிலர் விலை பேசினார்கள். அங்கு நான் கண்ட அனைத்தும் எனக்கு புதிதாக இருந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. என் குழந்தையும் அப்பாவும் எங்கே என மனம் தேடத் தொடங்கியது. அப்போது சில வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. முத்துவின் பசு நல்லா இருக்கு என்றார் ஒருவர். கடன் இல்லனா அவன் இதை விற்க ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டான் என்றார் மற்றொருவர். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை உடைத்தன. அனைத்தையும் புரிந்து கொண்டேன். உண்மையில் நான் அவரது மகள் அல்ல. அவர் என்னை அப்படித்தான் நேசித்திருந்தார். என் குழந்தை ஒரு மனித குழந்தை அல்ல. அவள் என் அன்பு கன்றுக்குட்டி. நான் வாழ்ந்த வீடு ஒரு வீடு அல்ல. ஆனால் அந்த உண்மைகளில் எதுவும் அவர் என் மீது வைத்திருந்த அன்பை குறைக்கவில்லை. அந்த மாலை நான் இல்லாத மாமரத்தின் கீழ் அப்பா தனியாக அமர்ந்திருப்பார். என் குழந்தை அருகில் படுத்திருப்பாள். அவள் அடிக்கடி தலை நிமிர்ந்து சுற்றி பார்ப்பாள். என்னை தேடியிருப்பாள். நான் திரும்பி வருவேன் என்று காத்திருப்பாள். ஆனால் நான் அங்கு இல்லையே, அம்மா திரும்பி வரமாட்டேமா என்று எவ்வாறு நான் என் மகளிடம் சொல்வேன்? அப்பா கடன் தொல்லை காரணமாகத்தான் என்னை விற்க ஒப்புக்கொண்டார். அப்பாவின் மனசு என்னவென்று எனக்கு தெரியும். அப்பாவிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன பார்த்துக்கிட்ட மாதிரியே என் மகளையும் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. உங்களுக்கு துணையா அவ எப்போதும் இருப்பா. அழாதீங்கப்பா, நீங்க அழுதா என் மனசு தாங்காது. உங்க அன்புக்கு நன்றிப்பா. இனி ஒரு பிறவி இருந்தா நானே உங்க மகளா பிறக்கணும்.
0: பொன்னி சிறுகதை கேட்டீங்க. கிளாங் ஜெயந்தி ஆறுமுகம் எழுதிய கதைக்கு புவனா வீரமோகன் குரல் கொடுத்திருந்தாங்க. மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் பாசம் இருக்கா என்ன, பிராணிகளுக்குள்ளேயும் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்குன்னு பிராணிகளை பராமரிப்பவர்களுக்கு மட்டும்தாங்க புரியும். இந்த சிறுகதையின் வழி அந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்த எழுத்தாளருக்கு பாராட்டு. இந்த சிறுகதையை உங்களுக்காக தயாரித்து விடைபெறுகின்றேன். நான் நளினி அச்சுதன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதை உங்களோடு பேசும்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புறீங்களா? பினாங் பயோலிபா சிஎஸ்டிசி வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும். ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைனாப்ஸ் இடியூஷன் அஃபிலேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109 7 29 19.

தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். 2026 இரண்டாம் கட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் அழைக்கிறது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், ஆர்எஃப்பி ஆவணங்களை பெற June 30 வரை www.rtm.gov.my அகப்பக்கத்தை நீங்கள் நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov எனும் இணையதளம் மூலமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 03-22-88-78-19 என்ற எண்களை நீங்கள் அழைத்து பேசலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-97-29-19.
3: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. உங்களுக்காக மீண்டும் கலப்படம் ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் செய்யறதுக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

ஆமாங்க, யாரோடு யாரோ அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலை உயிரை திரையிலிருந்து நாம கேட்க போறோம், உங்களுக்கு நாங்க வழங்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோடு பேச கிஷன் வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் செயற்கை நுண்ணறிவு கல்விக்கான சிறப்பு பாடத்திட்டத்தை நாடு முழுவதுமுள்ள 1167 தேசிய பரவலாக்க மையம் நாடிக்கு விரிவுபடுத்தப்படவுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய முறையில் அனைவரும் எளிதாக அணுகும் நோக்கில் இந்த முன்னெடுப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டெத்துஃபாமி ஃபடில் கூறினார். இவ்வேளை தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடி இலக்கவியல் உருமாற்றத்தை தகவமைத்துக் கொள்ளும் சில நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தொடர்பு அமைச்சர் டெத்துஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். பல்வேறு திறன் உட்பட தொழில் முனைவோர் திட்டங்கள் மூலம் சமூகங்களை வலுப்படுத்துவதில் நாடி பல வெற்றிகளை பதிவு செய்தது அதற்கு சான்று பகர்வதாக அவர் தெரிவித்தார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வேட்பாளர் நியமனம் இன்று காலை நிறைவடைந்ததை தொடர்ந்து தேர்தலுக்கான பரப்புரை இன்று முதல் அதிகாரப்படியாக தொடங்கியுள்ளது. இதில் அனைவரையும் ஈர்க்கும் முக்கிய தொகுதியாக மாஜா விளங்குகிறது. இங்கு பரிசான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த ஜொஹூர் மந்திரி பிசாரிடத் ஓவன ஹபீஸ் கசி தனது தொகுதியை தக்கவைக்க போராடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை அம்மாநிலத்தில் தேர்தல் வாக்களிப்பு ஜூலை 11 நடைபெறும். நாட்டில் செயற்கை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களில் 84 விழுக்காட்டினர் இளையோர் என தேசிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் AADK தெரிவித்துள்ளது. 15 முதல் 39 வயதுக்குட்பட்ட இவர்கள் ஷபு, மெத்தபெத்தமீன், ஆக்சசி போன்ற போதைப் பொருள்களை அதிக அளவில் பயன்படுத்துவதாக அதன் தலைமை இயக்குநர் நதுருஸ்லின் ஜூசு தெரிவித்துள்ளார். சீனா பெய்ஜிங்கில் உள்ள மிக உயரமான கட்டடத்தின் மீது சிறுரக விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 13 பேர் காயமடைந்ததாக ஊடகங்கள் தெரிவித்தன. 528 மீட்டர் உயரமுள்ள சைட் கோபுரத்தின் தளத்தில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் காணப்பட்டதாக AFP கூறியது. விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படுகிறது. யுக்ரைனில் தயாரிக்கப்பட்ட ஃபிளாமிங்கோ வகை ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவின் வோல்கோக்ரேட் பகுதியில் பீரங்கி அமைப்புகள் மற்றும் ஏவுகணை உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்தாக்குதல்கள் தொழிற்சாலை வளாகத்தில் தீ விபத்தை ஏற்படுத்தியதாக யுக்ரைன் அதிபர் வல்மி செலன்ஸ்கி தொலைவரையில் இடுகையிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஆனந்த தேன் காற்றில் தீரா இசையில உங்களை சந்திச்சுட்டு விடைபெற்று இருக்காங்க நளினி. அதற்கு பிறகு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அடுத்து 4 மணி நேரத்திற்கு உங்களோட பேச போறேன். இப்பதான் நளினி வெளியே போறாங்களா, அதனால அந்த நிகழ்ச்சி பெயரை சொல்லணுமே அப்படின்றது.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
2: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்

கார்த்திக் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, காற்றின் மொழி நிகழ்ச்சியை தெலுங்கு பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து ஏன்னா இப்போ ஜூன் மாதம் முடிய போகுது இல்லையா, இப்போ ஜூலை மாதம் என்ன திரைப்படங்கள் டாலிவுட் பக்கமாக வெளிவரப்போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தா, நாகபந்தம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளிவரப்போகுது. அதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் அப்படின்ற திரைப்படத்தை வெளியிட போகிறாங்க. இது வந்து ஜூலை 3rd ஒரே நாளில் வெளிவரப்போகிற திரைப்படமாக இருக்கு. அதற்கு பிறகு ஜூலை 9th பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச மங்கப்புரம் அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து வெளிவரப்போகுது. இதுதான் அடுத்த கட்டமாக இருக்குங்க. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ராகுல் நம்பியார் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: எங்கள் தேர்வு.
1: பலே,
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
3: லிங்கம் உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

FIFA உலக கிண்ணம் இன்றைக்கு நடந்த ஆட்டங்கள்லாம் நீங்கள் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக பார்த்துருப்பீங்க. சரி, அனைத்து ஆட்டங்களையும் நீங்கள் வந்து ஆர்டிஎம் கிளிக்கில் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்க. நாளைக்கு சில முக்கியமான ஆட்டங்கள்லாம் இருக்குது, காத்துட்ருக்கு. பனாமா இங்கிலாண்டோட மோதுறாங்க, பிறகு குரோஷியா கானாவோட மோதுறாங்க, கொலம்பியா போர்ச்சுகல், பிறகு கோங்கோ உஸ்பெகிஸ்தானோட மோதுறாங்க, அல்ஜீரியா வந்து ஆஸ்திரியாவோட மோதுறாங்க, பிறகு ஜோர்டன் அர்ஜென்டினாவோடு மோதுறாங்க. இந்த ஆட்டங்கள்லாம் நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காகவே, நீ ஜாத்தலேக்கா அப்படின்ற படத்துக்காக ஷாஸ்திரிகிரண் எம் எம் மானசி வராங்க, கேட்கலாம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

ஸ்ரீராம் ரமணா காயத்ரி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் 27 நாள் ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது, டிசைட் டு பி மேரிட் டே. ஆமாம், திருமணத்திற்கான முடிவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நிறைய பேர் வந்துட்டு இப்போங்க அப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, ஆக இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை ஒரு முடிவை எடுக்கணுன்றதுக்காக, திருமணம் குறித்த ஒரு நல்ல சுப முடிவை எடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. பாருங்கள் என்னென்ன நாள்லாம் இருக்குதுன்னு. ஆமாம், இப்படியும் இருக்குது. ஆக நீங்களும் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க, எப்போ எப்போ அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா இன்றைக்கு எப்படியாவது பேசி ஒரு முடிவுக்கு வந்துருங்க, சரியா?

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
5: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
4: நினைவுகளுக்காக
5: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
4: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
5: இப்படிக்கு
4: மின்னல் FM.

அப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த விபத்து அப்படின்ற செய்தி அதிகமா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம்ல. குறிப்பா வாகனத்துல பயணம் செய்யும் போது நம்மளுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, அங்க சாலையில பயணம் செய்யற மற்றவருடைய பாதுகாப்பும் நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய பொறுப்பும் கூட. நம்முடைய கவனக்குறைவு, கவன சிதறல் அப்படின்னு சொல்லும் போது அது விபத்துக்கும் ஒரு காரணமா இருக்கு. அதனால கூடுதல் விழிப்பா இருப்போம். தொலைபேசி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது வாகனத்துல. இப்போ நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தொலைபேசியை கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னலஃபம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. இன்றைக்கு வந்து 9:30 பிறகு உங்களுக்காக பாடல் தொகுப்பு, சிறப்பு பாடல் தொகுப்பு இன்றைக்கு காத்துட்டு இருக்கு. டிஜே சஜயன் வந்து அந்த பாடல் தொகுப்பு உங்களுக்காக தயார் பண்ணியிருக்காரு. ஒரு கலவையா உங்களுக்காக இடம்பெற போகுது. 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் நேரலையில் நீங்க பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா கேட்கலாங்க. அந்த பக்கமா வர மறந்துடாதீங்க. என்ன பாட்டு யாருக்காக வேணும் அப்படின்றத டிக்டாக் நேரலையில் நீங்க தாராளமா கேட்கலாம். 11 மணிக்கு பிறகு மலரும் நினைவுகளில் இன்றைக்கு நீங்க பாடல்களை அழைத்து கேட்கலாம். பழம் பாடல்களுடைய தீவிர நேயர், தீவிர ரசிகர் நீங்க அப்படின்னா தாராளமா 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாங்க.

டீசல் உதவித்தொகை ஒதுக்கீட்டு வரம்பை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். தேசிய தகவல் பரவலாக்க மையம் நடி பன்னாட்டு நிலையில் முன்னோடியாக திகழ்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். உலகளாவிய புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழல், வல்லரசுகளுக்கு இடையேயான போட்டி, பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றுக்கு இடையே மலேசியா தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் விளங்குவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வியூக தொழில்நுட்ப துறைகளில் துணிந்து செயல்பட வேண்டும் என்றார் அவர். மலேசியா அதன் கொள்கைகளிலும் தார்மீக நிலைப்பாடுகளிலும் உறுதியாக இருப்பதோடு வளர்ந்து வரும் அதிநவீன தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குறைக்கடத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், ட்ரோன் தொழில்நுட்பங்கள் ஆகியவை நாட்டின் முதன்மையான வலிமையான தூண்களாக உருவெடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு எஸ்கேடிஎஸின் கீழ் உள்ள தரை வழி போக்குவரத்து வாகனங்களுக்கான மானிய விலையிலான டீசலின் நிரந்தர ஒதுக்கீட்டு வரம்பை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யவுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மி சண்முகமது அலி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மானிய விலையிலான டீசல் விநியோகம் துல்லியமாகவும் உண்மையான செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்பவும் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய முடியும் என அவர் கூறினார். வாழ்க்கை செலவினம், எரிபொருள் கசிவு நிர்வாகம், நாட்டின் நிதிநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மக்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் அணுகுமுறைகள் மூலம் சில அம்சங்களை மேம்படுத்த பிரதமர் உத்தரவிட்டிருந்ததாக டாக்டர் அர்மிசான் எடுத்துணர்த்தினார். தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடி இலக்கவியல் உருமாற்றத்தை தகவமைத்துக் கொள்ளும் சில நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபமை படேல் தெரிவித்துள்ளார். பல்வேறு திறன் உட்பட தொழில் முனைவோர் திட்டங்கள் மூலம் சமூகங்களை வலுப்படுத்துவதில் நாடி பல வெற்றிகளை பதிவு செய்தது அதற்கு சான்று பகர்வதாக அவர் கூறினார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயின் கீழ் செயல்படும் நாடி புறநகர் பகுதிகளில் இணைய வசதி வழங்குவதில் முக்கிய பங்காற்றுவதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான டத்துஃபாமி குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை செயற்கை நுண்ணறிவு கல்விக்கான சிறப்பு பாடத்திட்டத்தை நாடு முழுவதும் உள்ள 1167 நாடிக்கு விரிவுபடுத்தப்படவுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய முறையில் அனைவரும் எளிதாக அணுகும் நோக்கில் இந்த முன்னெடுப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக டத்துஃபாமி படேல் தெரிவித்தார். AI தொழில்நுட்பத் துறையில் தேர்ச்சி பெற்ற, அன்றாட வாழ்க்கையில் செயற்கை நுண்ணறிவு மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்த கூடிய அதிகமான நாடி சமூக பிரிவினரை உருவாக்கும் இலக்கிற்கு உறுதுணையாக இந்த திட்டம் அமையும் என அவர் விவரித்தார். இவ்வேளை AI தொழில்நுட்பம் வருமானம் ஈட்டவும் பல்வேறு நன்மைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் இத்திட்டம் உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வேட்பாளர் நியமனம் இன்று நிறைவடைந்ததை தொடர்ந்து தேர்தலுக்கான பரப்புரை இன்று முதல் அதிகாரப்படியாக தொடங்கியுள்ளது. இதில் அனைவரும் ஈர்க்கும் முக்கிய தொகுதியாக மாச்சா விளங்குகிறது. இங்கு பரிசர் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த ஜொஹூர் மந்திரி பசார் டோனாபிஸ் கசி தனது தொகுதியை தக்கவைக்க போராடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை அம்மாநிலத்தில் தேர்தல் வாக்களிப்பு July 11 நடைபெறும். பேரா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட மடானி வேளாண் விற்பனை திட்டம் இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் 3.76 மில்லியன்

0: மதிப்பிலான விற்பனையை பதிவு செய்துள்ளது. இத்திட்டம் அம்மாநிலத்தில் உள்ள 169 பகுதிகளில் கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் ஃபாமாவின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாக மாநில புறநகர் மேம்பாடு தோட்டத்தொழில் வேளாண் உணவுத்துறை செயற்குழு தலைவர் டாக்டர் முகமது ஜுல்காஃப்லி ஹருன் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் அதிகம் பலன் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மேலும் தொழில் முனைவோர் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள நிலவரம். பேராக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 51 குறைந்துள்ளது. இவ்வெண்ணிக்கை நேற்று 110 இருந்ததாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. அவர்கள் கம்பார் மாவட்டத்தில் உள்ள தற்காலிக உதவி மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இந்தோனேசியா சுராபாயா நகரத்தில் அதிபர் பிரபவோ சுபியாந்தோவின் கொள்கைகளுக்கு எதிராக நடைபெற்ற பேரணியை தொடர்ந்து பல ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பிரபுவின் இலவச உணவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நகரத்தில் உள்ள அரசாங்க கட்டடத்திற்கு அருகே 100 பேர் திரண்டதாக AFP செய்தியாளர்கள் தெரிவித்தனர். சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசியதாலும் சாலையின் நடுவில் குப்பைகளை கொட்டி தீ மூட்டியதாலும் அதிகாரிகள் அவர்களை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுரபாயா காவல்துறை தலைவர் லுப்தி சுலிசித்யவான் கூறினார். சீனா பெய்ஜிங்கில் உள்ள மிக உயரமான கட்டடத்தின் மீது சிறுரக விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 13 பேர் காயமடைந்ததாக ஊடகங்கள் தெரிவித்தன. 528 மீட்டர் உயரமுள்ள சைடிக் கோபுரத்தின் தளத்தில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் காணப்பட்டதாக AFP கூறியது. விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவசர ஊர்திகளில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். ஈரானின் தெற்கு பகுதிகளில் உள்ள சில இடங்களை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தெஹ்ரான் வன்மையாக கண்டித்துள்ளது. இது ஐநாவின் சாசனங்களையும் போரை முடிவுக்கு கொண்டுவர புதிதாக கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தையும் மீறும் வகையில் அமைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தது. இத்தாக்குதல் கடற்கரை கண்காணிப்பு நிலையத்தையும் ஈரானின் தற்காப்பு உரிமையையும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெஹ்ரானுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள எந்தவொரு தரப்பும் தங்களின் வசதிகளை பயன்படுத்துவதை தடுக்குமாறு வளைகுடா நாடுகளை அமைச்சு வலியுறுத்தியது. இதனிடையே மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கைக்கு பிறகு இருதரப்பிற்கும் இடையே முதன்முறையாக துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. ஹோர்மஸ் நீரிணையில் பயணித்த எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அது சேதமடைந்துள்ளதாக பிரிட்டன் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் UKMTO தெரிவித்துள்ளது. தாக்குதலில் கப்பலின் கட்டுப்பாட்டு அறை பகுதி சேதமடைந்துள்ளது. எனினும் கப்பலில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக UKMTO குறிப்பிட்டுள்ளது. யுக்ரைனில் தயாரிக்கப்பட்ட ஃபிளாமிங்கோ வகை ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவின் வோல்கோகிரேட் பகுதியில் பீரங்கி அமைப்புகள் மற்றும் ஏவுகணை உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்தாக்குதல்கள் தொழிற்சாலை வளாகத்தில் தீ விபத்தை ஏற்படுத்தியதாக யுக்ரைன் அதிபர் வொலின்மி ஜெலன்ஸ்கி தொலைவரியில் இடுகையிட்டுள்ளார். மேலும் மாஸ்கோவில் உள்ள வோட்ரோவோ எண்ணெய் நிலையத்தின் மீது இம்மாதத்தில் இரண்டாம் முறையாக அந்த திருகூர்த்திகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலக கிண்ண காட்பந்து நாளை 6 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. அதிகாலை 5 மணிக்கு அல் குழுவில் பனாமாவும் இங்கிலாந்தும் களமிறங்குகிற வேளை அதே குழுவில் உள்ள குரோஷியா கானாவுடன் களம் காணும். இவ்வேளை கே குழு நிலையில் கொலம்பியாவுக்கும் போர்த்துகளுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 7:30 மணிக்கு தொடங்கும். அதேவேளை ஜனநாயக கோங்கோ குடியரசு உஸ்பெகிஸ்தானை சந்திக்கும். அதனைத் தொடர்ந்து ஜே குழுவில் அல்ஜீரியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் ஜோர்டானுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கும். டீசல் உதவித்தொகை ஒதுக்கீட்டு வரம்பை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடி பன்னாட்டு நிலையில் முன்னோடியாக திகழ்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1998 ஆண்டு இன்றைய நாளில் கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA-வை பேரரசர் துவாங்கு ஜஹ்வார் துவாங்கு அப்துல் ரஹ்மான் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு சிப்பாங்கில் உள்ள 5 கிராமங்களைச் சேர்ந்த 150 பயணிகளை ஏற்றியிருந்த மலேசியா ஏர்லைன்ஸ் மாஸ் நிறுவனத்தின் போயிங் 777 விமானம் KLIA-வில் தரையிறங்கியது. இது KLIA-வின் செயல்பாடு அதிகாரப்படியாக தொடங்கியதின் அடையாளமாக அமைந்தது. உலகின் மிக பெரிய விமான நிலையங்களுள் ஒன்றான KLIA மலேசியாவின் முக்கிய நுழைவாயிலாக விளங்கிய சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்துக்கு மாற்றாக நிறுவப்பட்டது. 10,000 ஹெக்டரில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் சுமார் 9 பில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்டது. KLIA-வின் உருவாக்கம் மலேசியாவின் விமான போக்குவரத்து வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல் கல்லாக அமைந்தது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: லிங்கம்ஸ்
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
4: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
3: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெங்கினிலே.
0: லிங்கம்ஸ்
6: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
7: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
8: இஸ்லாமிய வானொலி நாடகம் நன்றி கொன்ற மானுடம், எழுத்து ரஹ்மத் நிஷா. நன்றி கொன்ற மானுடம் இஸ்லாமிய வானொலி நாடகம்.

0: மனசே சரியில்லை பாய். அதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன் பாய்.
1: அப்படி என்னதான் நடந்துச்சு?
0: ஆபீஸ்ல என்னத்தான் அடுத்து மேனேஜரா ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாய். ஆனா அத நேத்து வந்த ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க பாய். மனசு கஷ்டமா இருக்கு பாய்.
1: சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நினைச்சுக்க வேண்டியதுதானே.
0: ஆனா என்ன பாய் புரியாம பேசுறீங்க? வயசுல, அனுபவத்துல, பெர்ஃபார்மன்ஸ்ல, சீனியாரிட்டிலன்னு எல்லாமே எனக்கு தான் சாதகமா இருக்கு. ஆனா
1: சரி சரி, தகுதியான ஒரு போஸ்டுக்கு போகலாம் இல்லையா, அதனால அத உனக்கு தராம இருந்திருக்கலாம்ல.
0: இதெல்லாம் சும்மா மன ஆறுதலுக்கு சொல்ற ஆறுதல் வார்த்தைன்னு எனக்கு தெரியும் பாய்.
1: உனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? வெறும் 30. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம், பார்க்க வேண்டிய காட்சி ரொம்ப இருக்குப்பா. எல்லாத்துக்கும் இப்படி துவண்டு போனா முன்னேறது ரொம்ப கஷ்டம்.
0: கிடைக்க வேண்டிய வாய்ப்பு சரியான நேரத்துல கிடைக்கலனா கஷ்டம் தானே பாய்.
1: எதிர்பார்ப்புகள் பொய்யா போனா ஏமாற்றம் வர்றது சகஜம் தானே. சரி, இப்போ என்ன பண்ண போற? இப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்க போறியா?
0: இல்ல பாய், இருந்தாலும் கஷ்டம் இருக்கும்ல.
1: நீ இப்படியே மன வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா வேறொருத்தருக்கு கொடுத்த வேலை புடுங்கி உனக்கா கொடுத்துட போறாங்க. என்னடா நீ சின்ன பையன் மாதிரி கோவிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு.
0: உங்களுக்கே தெரியும் அது என்னோட ரொம்ப நாள் கனவுன்னு.
1: எனக்கு தெரியும், எத்தனை தடவை சொல்லி இருக்க. நீ என்ன இன்னைக்கு நேத்தா இங்க வர்ற? நீ இந்த கம்பெனில சேர்ந்த 3வது நாள் பைக்கு பஞ்சர்னு சொல்லி பைக்கை தள்ளிக்கிட்டு வந்த அன்னையில இருந்து உன்னோட புலம்பல கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன்.
0: பாய் என்ன பாய் நீங்க?
1: சரி சரி சொல்லு.
0: பேசாம வேலையை விட்டுலாம்னு இருக்கேன்.
1: நல்லா வேலையை செய்யற, கை நிறைய சம்பாதிக்கிற, குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஏதோ நீ நினைச்சு ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கலன்னு வேலையை விட்டு விடுவியா? கிறுக்கு போயில.
0: இல்ல பாய், திறமைக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நாம இருந்து என்ன பாய் செய்ய?
1: இருந்து வேலையை விட்டுட்டு நாளைக்கே நீ அடுத்த வேலையில சேர்ந்துருவியா? அதுவும் நீ விரும்பின ப்ரொடக்ட் மேனேஜரா?
0: சொல்ல தெரியல பாய்.
1: சரி, எந்த வேலையும் உடனே கிடைச்சிருமா?
0: இல்ல பாய், எப்படியும் 2-3 மாசம் ஆகும். பிடிக்காத இடத்துல வேலை செய்யறதுக்கு அதை விடுறது எவ்வளவோ மேல் இல்லையா?
1: தம்பி அபு தாகிரே, அவசரப்பட்டு இந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. அப்புறம் கை செய்யதான் நமக்கு தான். 4,500 ரிங்கிட் சம்பளம் என்ன சாதாரணமானதா? அதை நம்பி உன்னோட குடும்பம், தங்கச்சியோட படிப்பு, வீட்டு லோனு, லொட்டு லொசுக்குன்னு 100 விஷயங்கள் இருக்கு. நீ எடுக்கிற இந்த முடிவால உன்னை சார்ந்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுப்பா.
0: உண்மைதான் பாய், ஆனா வேணும்னு ஒதுக்குறாங்களோன்னு தோணுது பாய். கஷ்டமா இருக்கு பாய்.
1: அபுதாகிரே, நீ இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கியோ அதுக்கான சம்பளத்தை உனக்கு குறைவில்லாம தரும்போது நீனா உன்னை ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுற? இதனால உன் குடும்பத்துக்கும் பாதிப்பு. குடும்பத்தையும் நீ தவிக்க விட்டுற கூடாதுல்ல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு வண்டிய சர்வீஸ் பண்றது இவனா போச்சு.
0: இருங்க பாய், இது என்ன இன்னைக்கு நேத்தான் நடக்குது? அதான் இந்த வயசுலயும் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி பாய், எனக்கு மணியாச்சு, நான் கிளம்புறேன்.
1: பாத்து போடா, மனசை குழப்பிக்காத.
0: சரி பாய், வரேன் பாய்.
2: பாப்பா, அவு தாயிரு, உனக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்கலாம். உண்மைதானா?
0: அதுக்குள்ளயா அடப்பாவீங்களா? அதுவும் வீடு வரைக்கும். இருக்கிற கடுப்புல இது வேற. தங்கச்சிக்கும் போன் அடிச்சு சொல்லிருங்க, அவளும் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வந்து 2 நாள் அழுதுட்டு போகட்டும்.
2: அவ போன சைலண்ட்ல வச்சு போட்டு வச்சிருக்காடா.
0: அவளையும் விடலையா?
2: அவளும் உன் கூட பிறந்தவ தானடா.
0: இவ்வளவு பெருசா வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்து புள்ள குட்டிய பெத்து வளர்த்து இன்னும் இப்படி இருந்தா இப்படியும்மா, நான் போய் எந்த சுபத்துல போய் முட்டிக்கிறது?
3: அடுப்பிடிச்சவரு நல்லா இருக்கும்டா, எனக்கு கோபம் வந்தா அங்கதான் நான் போய் முட்டிக்குவேன்.
0: அப்படியே அம்மா மாதிரியே வளர்ந்து நிக்கிறியக்கா.
3: கவலைப்படாத தம்பி, எந்த கண்ணு பட்டுச்சோ தெரியலையே.
0: என்னோட கோபத்தை கலப்பாத.
2: நல்லதுக்குதான்டா சொல்றா, அவ
0: பிசாம சும்மா இருக்க மாட்டீங்க.
3: எதையாவது சொல்றத கேக்குறியா நீ? எப்ப பார்த்தாலும் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு பாத்தியா? இப்போ கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போச்சு. ஒன்னொன்னையும் நாலு கிழமை நல்லது கெட்டது பார்த்து செய்யணும்டா.
0: மூட நம்பிக்கையில முளையிலேயே கிள்ளி ஏறிய வந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்துல பிறந்துட்டு நாலு கிழமை நாட்டாமைன்னு சொல்லிக்கிட்டு இப்பதான் அந்த பெரிய மனுஷன் என் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாரு. அதுக்குள்ள இது ரெண்டும் சேர்ந்து என்னைய குழப்பி பலிகடாக்கிருங்க போலயே. முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விட்டுட்டு
2: வந்துருவேன்.
3: உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துருவானாமா?
2: ஏண்டா, உன்னோட நல்லது சொன்னா பெத்து வளர்த்த என்னையே முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுவியா? பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுங்கிறது சரியா தான் இருக்கு.
3: ஆமாமா, இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கண்ணீர் இருக்கு. இல்லன்னா யாரோ ஏதோ சூனிய வச்சிருப்பாங்களோன்னு தோணுது. இல்லன்னா உங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிற தம்பி முதியோர் இல்லத்துல சேர்ப்பேன்னு சொல்லுவானா?
2: எந்த படுபாவி இப்படி பண்ணினாலும் அவ நாசமா போவா.
3: அட, சேர்த்த அடிச்சு விடுங்கம்மா, அப்பதான் சூனிய வச்சவளுக்கு சுருக்குன்னு பிடிக்கும். கை கால் இழுக்கும் தாய் கிழவி மாதிரி, அப்படியே நல்ல பாம்பு கொத்தி நறுக்குன்னு போகணும்னு சேர்த்து சொருகி விடுங்க. இனி சூனிய வச்சவளா நாமளான்னு பாத்துருவோம்.
2: அப்படியா சொல்ற? சரி, நல்ல பாம்பு கொத்தி நறுக்குன்னு
0: போவ. நிறுத்துங்க,
2: சூனிய வச்சல நிறுத்த சொல்லுடா, அப்புறம் நான் நிறுத்துறேன்.
0: இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானா போய் அனாதை இல்லத்துல தானா சேர்ந்துருவாமா?
3: கேட்டீங்களா, தம்பிய அனாதிலத்துல சேர்க்க ஏற்பாடு பண்றோமா? விடாதீங்க.
2: அடி பாய், நீ அவிஞ்சு போக அழிஞ்சு போவ, வேற எதுவும் சரியா ஞாபகத்துக்கு வரலையடி.
3: சரிம்மா, இப்போதைக்கு இது போதும். தம்பி வேற ஏதாவது புதுசா சொன்னா அப்புறமா யோசிக்கலாம்.
2: அப்படின்னா சரி.
0: அல்லாவே, இது என்னடா அநியாயமா இருக்கு? கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, நான் வேற எப்பவும் பேசாத கடினமான வார்த்தையில எல்லாம் பேசுறேன். எனக்கே குழப்பமா இருக்குடா அல்லா.
1: என்ன இந்த பைய, காலையில 9 மணிக்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுடுவான். ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு 11 மணி ஆகியும் ஆளை காணமே, என்னவா இருக்கும்? அவ்வளவு சொல்லியும் கேட்காம வேலைய விட்டுட்டானோ? அல்லாவே, பேசாம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கிறுக்கு பைய, போனை வேற அடைச்சு வச்சிருக்கான். இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். டேய் மணி, கடைய கொஞ்சம் கவனிச்சுக்க, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன்.

0: தம்பி அபு தாஹிர் இருக்காரா?
1: இருக்காருங்க.
2: யாருமா அது?
1: தெரியலமா, பாத்தா ஆத்தங்கிற பள்ளிவாச ஆலிம்சா மாதிரி இருக்காரு. நீங்க வர சொன்னீங்களோ?
0: என்ன இது, ஆத்தங்கிற பள்ளிவாசல் ஆலிம்சாவா?
1: ஆமாங்க, என் தம்பி வர சொன்னானா?
0: இல்லைங்க, நானா தான் வந்தேன்.
1: பாருங்கம்மா, அவராவே வந்திருக்காராம். என்ன மகிமேன்னு பாத்தீங்களா?
2: வாங்க பாவா, உள்ள வாங்க.
0: நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு.
2: முதல்ல உட்காருங்க பாவா. அடியே, போய் தண்ணி எதையாவது கலந்து எடுத்துக்கிட்டு வாடி, கலப்பா இருப்பாங்க.
0: நீங்க முதல்ல அபு தாயரை கூப்பிடுங்க.
2: அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். நீங்க தாயத்தை தாங்க, நான் அவன் இடுப்புல கட்டிட்டுறேன்.
0: என்ன தாயத்து, எதுக்கு இடுப்புல கட்டணும்?
2: அப்ப நீங்க ஆத்தங்கர பள்ளிவாச ஆலிம்சா இல்லையா?
0: இல்லைங்க, நான் ஒரு மோட்டோ மெக்கானிக்கு.
2: என்னது, மோட்டோ மெக்கானிக்கா?
0: ஆமாங்க, அபு தாஹிர நான் உடனடியா பாக்கணும்.
1: ஏங்க, பஞ்சர் ஓட்டிட்டு காசு தராம வந்துட்டானா? அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லையே என் தம்பி.
0: அம்மா நீ நல்லா இருப்பம்மா, அவனை கூப்பிடுமா முதல்ல.
2: சரிங்க அபு தாஹிர். அடே அபு தாஹிர்.
3: என்னம்மா, கொஞ்ச நேரம் என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்களா?
0: அபு தாஹிர், நான் தான் பாய் வந்திருக்கேன்பா.
3: என்னது பாயா? என்ன பாய், என்னாச்சு பாய்?
0: அத நானே கேக்கணும். காலையில நீ கிடைக்கும் வரல, வேலைக்கும் போகல, வேலைய விட்டுட்டியான்னு கேக்கத்தான் பயந்துக்கிட்டு வந்தேன்.
3: நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் அத செய்வனா பாய்? காலையில இருந்து ஒரே தலைவலி, அதான் போன்லயே லீவ் சொல்லிட்டு படுத்துட்டேன் பாய். 12 மணி போல கடைக்கு வரலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க.
0: போனை ஏன்டா அடைச்சு வச்ச?
3: தெரியலையே பாய், சார்ஜ் இல்லையோ.
0: அது சரி, இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்கு?
3: நீங்களே கேளுங்க.
0: ஏம்மா, என்னம்மா, என்ன பிரச்சனை?
2: ஏன் கேக்குறீங்க? ஆத்தங்கரம் ஆலிம்சா.
0: நிறுத்துங்கம்மா, நான் ஒன்னும் ஆத்தங்கர ஆலிம்சா இல்ல.
2: அப்புறம் எதுக்கு உங்க கிட்ட சொல்லணும்?
0: ஆமாங்க, நான் ஆத்தங்கர ஆலிம்சாவோட அசிஸ்டன்ட் தான். என்னன்னு சொல்லுங்க.
2: நீங்க இல்லேன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியாதா? அல்லா எங்களை ரொம்ப சோதிக்கிறான் பாய். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி.
3: அல்லாவே, மறுபடியும்
2: ஒன்னா ரெண்டா பாய். என்னோட சின்ன பொண்ணு முன்ன மாதிரி மார்க் எடுக்க முடியாம திணறா. என் புள்ள அபு தாஹிர் இன்னும் கல்யாணமே ஆகல. அவனுக்கு பதவி உயரும் பறி போயிருச்சு. இந்த இவ மூத்தவ கட்டி கொடுத்த நாள்ல இருந்து காசு பணத்தை இவ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ள செய்ய சரியில்லை. என் வீட்டுக்காரு வேற சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. வாழ்க்கையில நிம்மதியே இல்ல ஆலிம்சா. எந்த நேரமும் திக்கு திக்குன்னு வாழ வேண்டி இருக்கு.
0: என்ன ஒரு நன்றி கெட்ட தானோ? திட்டாம வேற என்ன செய்ய சொல்றீங்க? பாராட்டு சொல்றீங்களா? அல்லாஹ் நல்ல திறமையான பிள்ளைய தந்திருக்கான். மாசம் முடிஞ்சா சுளையா 4500 சம்பாதிச்சு அப்படியே கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கறான். இதுக்கெல்லாம் அல்லாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? படிச்சு முடிச்சு உங்க மகனுக்கு தனியும் வேலையை தந்தானே ரப்பு, அவனுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? படிக்க போன பையன் பாதம் மாறாம படிச்சு முன்னேறி இருக்கானே, அதுக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காம தங்கச்சி படிப்பு அக்கா வாழ்க்கைன்னு சொல்லி அல்லா அடிக்கிட்டு இருக்கானே, அதுக்காகவே அந்த அல்லாவுக்கு நீங்க எவ்வளவு காலம் நன்றி செலுத்தணுமே, அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? அல்லா அப்படி என்ன சோதிச்சுட்டான் அவங்கள? வாழ வழியே இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டானா? இல்ல தலைக்கு மேல எப்படா குண்டு வந்து விழும், இல்ல துப்பாக்கியால சுடுவான்னு எதிர்பார்த்து திக்கு திக்குன்னு வாழ்ற போர் அரசியல் பூமியில நம்ம வாழ விட்டுட்டானா? சம்பாதிச்சு தர்ற புள்ள இல்லையா? உட்கார்ந்து இந்திரிக்க முடியுது, ஓட முடியுது, குதிக்க முடியுது, பார்க்க கேட்க பேச முடியுது, திங்க முடியுது, தூங்க முடியுது, உடம்பு நம்ம சொல்ல கேட்டு நடக்குது. அல்லாவோட அருளை ரஹமத்தை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு என்ன ஒரு அயோக்கியத்தனம்! எந்த மிரட்டலும் இல்லாத நம்ம நாட்டுல வாழ்ந்துகிட்டு எவ்வளவு புலம்பல் புகாரு! அல்லாஹ் சோதிச்சுட்டானாம்ல, சோதிச்சுட்டான். நீங்கெல்லாம் பாலஸ்தீனத்திலயோ யுக்ரைன்லயோ பிறந்திருக்கணும், அப்ப தெரியும் வாழ்க்கைன்னா என்னன்னு.
2: ஏண்டி, என்ன நீ சொல்றாரு இந்த மனுஷன்?
1: சொல்றாரு சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு. சரி நான் வர்றேம்மா.
2: சரி போயிட்டு வாமா, ஏதாவது செய்தி இருந்தா போன் பண்றேன், உடனே வந்துரு.
1: சரிம்மா.
3: முதல்ல உங்ககிட்ட இருந்து அந்த போனை புடுங்கணும். உடனே எல்லாத்தையும் பரப்பி பரபரப்பாக்கிடுறது. ஒரு மாசம் லீவு. ஏதாவது இந்த மாதிரி பேசுறத கேள்விப்பட்டேன். அப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். வண்டி எடுங்க பாய்.
4: நேர்களே, இதுவரை ரஹ்மத் நிஷா எழுதிய நன்றி கொன்ற மானுடம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, சைத் நசீர், ஹஜா சைதூன் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
5: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
6: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.
7: DJ Sajan.

மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாடு முழுவதும் 8 மில்லியனுக்கும் அதிகமான ஆள் பலத்திற்கு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வாழ்வாதார ஆதாரமாக திகழ்கின்றன. மேலும் நாட்டின் பொருளாதாரத்தில் அதன் பங்கு வலுப்படுத்தப்படுவதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். உலகளாவிய புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழல், பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றுக்கு நடுவே குறு சிறு நடுத்தர தொழில்துறை மக்களின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குவதாக அவர் கூறினார். மலேசிய தேசிய கூட்டுறவு கழக நிறுவனம் அங்காசா 293 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 6 புதிய வணிக திட்டங்களை அங்கீகரித்துள்ளதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அப்துல் ஃபத்தா அப்துல்லா தெரிவித்துள்ளார். அங்காசாவின் 40வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அனைத்து திட்டங்களுக்கும் ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 196க்கு குறைந்துள்ளது. இவ்வெண்ணிக்கை நேற்று 406 இருந்ததாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. இவ்வேளை அம்மாநிலத்தில் கடந்த வியாழக்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தில் 32 வீடுகள் சேதமடைந்தன. காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு வரும் வன்முறைக்கு எதிராக இந்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். அந்த யூதப்படை பாலஸ்தீனர்களை இன படுகொலை செய்து வருவதாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையை அவர் சுட்டிக்காட்டினார். அங்கு அதிக அளவிலான பெண்களும் சிறாரும் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே முதன்முறையாக சிறாருக்கான சமூக ஊடக தடையை அறிமுகப்படுத்திய ஆஸ்திரேலியா விதிமுறைகளை மீறும் சமூக ஊடக தளங்கள் மீது விதிக்கப்படும் தண்டத்தை 68 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலருக்கு உயர்த்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், டிக்டாக், யூடியூப் ஆகிய நிறுவனங்கள் இந்த விதிமுறைகளை மீறுகின்றனவா என்பது குறித்து அந்நாட்டின் இணைய பாதுகாப்பு அமைப்பு தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து டிக்டாக் நேரலையில் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். அடுத்து நம்ம உள்ளூர் பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குங்க. கே கே கண்ணா சுகன்யா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

லிங்கம்ஸ். வணக்கம் நேயர்களே, நம்முடைய மின்னல் பண்பலையிலே அடுத்த அங்கத்தை கொண்டு வரும் நிறுவனம் நாடறிந்த லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, தொடரும் அங்கத்திலே இணைந்து கொள்ள நீங்கள் தயார்?

0: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ் லிங்கம்ஸ், சுவையான சமையலுக்கும் லிங்கம்ஸ் லிங்கம்ஸ். அதேதான் வாயினில் நீர் சுரக்க வைக்கும் சுவையான சமையலுக்கு உண்ண உண்ண திகட்டாத சமையல், கை பக்குவத்துக்கு மேலும் சிறப்பு சேர்த்திட நீண்ட பாரம்பரிய நிறுவனம் சமையலறை சின்னம். இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் வளம் பெறுவது
1: அனைத்துக்கும் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் வசமாக, விநியோக நடவடிக்கை நாடெங்கிலும் பரபரப்பாக நடைபெறுகிறது.

0: மேற்கே என அனைத்து திசைகளிலும் புத்தம் புது தயாரிப்புகளுடன் வலம் வருவது லிங்கம்ஸ். புதிய தயாரிப்பு, நீண்டகால இருப்பு, இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. புதிய தயாரிப்பு பொட்டலங்களை திறந்ததும் அதன் மனம் பேசும். விளைவு சமையலில் தெரியும், அதுவே சுவை. அதனால்தான்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன், படிச்சுமையிலும் மகிழ்வாய்
0: என்று சமையல் ராணிகளின் உள்ளம் குதூகலிக்கிறது. காரணம் என்ன? சமையலறைதான் ஓர் இல்லத்தின் இதயம். குடும்ப உறுப்பினர்களின் நலனை உறுதி செய்வது ஆரோக்கிய சமையல்தானே. அதற்கு துணை நிற்பது லிங்கம். சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம் என முத்திரை குத்திய பிறகு இனி சமைக்கும் போது உங்கள் மனம் மாறவே மாறாது. கைகளில் தவழ்வது லிங்கம் தயாரிப்புகள். அது போக இல்லங்களில் மன நிம்மதி நிலவ தெய்வீக மனம் கமழ. காரணம் என்ன?
2: இயற்கையான நறுமணத்துடன் இப்போது லிங்கம் சாம்பிராணிகள், ஜவ்வாது, மரிக்கொழுந்து, வேப்பிலை, பால் சாம்பிராணியுடன் லிங்கம் அகர்பத்திகள் மன நிம்மதிக்கு மட்டுமல்ல வீட்டையே தெய்வீகமாக்கிவிடும். லிங்கம் வழிபாட்டு பொருட்கள்.
0: காஷ்மீரி சில்லி பவுடரை அடுத்து லிங்கம் நிறுவனத்தின் இன்னொரு மயில்கள் லிங்கம்ஸ் வழிபாட்டு பொருள்கள். மொத்தத்தில் சிறந்தவற்றை வழங்க வேண்டும் என்பதே லிங்கம்ஸ் நிறுவனத்தின் அவா. லிங்கம்ஸ் தயாரிப்புகள் ஏராளம். அவை எளிதில் உங்கள் வசமாக உங்கள் அருகிலேயே. லிங்கம்ஸ் 1933 தொடங்கி உங்களுடன் இணைந்துள்ள நிறுவனம். எம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ்.
3: மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: இந்த அங்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது நாடறிந்த லிங்கம்ஸ்.

இந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கு யார் ஞாபகம் வந்தது? நிச்சயமா வந்து அதன் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் நினைவுக்கு வந்திருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். பிரபல திரைப்பட இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் இப்படி சொல்லி பன்முக திறமையாளராக விளங்கிய திரு கே பாக்யராஜ் அவர்கள் வந்து காலமான செய்தி நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு இல்லையா? மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரா, என்னுடைய திரை வாரிசு கே பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி அதை நிறைய நேர்காணல் அவருமே பகிர்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகளில் 75 படங்களில் நடிச்சிருக்கிறாரு, 25 படங்களை இயக்கியிருக்காரு. 1977 16 வயதிலே தொடங்கி 2025 சமீபத்தில் குபேரா திரைப்படம் வரைக்கும், அந்த தனுஷ் திரைப்படம் இருக்கு இல்லையா குபேரா, அந்த திரைப்படம் வரைக்கும் அவர் நடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு தனி ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தனித்துவம், அது என்ன அப்படின்னா மூக்கு கண்ணாடி அணிந்த கதாநாயகர். மூக்கு கண்ணாடி அணிந்தவரும் கதாநாயகர் ஆகலாம் அப்படின்னு நிரூபித்தவர் தான் கே பாக்யராஜ் அவர்கள். இப்போ கூட நிறைய பேர் கண்ணாடி போட்ட கே பாக்யராஜ் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவர்கிட்டருந்து வந்தது தான். நிறைய தனித்துவம் இருக்குது அவர்கிட்ட, நிறைய நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, திறமைகளை உருவாக்கியிருக்காரு. அதுவும் இப்போ தான் சமீபத்தில் பாரதிராஜா அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வந்து நம்மை விட்டு பிரிஞ்சிருந்தார். அவர் உருவாக்கிய பலரில் கே பாக்யராஜ் வந்து முதலிடத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு தனித்துவமான ஒரு இயக்குனர், திரைக்கதை மன்னர் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. அவருடைய கதைகள்லாம் இப்போவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. அவருடைய மறைவு அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே சேர்ந்து பிரார்த்திப்போம், அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். அவருடைய கண்கள் கூட தானம் பண்ணியிருக்கிறாரு, செய்தியில் வந்திருக்கு. கண்கள் தானம் அப்படின்னு சொல்லும்போது இனி அவருடைய இந்த கலைத்துறை சினிமாவை அவருடைய கண்கள் தொடர்ந்து ரசிச்சிட்டே தான் இருக்க போகுது. அவருடைய மகளை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடல் உங்களுக்காக அடுத்த இடம் பெறப்போகுது, கேட்கலாம்.

தரணி செயல் ஹரிச்சந்திரன் ஸ்ருதி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். காற்றின் மொழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து டிக்டாக் நேரலை வாயிலாக நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு விரும்பி கேட்கலாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. வாழ்த்துக்கள் இருக்கா? இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை மின்னலம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லோக சூர்யாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமான் ஸ்ரீமுடா ஷாலாம்ல இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு நாளில் அப்படின்ற ஒரு பாடல். ஏன் இந்த பாடல் அவருக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எல் யார் யார் யாருக்கோ என்னென்னமோ பாடல் பிடிக்கும், இந்த ஒரு சோகமான பாடல் இவருக்கு ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. சரி, பிறந்தநாள் பரிசா கேட்டிருக்காங்க, அதனால நம்ம வழங்கியே ஆகணும் அவருக்காக அந்த பாடல். அது மட்டும் இல்லாமல் லோக சூர்யா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். இந்த வேளையில் நாங்களுமே தெரிவிச்சுக்கிறோம்.

டிக்டாக் நேரலையில் பிடிச்சவங்களுக்கு நீங்க பிடிச்ச பாட்டு இன்றைக்கு நீங்க விரும்பி கேட்கலாங்க. அடுத்து ராஜகுமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு அக்கா தம்பிக்காக ஒரு பாடல் கேட்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் இன்றைக்கு வந்து அவருக்கு பிறந்தநாள், பஹாவில் இருக்காங்க. பிரசாந்த்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அது மட்டும் இல்லாம ஒரே குடும்பத்துல மூன்று பேர் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களா, வெங்கட்ராமன், ரேவதி, பிரசாந்த். இவங்க மூன்று பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அது மட்டும் இல்லாம ராஜகுமாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு வந்து தாத்தாவோட பிறந்தநாள் கொண்டாடி இருந்தோம், இந்த ஆண்டு வந்து அவர் கூட இல்லை, ஆனா அவருடைய நினைவாக எத்தனை சாமி அந்த பாட்டை கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க எல்லோருக்காகவும் அந்த பாடல் எடுத்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

ஷாலினி அவங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக அந்த பாடல் கேட்டிருந்தாங்க. ஆயு திவ்யாவுக்காக இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. சரி, மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை சந்திக்க நாங்கள் வரப்போறோங்க. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. எப்போ எப்போன்னு காத்திருந்த தருணம் மீண்டும் வந்தாச்சு. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீஷ், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க மட்டும் இல்லாம நகைச்சுவை விருந்து உங்களுக்காக வழங்குறதுக்காக நம்ம நன்றி ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க வரப்போறாங்க. வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, நீங்களும் உங்களுடைய திறமையை வந்து அங்க நீங்க காட்டலாம். ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குடும்பத்தோட வந்துருங்க, மறந்துடாதீங்க. சரி, இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக தாலியை தேவையில்ல பாட்டு வந்து லோகேஷ் சிவா வந்து சிவமணிக்காக கேட்டிருக்காங்க. உங்களுடைய அன்பு கணவர் சிவமணி சின்னன் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனைவி லோகேஷ் வந்துட்டு லோகேஷ் சந்திரன் உங்களுக்காக ஜெஞ்சாரூம்ல இருந்து இந்த பாட்டை அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் ஆஷினி குட்டி அவங்க வந்து மருதாணி பாட்டை வந்து அவங்களுடைய கணவர் ராஜ்காக கேட்டிருக்காங்க. இதற்கிடையில சதீஷ் அவருடைய மகன் 3வது பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாட போறாரு. தூரிகன் வாழ்த்துக்களை சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. தூரிகனுக்கு இனி பிறந்தநாள் வாழ்த்து. வினோதினி ராமகிருஷ்ணனுக்காக இப்போ பேராக்கு போய்கிட்டு இருக்கோங்க, நாங்கள் வாகனத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்காக ஒரு நல்ல பாட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். உதவித்தொகை வழங்கப்படும் டீசலை பெற தகுதி பெற்ற இன்னும் சில தரைவழி போக்குவரத்து நிறுவனங்கள் டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு எஸ்டிடிஎஸ்இன் கீழ் பதிவு செய்யாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக சபா சரவா மாநிலங்களில் உள்ள பல நிறுவனங்கள் இதற்கு

கொண்டுள்ளார். வேகமாக மாறிவரும் ஊடகச் சூழலில் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம் தொடர்ந்து முதன்மை தளமாக நிலைத்திருக்க புதிய அணுகுமுறைகள், திறன் ஊக்குவிப்பு, ஊழியர் திறன் மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் முழு கடப்பாட்டுடன் செயல்பட்டு வருகிறது. பொது ஒலிபரப்பு சேவையின் மூலம் மக்களுக்கு நன்மை வழங்குவதையும் நாட்டின் ஊடகத்துறை வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பதும் ஆர்டிஎம்மின் முதன்மை நோக்கம் என ஒலிபரப்புத்துறை தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்தார். ஷாலாம் வழித்தடத்திற்கான இலகுரயில் போக்குவரத்து எல்ஆர்டி 3 திட்டம் அதன் சேவைகளை தொடங்க தயாராக உள்ளது. இந்த திட்டம் பல்வேறு பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாட்டின் முதன்மை ரயில் வலையமைப்பாக திகழும் என ஷாலாம் வழித்தடத்தின் செயல்பாடு தலைவர் முகமது அரிஃபின் இட்ரிஸ் தெரிவித்துள்ளார். இது ஆற்றல் திறனை அதிகரிப்பதையும் குறைந்த கரிவழி வெளியேற்றத்தை கொண்ட பொது போக்குவரத்து அமைப்பின் வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய ஜப்பான் பகுதியில் மகாலா சூறாவளி கரையை கடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒருவர் பலியான வேளை மூவர் காயமடைந்தனர். இந்த சூறாவளி நிலச்சரிவையையும் கனமழையையும் கொண்டு வந்த வேளை அங்குள்ள வீடுகளும் சாலைகளும் சேதமுற்றன. மேலும் தொக்காய் வட்டாரத்தில் 200 மில்லிமீட்டர் வரையிலும் டோக்கியோ வட்டாரத்தில் 150 மில்லிமீட்டர் வரையிலும் நாளை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு தலைநகர் பங்கூயில் காலரா நீர்வுகள் பரவியுள்ள நிலையில் அங்கு 24 மரணங்களும் 197 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்தொற்றால் பிம்போ பைக்கி பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேரே சும்சே கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. உங்களுக்கு 60களில் வெளிவந்த பாடல் பிடிக்குமா? என்ன பாடல் உங்களுக்கு வேணும்னு இப்போ தோணுதுங்க, அழைச்சி சொல்லுங்க. 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு நீங்கள் எப்போவே அழைக்கலாம். 60களில் வெளிவந்த பாடலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா?
1: நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
2: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்
3: வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென்யூக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
4: அவங்க செலவே சரியா இருக்குங்க.
5: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
4: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் ராசமா பேசுறேன், கிளாங்ல இருந்து.
1: ராசமா சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
0: அம்மாக்காக இந்த பாட்டியா. அத்தை அடி மெத்தையடி பாட்டு போட முடியுமாயா?
1: அத்தை மடி மெத்தையடி, அப்படிதானே?
0: அதேதாயா, அதேதாயா.
1: சரி, வந்துகிட்டே இருக்குமா உங்களுக்காக பாடல் கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: ஹலோ வணக்கம்யா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ராஜாத்தி பேசுறேன்.
1: ராஜாத்தி சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
0: நினைக்க தெரிஞ்ச மனமே உனக்கு மறக்க தெரியாத, தங்கச்சி மக துளசிக்காக அந்த பாட்டு கேக்குறியா?
1: தங்கச்சி மக துளசிக்காக இந்த பாட்டு ஏன் கேக்கணும்னு நினைச்சீங்க நீங்க?
0: அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க அந்த பாட்டு.
1: மனசுல எதுவும் கவலை இருக்குன்னு கேட்டீங்களா இல்லையா நீங்க?
0: மனசுல எது கவலை இருக்கான்னு கேக்குறாருமா?
1: ஓ, நேராவே கேட்டுட்டீங்களா? இல்லதானே, மகிழ்ச்சியா இருக்காங்கல்ல? அப்பப்பே கேட்டுறதுதான். அதான் நல்லதும் கூட. சரி சரி, கேட்டுட்டீங்க, அப்போ தெளிவாயிருச்சு. பாடல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க.
0: சரியா, சரியா, ரொம்ப நன்றியா.

0: வணக்கம். சித்தியானந்து மூர்த்தி பேசுறோம்.
1: மூர்த்தி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: மனைவிக்காக. பாடல் வந்து காதல் உள்ளம் கவர்ந்த கல்வன்.
1: காதல் உள்ளம் கவர்ந்த கல்வன் நீங்க தானா? அது அதான் சொல்லும் போதே புன்னகை வருதா? இதான் வெக்கப்படுறதோ? ஆண்கள் வெக்கப்பட்டு இப்பதாங்க பாக்குறேன். மனைவி பேர்
0: என்னது?
1: வெள்ளையம்மாள். சரி, அவங்களுக்காக பக்கத்துல இருக்காங்களா? ஆமான்னு சொல்லும் போதுதான் புன்னகை அதிகரிக்குது. சரி, அன்பு பரிசா இந்த காதல் தூது வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. சரியா?
0: நன்றி.
1: காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற ஒரு ஜோடி இவங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்க மனசுல இப்ப யாருக்காக பாடல் கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க? அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசா பாடல் கொடுக்கலாமே. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். இவ்ளோ உற்சாகமா பேசுறீங்களே, யார் நீங்க?
0: ஆமா சார், உங்க போங்க. அந்த 11 மணி ஆனாலே உங்ககிட்ட பேசுற அந்த உற்சாகம் வந்துரு சார்.
1: வந்தது
0: அது ஏன்னு தெரியல.
1: 11 மணிக்கு எல்லாம் தூங்குற நேரம் இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நல்லா உற்சாகமாவே இருக்கீங்களே
0: சார். அது எப்படி? நாங்க இப்பதான் சனிக்கிழமை.
1: சனிக்கிழமை எங்க போய்கிட்டு இருக்கீங்க?
0: கோயில் திருவிழா. நம்ம ரந்தாவுல பேபி சிவன் கோயில் சொல்லுவாங்க, இந்த வால்முனீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அங்க வந்து இன்னைக்கு வந்து பிடியில இருந்து வால்முனீஸ்வரர் கோயில் வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க தேர் எடுத்துக்கிட்டு.
1: ஓ, இன்றைக்கு தானே அது?
0: இன்றைக்கு தான், ரெண்டு மூணு நாள் செய்வாங்க. இன்றைக்கு வந்து பிடியில இருந்து லுக்கூட்டு, செண்டையான், ரந்தோ அந்த மாதிரி போவாங்க.
1: இப்ப நீங்க எந்த பக்கத்துல இருக்கீங்க இப்போ?
0: நாங்க வந்து இப்பதான் எல்லாம் போய் முடிச்சிட்டு அவங்களை கோயிலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்படியே வீட்டுக்கு பண்டாசங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
1: போய்கிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க?
0: எங்க பேர் வந்து முருகன்.
1: முருகன்
0: என்ற முருகன்,
1: கண்ணா என்ற முருகன் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு இப்போ?
0: பாட்டு தான் சார், வைஃப் எப்போதும் பேசுறாங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வருவேன். இப்ப என்ன பாட்டுன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களா ஒரு பாட்டு போடுறீங்களா?
1: சரி, மனைவிக்காகவா?
0: மனைவிக்காக பாத்துருக்கேன். ஒரு டார்த்து
1: கண்டிப்பா கொடுங்க.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்க பேர் என்னங்க?
2: என் பேர் இந்திரா.
1: இந்திரா, இந்திரா மற்றும் அங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லோருக்குமே நாங்க வந்து வணக்கம் சொன்னோம்னு சொல்லிருங்க. பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக. சரியா?
2: சரி, ரொம்ப நன்றி.
1: பாதுகாப்பா போங்க. நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜாத்தி பேசுறேன்.
0: ராஜாத்தியா? முதல்ல தான் ஒரு ராஜாத்தி பேசினாங்க, இப்ப இன்னொரு ராஜாத்தி. எங்கிருந்து அழைக்கிறீங்க நீங்க?
1: காஜாங்
0: ராஜாத்தி.
1: ஆமா,
0: முழு பேரே ராஜாத்தி தானா?
1: ஆமா.
0: சரி, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: இன்று வந்த சொந்தமா, அந்த பாட்டு.
0: யாருக்காக?
1: என் தங்கச்சி ராணி, எங்க அக்கா மரியா, செல்வண்ண, பாலாண்ண, எங்க அக்கா அரிசி பத்து, அப்புறம் கூட்டாளி ஐரின், எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்க.

0: எல்லாருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 மார்னிங் ஷோ நேரின்குரல் வராரு. 2:15 மின்னல் அப்படிமா கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
1: ஒரு நேரின் குரல் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: ஆரம்பிக்கலாமா?
4: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
5: என்ன நடக்க போகுது?
4: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
6: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
4: என்னங்க
6: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
4: வாங்க
6: எங்க
4: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் கிஷன், எஸ்பிரியா காப்பாள்ல இருந்து பேசுறேன்.
0: பிரியா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: மகனுக்கு வந்து 12 மணிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிருக்கோம். அவர் பேசுவாச்சு, அவங்க அப்பா பேர் அருணாச்சலம், நான் எஸ்பிரியா. அவங்க வருங்கால மணி திரு வைத்தீஸ்வரி. நான் வந்து கேட்கிற பாடல் வந்து கண்ணன் வருவான், படம் பேரு வந்து பஞ்சவர்ண கிளி.

0: ஜீவா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: திடீர்னு கிடைச்சதுனால எக்ஸைட்டட். கார்த்திக் அப்பா நடிச்ச படத்துல இருந்து
0: காதலிக்க நேரம் இல்லையா,
1: அதுல இருந்து ஒரு பாட்டு போடுறீங்களா, உங்கள் பொன்னான கேய்கள், அது எனக்கு பிடிச்ச பாட்டு தான். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து குப்புமா ஃபேமிலி அண்ட் ஆறுமுகம் ஃபேமிலிக்காக நான் ஜீவா தாண்டராஜன் ஃப்ரம் டைப்பிங்ல இருந்து கேட்டுக்கிறேன். ஆல் ஆஃப் அவ யார் யாரு மின்னல் அப்புறமா கேட்கறாங்களோ அவங்களுக்காகவும் கேட்டுக்கிறேன். நான் வேலை செய்யறோட பிணை, ஸோ அதனால நாளைக்கு வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு சாட்டர்டே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிராவல் டு பிணை.
0: சரி, பாத்து பத்திரமா போங்க. வீட்டுக்கு போயிட்டு உடனே வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிருங்க, சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா எதிர்த்து பாத்துட்டு இருப்பாங்க.
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில அந்த கடைசி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், என் பேர் காயத்ரி.
0: யாருக்காக என்ன பாட்டு வேணும் காயத்ரி?
1: என்னோட கணவருக்காக சின்னஞ்சிறிய செல்ல பறவை அந்த பாடல் வேணும்.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் பல்வேறு உறவுகளை பெறுகிறான். ஒரே மனிதன் தந்தை மகன், கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, மாமா மாமி என்று பல உறவு பெயர்களை தாங்கி நிற்பதை பார்க்கிறோம். இதில் எந்த உறவு இல்லை என்றாலும் நட்பு என்ற உறவாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் அமைய பெற்றிருக்கும். காரணம், சிறியவர் முதல் பெரியவர் வரை எவரும் தனித்திருப்பதை விரும்புவதில்லை. பல கட்டங்களில் தேவைப்படும் உதவிகளை பெறுவதற்காகவும் தாங்க முடியாத சிரமங்களை சந்திக்கிற போது அவற்றை கூறி ஆறுதல் தேடுவதற்காகவும் நட்பு என்ற வட்டத்துக்குள் இருப்பதையே அனைவரும் விரும்புவர். ஆனால் நல்லவர்களை இனம் கண்டு அவர்களை நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் அமைத்து தர வேண்டும். ஒருவேளை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவதில் நட்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நல் ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்தவன் தீய நண்பனின் சகவாசத்தால் தீய நடத்தைகளை கொண்டவனாக உருவெடுப்பதும், மோசமான குடும்ப சூழலில் பிறந்தவன் நல்ல நட்புகளை பெற்று ஒழுக்கச் சீலனாக மாறுபடும் உலகம் என்ற கண்ணாடியில் தெரிகின்ற உண்மைகள். பூவை தொட்டு உறவாடும் காற்று நறுமணம் தருவதும், அசிங்கத்தை தொட்ட காற்று துருவாடை தருவதும் நட்பின் விளைவை நமக்கு புரிய வைக்கிறது. நல்ல நண்பன் கஸ்தூரி விருப்பவனைப் போல அவனிடமிருந்து கஸ்தூரியை வாங்கியோ அல்லது அந்த நறுமணத்தை நுகர்ந்தோ அவனிடமிருந்து நீ பயனனை பெற்றுக்கொள்வாய். தீய நண்பன் உழைப்பட்டரை வைத்திருக்கும் கொல்லனைப் போல, கொல்லனின் உலை உன் வீட்டையோ அல்லது உன் ஆடையையோ எரித்துவிடும், அல்லது அவனிடமிருந்து வரும் கெட்ட வாடை உன்னை சிரமப்படுத்தும் என்று கூறி நட்பின் இலக்கணத்தை புரிய வைக்கிறார்கள் அகிலத்தின் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மகிழ்ச்சியில் மட்டுமல்லாது துக்கத்திலும் பங்கு கொள்ளுதல், சிரமத்திலும் உதவுதல், ஆறுதல் கூறி துயரங்களை மறைய வைத்தல், நன்மையான காரியங்களை அடையாளப்படுத்துதல், தீய குணங்களை இனம் காட்டி களைய முற்படுதல், எல்லா நேரங்களிலும் நன்மையை நாடுதல், இதுவெல்லாம் நல்ல நட்பின் இலக்கணங்கள் என்று இஸ்லாம் வரையறுத்து தருகிறது. ஒடுக்க இழந்தவன் கைபோல இடுக்கன் களைவதாம் நட்பு என்று கூறுகிறது வள்ளுவனின் குரல். அதாவது, உடம்பிலிருந்து ஆடை நழுவும் போது கை விரைந்து சென்று நழுவும் ஆடையை பிடித்து மானத்தை காப்பாற்றுவதைப் போல், நண்பன் சிரமப்படும் போது விரைந்து சென்று சிரமத்திலிருந்து நண்பனை விடுவிப்பதுதான் சிறந்த நட்பு என்பது அந்த குரலில் தொனிக்கும் பொருள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், மன் அஹப்பலில்லாஹ் வ அபகலலில்லாஹ் வ அஅதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ் ஃபகதிஸ்தக்மல் ஈமான். யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக மறுக்கிறாரோ, அவர் ஈமானை பரிபூரணப்படுத்திக் கொண்டார் என்பதாக சொன்னார்கள். தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரை உங்களில் எவரும் உண்மை இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்ற திருநபியின் அமுதமொழி எல்லா வகையிலும் நன்மையை நாடுபவனை சிறந்த நண்பன் என்பதை உரக்கச் சொல்லுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லுவதாக அருமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமா ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி அல்யௌம உதில்லுஹும் ஃபீ ழில்லின் யௌம லா லில்லின் இல்லா லில்லின். அல்லாஹ் மறுமை நாளில் எனக்காக நேசம் வைத்து கொண்டவர்கள் எங்கே, என்னுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத இந்நாளில் நான் அவர்களுக்கு எனது நிழலை தருகிறேன் என்று கூறுவான் என்பதாக சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நல்ல நட்புகளோடு பழகி, நல்ல நட்புகளை உறவுகளாக ஆக்கி, நண்பர்களுடைய சகவாசத்தை நாம் அமைத்து கொண்டு உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நல்ல நட்புகளோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. #பஞ்சாரன் ஜாக்கிம்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ், பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள இசை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பண்டா மலேசியாவில் உள்ள 50 ஏக்கர் நிலத்தை மலாய் இருப்பு நிலமாக அரசாங்க பதிவேட்டில் இணைக்கும் முடிவு பூமிபுத்திராக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான முக்கியமான நடவடிக்கையாகும். அதேவேளையில் எல்லா தரப்பினரின் ஆதரவையும் பெறுவதற்கு இதற்கு அரசியல் துணிச்சலும் விவேகமும் தேவைப்படுகின்றன என்று பிரதமர் டத்துசரி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். டீசல் உதவித்தொகையை பெற தகுதி இருந்தும் டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு SKDS கீழ் பதிவு செய்யப்படாத பொது வணிக போக்குவரத்து நிறுவனங்கள் இன்னும் உள்ளன. சாலை போக்குவரத்து துறையின் தரவுகளின் அடிப்படையில் இதுவரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பெரும்பாலான நிறுவனங்கள் சபா சரவாக்கை உள்ளடக்கியது என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டது அர்மீசன் முமர் அலி தெரிவித்தார். சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சு டூரிசம் மலேசியா வாயிலாக இந்தோனேசியா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட சிறப்பான செயல்பாட்டை கொண்டுள்ள நாடுகள் மீதும் நிலையான சந்தைகளிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் தனது வியூகத்தை வலுப்படுத்தி வருகிறது. சந்தை பன்முகத்தன்மையை உறுதி செய்வதற்காக ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற தொலைதூர சந்தைகளில் கவனம் செலுத்துவதும் இதில் அடங்கும் என்று துணையமைச்சர் சியு சூன்மான் தெரிவித்தார். அமெரிக்க பேராளர்கள் மூலம் லெபனானுடன் எட்டப்பட்ட உடன்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரவேற்றுள்ளார். அது பரம வைரிகளான ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவிற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வரலாற்று சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என ஹஸ்புல்லா ராணுவ தலைவர் நயிம் காசிம் அறிவித்துள்ளார். அந்த உடன்பாடு சிறுமைப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் இறையாண்மையை அடகு வைக்கும் செயல் என்றும் அவர் சாடினார். வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் பணியாற்றோர் எண்ணிக்கை 1430 எட்டியுள்ள நிலையில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சுகாதார அடிப்படை உதவிகளின்றி தவிக்கக்கூடும் என்ற அச்சமும் தலை தூக்கியுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து எல் குழு நிலையில் பனாமாவிற்கும் இங்கிலாந்திற்கும் குரோஷியா கானாவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் பாதி நிறைவடைந்துள்ள வேளை குரோஷியா 1-0 என முன்னணியில் உள்ளது. பனாமாவும் இங்கிலாந்தும் இதுவரை கோல் புகுத்தவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து, மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

நேயர்களே, உலக இன்பத்தை போற்றி வரவேற்கும் மனிதன் இறப்பின் போது என்ன செய்ய போகிறான்? இம்மையையும் அதன் இன்பங்களையும் அவன் எவ்வாறு விட்டு பிரிய போகிறான்? உலகம் அவனை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. எனினும் அதனை அவன் முழுக்க முழுக்க நம்புகிறான். இந்நிலையில் அது அவனை மோசம் செய்கிறது. அவன் நினைப்பது ஒன்று, அடைவது வேறொன்றாகிவிடுகிறது. தான் எதை அடையக்கூடாது என்று அச்சம் கொண்டானோ அதுவே அவனை கவ்வி பிடித்து கொள்கிறது. தவறு செய்பவர்களும் உலக காரியங்களுக்காக கவலைப்படுபவர்களும் மறுமையில் எப்படி வேதனை செய்யப்பட்டு இழிவடைய போகிறார்களோ. கடும் நோயால் நொந்து நிற்கும் ஒரு நோயாளி தான் உண்ண வேண்டுமென ஆசைப்படுகிறான். ஆனால் அவனின் நோய் அதற்கு தடையாயிருக்கிறது. அப்படியே அவன் உண்டாலும் அதன் சுவையை அறிய முடிவதில்லை. காரணம், ருசித்து புசித்து ரசிக்கும் அவன் நாவில் உணர்ச்சிக்கு அவன் வியாதி திரையாக தடை போட்டு விடுகிறது. இதுபோலவே இகலோக இன்பத்தில் இழைப்பவன் இறைவணக்கத்தை எண்ணி பார்க்கிறான். அவனது மனோவியாதியோ இறைவணக்கத்திலுள்ள இணையில்லா பேரின்பத்தை சுவைக்க திரை போட்டு மறைத்து விடுகிறது. அவனின் ஆனந்தம் மீது அவனுக்கு ஏற்பட்ட ஆசையானது அவன் இறைவணக்க இன்பத்தை அடைவதை தடை போட்டு தடுத்து விடுகிறது.

நேயர்களே, வழி தவறி நேர்மை நெறி தவறி பழியான பாதையில் பாய்ந்து செல்லும் பாவ மனக்குதிரையை பண்புள்ள பாதைக்கு திருப்பிவிடும் தன்மையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நமது உள்ளத்தை ஒழுங்காக நடத்த வேண்டும். தவறான வழிகளில் பழக்கப்பட்ட உள்ளம் தப்பி தவறி நல்லதை தேடி பெறும்போது கூட பெற்றுக்கொள்ளும் கடைசி கட்டத்தில் காலை வாரிவிடும் கைவனை போன்று செயல்படும். ஆகவே நம் உள்ளத்தை ஒழுங்காக உயர்ந்த விஷயங்களோடு உறவாட விடுவோம். ஒழுக்கம் உயர்ந்த உள்ளத்தின் இருப்பிடம். உயர்ந்த உள்ளம் உத்தமர்களின் சிறப்பிடம். உத்தமர்களின் உள்ளம் ஒப்புவமையற்ற இறைவனின் இருப்பிடம். ஆக இறைவனே இன்பத்தோடு தங்கக்கூடிய இல்லம்தான் உயர்ந்த உள்ளம். அந்த இனிமையான இல்லம்தான் இறையடியார்களின் உள்ளம். அந்த உள்ளம் மாய உலகின் லீலைகளில் காலை வைக்காது, அதன் மகிமைகளைக் கண்டு மயங்காது, அதன் வினோதங்களைக் கண்டு வியக்காது. அப்படிப்பட்ட உள்ளமாக நம் உள்ளத்தை உருவாக்கிட வேண்டும்.

நேர்களே, இறைவன் ஹதீஸ் குதுசியில், ஓ ஆதமுடைய மகனே, உன்னிடமிருந்து ஆறு காரியங்கள் ஏற்பட்டால் என்னிடமிருந்து ஆறு காரியங்கள் உண்டாகும் என்று கூறுகிறான். அவை: உனக்கு சொர்க்கம் என்னிடம் கிடைக்கும், ஆனால் உன்னிடம் வழிபாடு உண்டாக வேண்டும். தெய்வீகத்தன்மை என்னிலிருந்து உண்டாகும், ஆனால் உன்னிலிருந்து அடிமைத்தனம் உண்டாக வேண்டும். ஒப்புக்கொள்வது என்னிலிருந்து உண்டாகும், ஆனால் உன்னிலிருந்து பிரார்த்தனை உண்டாக வேண்டும். சோதனை என்னிலிருந்து உண்டாகும், ஆனால் சகிப்புத்தன்மை உன்னிலிருந்து உண்டாக வேண்டும். ஆகாரம் அளிப்பது என்னிடமிருந்து உண்டாகும், ஆனால் நன்றி செலுத்துவது உன்னிடமிருந்து உண்டாக வேண்டும். மன்னிப்பு என்னிலிருந்து உண்டாகும், ஆனால் மன்னிப்பு தேடுவது உன்னிலிருந்து உண்டாக வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆக நேர்களே, இகலோக இன்பத்தில் மூழ்கி இழைவடையாது இணையில்லா இறை பேரின்பத்தை சுவைத்திட செயல்படுவோம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை மணி 6:30.

வணக்கம்ங்க. மற்றும் ஒரு வணக்க மின்னல் நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? அந்த பக்கம் நிச்சயமா நலமா மகிழ்ச்சியா அந்த பக்கம் நீங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. காரணம், வார இறுதி நாட்கள் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு தானா வந்துருங்க, உண்மையா இல்லையா? இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, ஆணி திங்கள் 14 நாள், 2026 ஜூன் 28 வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சிலருக்கு ஓய்வுக்கான ஒரு நாளாக இருந்தாலும் கூட சிலருக்கு பரபரப்பா தான் இருக்கும். இந்த செய்து முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கும். நீங்க நினைத்தபடி இன்றைய நாள்ல என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாம் சிறப்பான முறையில ஈடேறட்டும், நடக்கட்டும். தொடக்க பாடல் சிவன் போற்றி பாடலோடு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வாங்க போகலாம்.

இன்றைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பர் நாளேட்டில் வந்திருக்கும் செய்தி இது. பெரும் பரபரப்புக்கு மத்தியில் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று சுமூகமாக நடைபெற்றிருக்கு. மொத்தமுள்ள 56 தொகுதிகளுக்கும் போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா 6 சுயேட்சைகள் உட்பட 172 பேர் போட்டியிடுகின்றனர் என்று தேர்தல் ஆணைய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் ஓசியில் விளையாகிருக்கும் செய்தி பார்ப்போம். தென் அமெரிக்க நாடான வெனிசுலால பார்த்தோம்னா வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து 2 மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்காங்க. ரிக்டர் அளவில் முறையே 7.2-7.5 பதிவான இந்த இரட்டை பூகம்பம் வெடித்தது வெறும் 39 வினாடி இடைவெளியில் நிகழ்ந்த ஒட்டுமொத்த நாட்டையும் நிலைக்குலைய செய்திருக்கின்றது. இடிபாடுகளுக்கு சிக்கி இதுவரை அதிகாரப்பூர்வமாக 589 பேர் உயிரிழந்திருப்பதாக வெனிசுலா அதிபர் வந்து தெரிவித்திருக்காரு. மேலும் 2,890 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை பல ஆயிரங்களை தாண்டக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இணையதளத்துல நேற்று வந்த ஒரு செய்தி நம்ம பார்ப்போம். உலகளாவிய பொருளாதாரத்தில் தனது நிலையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஆளில்லா விமானங்கள் UAV அல்லது ட்ரோன் தொழில்துறை உட்பட புதிய தொழில்நுட்பங்களை மலேசியா விரைந்து ஏற்று மேம்படுத்த வேண்டும். செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் இலக்கவியல் உருமாற்றத்துடன் ஒருங்கிணைந்துள்ள ட்ரோன் தொழில்துறை புத்தாக்கம், உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கும் வலுவான உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. சில செய்திகள் நம்ம பார்த்தோம். வழக்கமா உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூடுதல் பக்கங்களோட செய்திகள் வரும். இன்றைய நாளேடுகளை வாங்கி புரட்டி படித்து செய்திகள் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா?

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் ஃபேன்.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
1: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா?
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
1: நினைவுகளுக்காக
2: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிடா.
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
3: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
2: வாங்க
3: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயோ இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க.
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
1: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னயா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல்
4: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

தகுதி பெற்ற நிறுவனங்கள் SKDS திட்டத்தில் பதிந்து கொள்ள அழைப்பு. ஜோஹூர் தேர்தல் BNPH போட்டி ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு ஊறு விளைவிக்காது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பண்டா மலேசியாவில் உள்ள 50 ஏக்கர் நிலத்தை மலாய் இருப்பு நிலமாக அரசாங்க பதிவேட்டில் இணைக்கும் முடிவு பூமிபுத்திராக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான முக்கியமான நடவடிக்கையாகும். அதேவேளையில் எல்லா தரப்பினரின் ஆதரவையும் பெறுவதற்கு இதற்கு அரசியல் துணிச்சலும் விவேகமும் தேவைப்படுகின்றன. முந்தைய நிர்வாகத்தின் அதிகார முறைகேடு காரணமாக பண்டா மலேசியா திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அதற்காக ஒதுக்கப்பட்ட 480 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் திரும்ப பெற்றது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அதன் நிர்வாகம் தற்போது கசானா, பெட்ரோனாஸ் ஆகிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தவறான புரிதல்களை தவிர்க்கும் வகையில் அரசாங்க பதிவேட்டில் வெளியிடுவதற்கான காரணங்கள் குறித்து பல்வேறு இனத்தலைவர்களுக்கும் அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது என்று பிரதமர் வலியுறுத்தினார். டீசல் உதவித்தொகையை பெற தகுதியிருந்தும் டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு SKDS கீழ் பதிவு செய்யப்படாத பொது வணிக போக்குவரத்து நிறுவனங்கள் இன்னும் உள்ளன. சாலை போக்குவரத்து துறையின் தரவுகளின் அடிப்படையில் இதுவரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பெரும்பாலான நிறுவனங்கள் சபா சரவாக்கை உள்ளடக்கியது என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மீசான் முமர் அலி தெரிவித்தார். இம்மாதம் 30ஆம் நாளுக்குள் SKDS திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் நிறுவனங்கள் ஃபிளீட் அட்டை வழங்கப்படும் வரை டீசல் உதவித்தொகையை திரும்பப் பெற தகுதியுடையவை என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே குறிப்பிட்ட வகையிலான தரை வணிக போக்குவரத்து வாகனங்களுக்கான SKDS-இன் நிர்ணயிக்கப்பட்ட ஒதுக்கீடு மீளாய்வு செய்யப்படும் என்று டத்தோ அர்மீசான் தெரிவித்தார். இதன் மூலம் உதவித்தொகை ஒதுக்கீடு மிகவும் துல்லியமாகவும் உண்மையான செயல்பாட்டு செலவுகளுக்கு ஏற்பவும் இருப்பது உறுதி செய்யப்படும். தொழில்துறை சார்ந்தோரின் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அமைச்சரவை இந்த முடிவை ஏற்றுக்கொண்டதாக அவர் விளக்கினார். சிறப்பு உதவி அல்லது கவனம் தேவைப்படும் சமூகங்களை கண்டறியும் வகையில் ஜியாரா காசே மடானி திட்டம் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும். மலேசிய தகவல் துறை மூலம் களத்தில் இறங்கும் இந்த முயற்சி நாடு முழுவதும் உள்ள மடானி சமூகத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடில் கூறினார். உதவிகள் இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதையும் அவர்களுக்கு உதவிகளை மேலும் முழுமையான முறையில் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டூரிசம் மலேசியா வாயிலாக இந்தோனேசியா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட சிறப்பான செயல்பாட்டை கொண்டுள்ள நாடுகள் மீதும் நிலையான சந்தைகளிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் தனது வியூகத்தை வலுப்படுத்தி வருகிறது. சந்தை பன்முகத்தன்மையை உறுதி செய்வதற்காக ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற தொலைதூர சந்தைகளில் கவனம் செலுத்துவதும் இதில் அடங்கும் என்று துணையமைச்சர் சியோ சூன்மான் தெரிவித்தார். மேலும் செயல்பாட்டு சவால்களையும் செலவு தொடர்பான நெருக்கடிகளையும் எதிர்கொள்வதில் அமைச்சர் தொழில்துறை சார்ந்த தரப்பினருடன் தொடர்ந்து அணுக்கமாக ஒத்துழைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 16ஆம் ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி PH-க்கும் தேசிய முன்னணி BN-க்கும் இடையே நிலவும் போட்டி ஒற்றுமை அரசாங்கத்தின் நிர்வாக விவகாரங்களையும் நிலைத்தன்மையையும் பாதிக்காது. அந்த சட்டமன்றம் கலைக்கப்படும் காலம் முழுவதும் உள்ளிட்ட தொடர்புடைய இரு கட்சிகளின் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கிடையிலான உறவும் ஒத்துழைப்பும் நல்ல நிலையில் உள்ளன என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சரும் அமனா தலைவருமான டத்தோஸ்ரீ முமத் சாபு தெரிவித்தார். 16ஆம் ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலில் எல்லா 56 தொகுதிகளிலும் நம்பிக்கை கூட்டணி PH-க்கும்
தேசிய முன்னணி பிஎனுக்கும் இடையே நிலவும் போட்டி கூட்டரசு நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள ஒத்துழைப்பின் நிலைத்தன்மைக்கோ அதன் உறுதிக்கோ அச்சுறுத்தலாக இருக்காது. உள்ளூர் நிலையில் மக்களாட்சியின் வெளிப்பாடாக இந்த போட்டியை பார்க்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். ஏனெனில் ஒரு மாநிலத்திற்குள் நிலவும் அரசியல் சூழல் கூட்டரசு நிலையில் உறவில் விரிசல் ஏற்படுத்தியுள்ளது என்று பொருள்படாது. அந்த போட்டி ஒவ்வொரு தரப்பும் தங்கள் தனிப்பட்ட அமைப்பின் அடையாளங்களை தக்கவைத்துக் கொள்வதற்கான களமாக அமைகிறதே அன்றி பிளவுக்கான அறிகுறி அன்று என துன் ஹுசேன் ஆன் பல்கலைக்கழக சமூக அறிவியல் துறை மூத்த விரிவுரையாளர் டாக்டர் நஸ்ரீனா முகமத் யாசின் தெரிவித்தார். உளவியல் போர்முறை நிபுணரும் பாதுகாப்பு அரசியல் ஆய்வாளருமான டாக்டர் நூர் நிர்வாண்டி மட்நூர்டீனும்

0: ஜஹூர் மக்களின் நலன் கருதி கூட்டரசு அமைப்பின் ஒற்றுமையும் மாநிலத்தின் அரசியல் வேறுபாடுகளும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இணக்கமாக செயல்பட முடியும். எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடும் நகர்வு நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக இரு கட்சிகளும் போட்டியிட விரும்புவதை காட்டுகிறது என்று மலாயா பல்கலைக்கழக நிர்வாக அரசியல் ஆய்வுத்துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் முமா தௌஃபிக் யாக்குப் கருத்துரைத்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: அமெரிக்க பேராளர்கள் மூலம் லெபனானுடன் எட்டப்பட்ட உடன்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரவேற்றுள்ளார். அது பரம வைரிகளான ஈரானுக்கும் ஹஸ்புல்லாவிற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வரலாற்று சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். லெபனானிலிருந்து ஹஸ்புல்லா தரப்பும் இதர தீவிரவாத கும்பலும் வெளியேறும் வரையில் லெபனான் எல்லைக்குள் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வளையத்தில் தனது ராணுவம் தக்க வைக்கப்படும் என்று நெத்தன்யாகு மீண்டும் வலியுறுத்தினார். இவ்வேளை அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என ஹஸ்புல்லா ராணுவ தலைவர் நயிம் காசிம் அறிவித்துள்ளார். அந்த உடன்பாடு சிறுமைப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் இறையாண்மையை அடகு வைக்கும் செயல் என்றும் அவர் சாடினார். இது தென் லெபனானை இஸ்ரேல் இணைத்துக் கொள்வதற்கு வித்திடும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்நிலையில் லெபனான் மேற்காசிய போர்களை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அமெரிக்க புரிந்துணர்வு உடன்பாட்டின் விதிகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என காசிம் வலியுறுத்தினார். வெனிசுவேலாவை புரட்டி போட்ட இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 உயர்ந்துள்ளது. 3238 பேர் காயமடைந்த வேளை 54,000 மேற்பட்டோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா நிறுவனம் நடத்திய பகுப்பாய்வில் 6.76 மில்லியன் வரையிலான மக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்து சேதத்தின் மதிப்பு 6.7 பில்லியன் டாலரை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது வெனிசுவேலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 6%. ஈராயிரத்து 2026 ஃபிஃபா உலகக்கிண்ணம். எல் குழு இறுதி ஆட்டத்தில் பனாமாவை சுழியத்துக்கு 2 என வீழ்த்திய இங்கிலாந்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. அந்த கோல்களை 61-65 ஜுட் பெலிங்ஹமும் ஹரிகேனும் பெற்றுத்தந்தனர். இந்நிலையில் குரோஷியா 2-1 எனும் கோல்களில் கானாவை வென்றது. குரோஷியாவுக்கான கோல்களை பெட்டா சுக்கிக்கும் நிக்கோலா வ்ளாசிக்கும் புகுத்தினர். இதனையடுத்து போர்ட்டுகல் கொலம்பியாவுடன் பொருதும் வேளை உஸ்பெகிஸ்தான் கொங்கோ ஜனநாயக குடியரசை எதிர்கொள்கிறது. கே குழு நிலையிலான இந்த இரு ஆட்டங்களும் காலை 7:30 தொடங்கும். காலை 10:30 திட்டமிடப்பட்டுள்ள ஜே குழு ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா ஜார்டானுடன் களம் காண்கிறது. அல்ஜீரியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான ஆட்டமும் ஒருசேர நடைபெறுகிறது. தகுதி பெற்ற நிறுவனங்கள் SKDS திட்டத்தில் பதிந்து கொள்ள அழைப்பு. ஜஹூர் தேர்தல் BNPH போட்டி ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு ஊறுவிளைவிக்காது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: இன்று 2011 இன்றைய நாளில் கோலாலம்பூரில் உள்ள தமான் தாசிக் பர்டானா தமான் பொத்தானிக் பர்டானா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதிகாரப்படியாக திறந்து வைக்கப்பட்டது. 101 ஹெக்டேர் பரப்பிலான இந்த பூங்கா கோலாலம்பூரின் மையப்பகுதியில் கோலாலம்பூர் பாரம்பரிய பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ளது. இதனை சுற்றி துன் அப்துல் ரசாக் நினைவகம், தேசிய நினைவு சின்னம் துகு நகாரா, தேசிய கோளரங்கம் பிளானட்டேரியம் நகாரா, பட்டாம்பூச்சி பூங்கா, ககோசா ஸ்ரீநகாரா போன்ற

0: முக்கிய சுற்றுலா தலங்கள் உள்ளன. தொடக்கத்தில் இது பொழுதுபோக்கு பூங்காவாக உருவாக்கப்பட்ட போதிலும் பின்னர் பல்வேறு வெப்பமண்டல தாவரங்களை கொண்ட தாவரவியல் பூங்காவாக மேம்படுத்தப்பட்டது. இந்த பூங்காவின் மறுபயிரிடலும் மேம்பாட்டு பணிகளும் 3 கட்டங்களாக 35 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேற்கொள்ளப்பட்டன. மலேசியாவின் மாநிலங்களையும் வட்டாரங்களின் பெயர்களையும் நினைவூட்டும் வகையில் சிறப்பு மர இனங்கள் உள்ளிட்ட 1275 மரங்கள் இங்கு நடப்பட்டுள்ளன. மேலும் மலேசியாவுக்கு அதிகாரப்படியான வருகை அளிக்கும் அயலக தலைவர்கள் மரக்கன்றுகளை நடுவதற்கான சிறப்பு பகுதியும் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ரவினின் காலை வணக்கம்ங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல நம்ம வணக்கம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வழக்கமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல எல்லோரும் செய்யறது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல திருப்தியான ஒரு பசி அறைய சாப்பிடுறது. இது வார நாட்கள்ல நமக்கு கிடைக்காது, ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு பரபரப்பா இருக்கும். வார இறுதி நாட்கள்ல குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்த்தோம்னா ஓய்வா இருப்போம், ஒன்று வெளியில சாப்பிட போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனா வீட்டுல வந்து கண்டிப்பா பசியாறு இருக்கும். பசியார உணவு அப்படின்னு சொல்லும் போதுங்க, கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான 6 உணவகங்கள் வந்து இப்ப மூடப்பட்டிருக்கான். எதனாலனா அந்த சுகாதார விதிமுறைகளை வந்து அவங்க பின்பற்றல, தவறி இருக்காங்க அப்படின்றதுக்காக டிபிகேஎல் மற்றும் சுகாதார அமைச்சு நடத்திய ஒரு அதிரடி சோதனையில வந்துட்டு இந்த உணவகங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. சமையல் அறையில கரப்பான் பூச்சி எலிகள்லாம் இருந்திருக்கு, சுத்தமாவே இல்ல. இந்த உணவு தயாரிக்கிறதுல இந்த பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் தானே, அதெல்லாம் அவங்க பின்பற்றவே இல்லையா. பெரும்பாலும் இந்த உணவகங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பணியாளர்கள் பார்த்தோம்னா உணவு தொடர்பான சில பயிற்சிகளை மேற்கொள்ளணுமா, இவங்களுக்கு அது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஜலன் அலூர் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய கடைகள் தான் வந்துட்டு மூடப்பட்டிருக்கின்றன. உண்மைக்குமே சொல்றதா இருந்தா இந்த சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய கடைகள் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்ம சொல்லுவோம் தானே. ஆனா அதற்கு பின்னால் உணவு தயாரிக்கும் முறை தொடங்கி அவங்க எந்த அளவுக்கு சுத்தமா இருக்காங்க, அவங்க உணவகம் சுத்தமா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நீங்க பசியார போறதா இருந்தா உங்களை பயமுறுத்துறதுக்காக நம்ம சொல்லல, நம்மளுடைய சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு நீங்க சாப்பிடுற உணவகம் கொஞ்சம் சுத்தமா இருக்கா இல்லையான்னு பாத்துக்குங்க. அதே போல உணவகங்கள் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு அன்பான நினைவூட்டல், எப்போதுமே உங்களுடைய உணவகம் சுத்தமா இருக்கிறத உறுதிப்படுத்திக்குங்க. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க? கண்டிப்பா அவங்க ஆரோக்கியமான உணவு தானே சாப்பிடணும், அதை கொஞ்சம் நினைவில் கொள்வோம்.

FIFA உலக கிண்ண கால்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும் ஆட்டங்கள் தான் போல இருக்கு. 6 ஆட்டங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. காலையில 5 மணிக்கு பனாமா மற்றும் இங்கிலாந்து, பிறகு வந்து குரோஷியா கானா அணிகளுக்கு இடையிலான 2 ஆட்டங்கள் வந்து பட்டியலிடப்பட்டன. முன்னதாக குழு எல் நிலையில் 2 ஆட்டங்கள் வந்து முடிவடைந்திருக்கின்றன. பனாமா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியை கைப்பற்றியிருக்கு. அதுக்கப்புறமா குரோஷியா கானா அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் பார்த்தோம்னா குரோஷியா 2-1 என்ற கோல் கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்கும் வெற்றி கிடைத்திருக்கு. அங்கு இன்றைய குழு எல் நிலையிலான ஆட்டத்துல இங்கிலாந்து மற்றும் குரோஷியா வெற்றியை கைப்பற்றி இருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 7:30 2 ஆட்டங்கள் நடைபெறுவது. கே குழுவிலான ஆட்டங்கள் இது. கொலம்பியா போர்ச்சுகலை சந்திக்கின்றது. இன்னொரு ஆட்டத்தில் டாக்டர் கொங்கு உஸ்பெகிஸ்தானை சந்திக்கின்றது. அதுக்கப்புறமா காலை 10 மணிக்கு 2 ஆட்டங்கள் ஜே குழுவிலான ஆட்டங்கள் நடைபெறவிருக்கின்றன. அல்ஜீரியா பார்த்தோம்னா ஆஸ்திரியா அணியை சந்திக்கின்றது. மற்றும் ஒரு ஆட்டத்தில் ஜார்டன் அர்ஜென்டினாவை சந்திக்கின்றது. பா, அர்ஜென்டினா ஜார்டன் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் எப்படி இருக்க போது? இன்றைக்கு 10 மணிக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த 6 ஆட்டங்கள்ல உங்களுக்கு பிடிச்சமான அணி கண்டிப்பா இருக்கும். எங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்னு நீங்க அர்ஜென்டினான்னு சொல்லுவீங்க, அப்புறம் போர்ச்சுகல், இங்கிலாந்து, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான அணிகள் இருக்கிறதுனால இன்றைய ஆட்டம் நிச்சயமா பரபரப்பா தான் இருக்கும்.

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே,
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா என்னதான் சொல்லுங்க, நமக்கு பிடிச்சமான பாடல இந்த லைஃப் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இசை கருவிகளை கொண்டு நேரலையா கேட்கும் அந்த பாடல் அவ்வளவு நல்லா இருக்கும், உண்மையா இல்லையா? அந்த இசையை வழங்க கலப்படம் நிகழ்ச்சியில ஜோஹர் மக்களை சந்திக்க நாங்க வந்துகிட்டே இருக்கோம். ஜூலை 4 அடுத்த சனிக்கிழமை பிற்பகல் 3 பார்த்தோம்னா ஜோஹர் கூலாயில் இருக்கக்கூடிய தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் இந்த கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற போகுது. இப்ப கூலாய் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கக்கூடிய நேர்களுக்கு தெரியும், தி கம்யூன் பார்த்தோம்னா பரிட்சியமான ஒரு இடம் தான். கூலாய் தவிர்த்து அந்த சுற்றுவட்டார பகுதின்னு பார்த்தோம்னா ஸ்கூடா இருக்கின்றது. ஸ்கூடாயில கூட நமக்கு நிறைய நேர்கள் இருக்காங்க. அங்க கூலாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம நேர்களை அதிகமா நாங்க எதிர்பார்க்கிறோம். நமக்கு பிடிச்சமான கலைஞர்கள், இதெல்லாம் ஜோஹர் கலைஞர்கள், கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரீ சகி, இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான படைப்புகளை கொடுக்க போறாங்க. நன் ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க வரப்போறாங்க நகைச்சுவைகளை வழங்குவதற்கு. குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா முற்றிலும் இலவசம், குடும்பத்தோட வாங்க. வரும் சனிக்கிழமை ஜூலை 4 பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கக்கூடிய தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில மின்னலின் கலப்படம் நிகழ்ச்சி ஒளியேறும் போது வந்து பார்க்க மறந்துடாதீங்க. என்ன

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
3: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
2: July 4, 3 PM ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
3: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
2: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
3: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க. தெரியல,
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 40 ஆண்டுகளுக்கு பிறகு பலி பாராங்கான் மலேசியா, மலேசிய பொருள்களை வாங்குவோம் இயக்கம் ஜோம் பலி ப்ரொடக்ட் மலேசியா, ஜோம் மலேசியா என மாற்றம் செய்யப்படுகிறது. இஃது உள்ளூர் தயாரிப்புகள், சேவைகள் ஆகியவற்றின் வணிக அடையாளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு மலேசியர்களிடையே பொருளாதார பற்றை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாத்தோ அர்மீசான் முகமது அலி கூறினாா்.